நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 6ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 10ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி, நேர்களை இனி கேட்கலாம்.
1: குரலோசை கல்வி 40ஆம் அதிகாரம் 8வது குறட்பா.

ஒரு பிறவியிலேயே தான் கற்ற கல்வியானது ஒருவருக்கு தொடர்ந்து வரும் ஏழு பிறப்புகளிலும் அவரை பாதுகாக்கும் சிறப்புடையதாகும்.

நேர்கள் கற்றுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து ஆரைந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆர்வத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா செல்சின் மலலை மொழி, நம்மோடு இன்று வி.ஐ. ஆஷிகா ஸ்ரீ. 7:00 காலை வணக்கம், இதில் தருமபுரி ஜே.கே. குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்பினல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாள, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், காலை 8:45 சைபல் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம், இன்று நம்பிக்கை நட்சத்திரத்தில் தேசிய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் ஆலோசகர் சி விஜயகுமார் அவர்கள் பங்குபெறும் நேரலை, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 கேட்கலாம் மருத்துவமலர், இன்று உடல் நலனும் மனநலனும், மனநல மருத்துவர் தீபா அவர்களுடன் நேர்முகம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை கேட்கலாம், பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், பிற்பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், அங்கக வேளாண்மையின் இன்றைய முக்கியத்துவம் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ந சத்யபிரியா அவர்கள் தரும் தகவல்கள், 2:30 பூங்கொத்து, 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 வெடித்தேர்வு நாட்கள், 5:00 டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் செயல்கர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், மாலை 5:50 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள்,

0: 6:41 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். 6:55 கேட்கலாம் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் வளம் வரும், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக பல மரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். அதைத் தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சித்தமல்லனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 8:00 சினிமா தலைப்போடு இளந்தென்றல், 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மால்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களே உங்களுடைய விருப்பமான பாடல்கள் சுகமான ராகங்களில் வளம் வர உள்ளது. 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை நேர்கள் கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Nearly 160 people have been killed and over 750, including 133 Indian nationals, remain missing after a massive flash flood swept through central Nepal yesterday. Originating in Tibet, the flood devastated several towns and villages, washing away critical bridges and crippling a dozen hydropower projects. Nepal Foreign Minister Shishir Khanal told the parliament that an earthquake hit the Tibet region at 8:37 a.m. local time yesterday and the flash floods were reported 3 minutes later, suggesting a glacial outburst due to tremors which triggered the floods. Nepal's National Disaster Risk Reduction and Management Authority said the massive flood entered the Trishuli River through the Bhotkoshi in Timore, a border town in Rasuwa district, due to the rock slide and swelling of the Lende River situated along the Nepal-Tibet border. It then spread along the river course to other districts like Nuwakot, Chitwan, Gorkha, Tanahu and Nawalparasi East, covering areas ranging to nearly 200 kilometers from the capital, Kathmandu. Nepal police said 157 people died in the flash flood. The Nepal government said that around 500 people were missing. According to China's state-run news channel, 3 people were killed and 265 are missing on the Chinese side of the border. Videos from the affected areas showed a powerful surge of muddy water, rocks and debris sweeping through the border region. Officials said that around 100 people have been rescued from different parts of the affected areas. Of them, 30 are undergoing treatment at Tribhuvan University Hospital in Kathmandu. Prime Minister Narendra Modi spoke to his Nepalese counterpart, Balendra Shah, and assured him of all possible humanitarian assistance. Mr. Shah thanked Prime Minister Modi for his warm words of solidarity and for offering humanitarian assistance. New Delhi has already sent the first tranche of relief supplies to the neighbouring nation. The Indian Embassy in Kathmandu issued emergency numbers for assistance and information related to Indian nationals. The numbers are +977 985 131 6807 and +977 970 910 7500. Nepal Tourism Board also issued similar numbers, including toll-free emergency number 1234, hotline number 1144, and tourist police number 98512894545 for help. The Embassy of India in Beijing also issued a helpline number 0086-185-1428-4905, which can also be contacted through WhatsApp. At least 50 of the Indians missing were pilgrims for the Kailash Mansarovar Yatra. Several states, including Uttar Pradesh and Kerala, have also issued helpline numbers. Besides Indians, missing tourists are from more than 24 countries, including US, Malaysia, UK, South Africa, Australia and the Netherlands. Foreign Minister of Nepal, Shishir Khanal, informed Parliament that 80 security personnel, including 44 Nepal Army personnel, have gone missing from various locations. The flood damaged 8 operational hydropower projects with a total capacity of 354 megawatt and 5 under construction projects located in Nuwakot and

0: Brasuva districts. 19 motorable bridges have been washed away. Prime Minister Narendra Modi will address the Khelo Inter dialogue today through video conferencing. Organized by Mera Yuva Bharat or My Bharat as part of the National Sports Day 2026 celebrations, the program will be conducted across the country with participation of youth at two colleges in every district across states and union territories. It will bring together sports, youth leadership, civic responsibility, volunteering, fitness and nation building on a common platform, providing a direct channel for young people to engage with the country's sporting ambitions while ensuring that their ideas and perspectives become part of the continuing conversation on India's youth and sports ecosystem. Government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that onion availability is comfortable to meet domestic demand in the coming months as estimated production of onion for 2025-26 is over 307 lakh metric tons. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இறை தொண்டு இறைவனுக்காக செய்யும் சேவையே இறை தொண்டு எனப்படும். இது கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் தொண்டு செய்வதாகும். மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் கூற்றின்படி ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை, கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவ்வாறென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவேல் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தக அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உளவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் ஆவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும் அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டித் தள்ளிவிடுகிறார். இவரது உளவார பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மண் தாளே சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவிதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவிதிகளிலும் தூய்மை பணியினை செய்து இறை தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்க மாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான் காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலையானே வன்புதுவை பட்டபிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறாய். பெருமை மிக்க திருமாலை உடையவனே வளமிக்க திருவள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது. தொண்டரடி பொடியாழ்வார் ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று தொண்டு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வறியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறை தொண்டாகும்.

0: அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார். மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு, கருணை, பணிவு, சிந்தனை தெளிவு, சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணமுடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமின்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும், உண்மை பேசுவதும், கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்துக் கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளை கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.

0: தொண்டாகும். அவ்வியல்புகளைக் கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.

மீண்டும் ஒரு முறை இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுக்கான ஆன்மீக கானங்கள் ஒளிவிழா வரும் நேரம் 6:15 பக்தி மாலையில் முதல் பாடல் எஸ் சௌமியாவின் குரலில்.

நமக்கு துணையாக இருக்கும் இறைவனை துதி பாதல்கள் மூலம் நாம் இன்பமாக்கிக் கொண்டிருக்கும் நேரம் 6:21 நிமிடம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எம் நசுருதீனின் குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆன்மீக கானம் கேட்டு நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 6:27 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜிக்கியின் குரலில் கேட்கலாம்.

ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு சேலம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒளி உலா வந்த அந்த பாடலோடு நிறைவிற்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களிலும் வெற்றிகள் கிடைத்திட வாழ்த்துக்கிறோம் நேர்களே. நேரம் காலை 6:35, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கரும்பு தொகை மற்றும் கரும்பாலை கழிவு ஊட்டமேற்றி மாற்றுவது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். காய்ந்த கரும்பு தொகையை 15 சென்டிமீட்டர் உயரம், 7 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலத்தில் பரப்பணும். அதற்கு மேல் 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு கரும்பாலை கழிவுகளை பரப்பணும். அதற்கு மேல் 100 கிலோ தொகைக்கு 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 2 கிலோ ஜிப்சம் மற்றும் 1 கிலோ யூரியா விகிதம் எடுத்து பரவலாக தூவி விடணும். அடுத்த அடுக்கு முழுவதும் நன்கு நனைய வகையில் நீரை தெளிக்கணும். இப்படி மீண்டும் மீண்டும் இதே பொருட்களை கொண்டு இந்த அடுக்குக்கு மேல் அடுக்காக 1.5 மீட்டர் உயரம் வரைக்கும் அமைக்கணும். நீரை தெளிப்பதற்கு மாற்றாக தொழுவுற கரைசலை தெளிக்கலாம். பிறகு அடுக்கு முழுவதையும் மண்ணும் ஆலை கழிவும் சமமாக கலந்த கலவையால் 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு மூடிவிடணும். அடுக்கு முழுவதும் நனைய வகையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை நீரை தெளித்து வரணும். 3 மாதமானதும் அடுக்கை புரட்டி நன்கு கலந்து விட்டு 1 மாதம் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். 4ஆம் மாத முடிவில் மறுபடியும் புரட்டி கலந்து விட்டு 5ஆம் மாதம் முடிவு வரை 15 நாள் இடைவெளியில் நீரை தெளித்து வர வேண்டும். இப்படி தயாரிக்கப்படும் கரும்பு தொகை கம்போஸ்டில் 1.60% தலைச்சத்தும், 1.0% மணிச்சத்தும், 0.40% கால்சியமும், 0.60% மக்னீசியமும், 0.48% கந்தகமும் இருக்கும். மேலும் மில்லியனில் 1 பங்கு வீதம் இரும்பு சத்து 2710, மெக்னீசியம் 450, துத்தநாகம் 370, தாமரம் 80 மற்றும் கரிமம் மற்றும் தலைச்சத்து 22:1 விகிதத்தில் இருக்கும். அடுத்து இந்த வாழைக்கு நீர்ப்பாசனத்தில் செயற்கை நுண்ணறிவு நவீன முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். வாழை நீர் பசையுடன் வளரக்கூடிய தாவரம். வாழை சாகுபடி நிலத்தில் 2 நாட்களுக்கு மேல் தண்ணீர் வெள்ளம் தங்கியிருந்து வாழை மூழ்கியிருந்தாலும் அதன் அடி இலைகள் பழுக்க ஆரம்பித்துவிடும். அல்லது 2 நாட்களுக்கு தண்ணீர் இல்லை என்றாலும் இலைகள் கருகும். ஆக வாழை நட்ட நிலத்தில் காய்ச்சலும் பாய்ச்சலும் வாழை பயிருக்கு இருக்கணும். வாழைக்கன்று நட்டத்திலிருந்து அதன் வளர்ச்சிக்கு ஏற்ப தினமும் செடி ஒன்றுக்கு 3 முதல் 8 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. வாழைக்கன்று நட்ட 3ஆம் மாதம், அதாவது 5-6 இலை பருவம், முதல் பருவம் 5ஆம் மாதம், 8-10 இலைகள் பருவம் வரைக்கும் மரம் ஒன்றுக்கு 1 நாளைக்கு 12 லிட்டர் தண்ணீர் தேவை. வாழைக்கன்று நட்ட 5 மாதம் முதல் 7 மாதம் வரைக்கும் தினமும் மரம் ஒன்றுக்கு 16 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். வாழைக்கன்று நட்ட 7ஆம் மாதம் முதல் 9ஆம் மாதம் வரைக்கும் தினமும் மரம் ஒன்றுக்கு 20 லிட்டர் தண்ணீர் கொடுக்கணும். வாழை பூத்ததிலிருந்து தார் குலை வெட்டும் வரைக்கும் தினமும் மரம் ஒன்றுக்கு 25 லிட்டர் தேவைப்படும். வாழை சாகுபடி மண்ணின் நயத்தை பொறுத்து அதன் நீர்பிடிப்பு தன்மையும் அதிலிருந்து வளரும் வாழை மரங்களுக்கு நீர் கொடுக்கும் விதமும் அளவும் வேறுபடும். களிமண்ணில் நீர்பிடிப்பு தன்மை அதிகம், அதனால் அதில் வளரும் வாழை அதிக சக்தி பயன்படுத்தி அதை வேர் மூலம்

0: இழக்க வேண்டும். அதன் எதிர்மாறாக மணல் சாரிய நிலத்தில் நீர்பிடிப்புத்தன்மை குறைவு, அதனால் அதில் வளரும் வாழை மரம் வேர்கள் குறைந்து சக்தி பயன்படுத்தி அதிலிருந்து தண்ணீரை இழுத்துக்கொள்ளும். ஆக ஒரே அளவு தண்ணீரை மணல் சரியான நிலத்திலும் களிமண் நிலத்திலும் கொடுத்தாலும் அதை உள்ளிழுக்க வாழை மர வேர்கள் மண்ணில் நயத்திற்கு ஏற்ப வெவ்வேறு அளவில் சக்தியை பிரயோகித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாறுபாட்டை தவிர்த்து எந்த விதமான நயத்திலும் உள்ள மண்ணின் வாழையின் வளர்ச்சி பருவத்திற்கேற்ப நீர் தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் உத்தி தான் செயற்கை நுண்ணறிவு உத்தி. இந்த உத்தியில் மண் ஈர உணரிகளை பயன்படுத்தி வாழை மர வேர்பகுதி மண்ணில் எந்த அளவு விசையில் தண்ணீர் பிடித்து வைக்கப்பட்டுள்ளது என்று கணக்கிட்டு அந்த விசையை எதிர்த்து வாழை மர வேர்கள் சிரமமின்றி தண்ணீரை உள்ளிழுக்க எவ்வளவு தண்ணீரை எப்போது பாய்ச்ச வேண்டும் என்று கணக்கிட்டு சொட்டு நீர் முறையில் தண்ணீர் வழங்கப்படுகிறது. இதனை கணக்கெடுத்து தானியங்க அமைப்பு செய்முறைப்படுத்தப்படுகிறது. இந்த முறையில் மனிதன் கண்காணித்து தானியங்க முறையில் செயல்படுத்தும் போது வாழை சாகுபடியில் ஈடுபொருள் செலவு குறைந்து தண்ணீர் சக்கரமாக பயன்படுத்தப்பட்டு அதிக மகசூல் பெற முடிகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி. உழவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து ஒரு பயிரின் மகசூல் போக மீதமுள்ள பயிரின் பாகங்கள் பயிர் கழிவுகள் எனப்படும். நெல், வைக்கோல், மக்காச்சோள தட்டை, கரும்பு தொகை, தென்னை மட்டை என்று அனைத்து பயிர்களிலும் கழிவுகள் உண்டு. பெரும்பாலான விவசாயிகள் இந்த கழிவுகளை நிலத்தில் எரித்து விடுகின்றனர். இதனால் மண் வளம் பாதிக்கப்படுவதோடு காற்று மாசு ஏற்படுகிறது. உண்மையில் பயிர் கழிவுகள் என்பவை வீணானவை அல்ல. அவற்றை சரியாக மேலாண்மை செய்தால் மண்ணுக்கு உரமாகவும் கால்நடைக்கு தீவனமாகவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் தரக்கூடிய மதிப்புமிக்க வளமாகவும் பயன்படுத்தலாம். இந்த நிலத்தில் எரிக்கிறதுனால என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? மண்ணில் உள்ள கரிமப் பொருட்களுடைய அளவு குறையும், நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அழியும், காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற பசுமையில் வாயுக்களுடைய அளவு கூடும். இதனால் காற்றும் சுற்றுச்சூழலும் மாசுபடும். இந்த பயிர் கழிவுகளை மதிப்புமிக்க வளமாக மாற்றும் வழிமுறைகள் என்ன? மண்புல் உரம் தயாரிக்கணும். பயிர் கழிவுகளை சேகரித்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அவற்றின் மேல் மாட்டு சாண கரைசலை தெளித்து விடணும். இதனால் இரண்டு வாரங்களில் இந்த கழிவு மடக்கி பாதியாக குறைந்துவிடும். இதன் பின் மண் புழுக்களை இந்த கழிவில் விட்டு தினமும் நீரை தெளித்து வந்தால் இரண்டு மாதங்களில் இந்த கழிவு சத்தான மண்புழு உரமாக மாறிவிடும். இதனை சத்துமிகு உரமாக பயிர்களுக்கு இடலாம். பயிர் கழிவுகளை நிலத்திலே விட்டு விடணும். அறுவடைக்கு பிறகு கிடைக்கும் பயிர் கழிவுகளை நிலத்திலே பரப்பிவிடணும். இப்படி செய்தால் அந்த கழிவுகள் நிலத்திலே மக்கி உரமாக மாறும். அதோடு களைகள் வளர்வதையும் தடுக்கும். இதனால் அடுத்து இடப்படும் பயிர்கள் களைகளின் போற்றின்றி வளரும். மண்ணில் ஈரப்பதம் காக்கப்படும். மண்ணரிப்பு தடுக்கப்படும். இதை வந்து கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம். அறுவடைக்கு பிறகு கிடைக்கும் பயிர் கழிவுகளை சரியான முறையில் பதப்படுத்தி சத்துமிக்க தீவனமாக அவற்றின் தரத்தை மேம்படுத்தி கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த காளான் வளர்ப்பையும் பயன்படுத்தலாம். நெல், வைக்கோல், கோதுமை வைக்கோல், சோளத்தட்டை போன்றவற்றை பயன்படுத்தி காளான் இனங்களை வளர்க்கலாம். காளான் வளர்ப்பினால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அடுத்தது வந்து உரம் தயாரிக்கலாம். பயிர் கழிவுகள் மற்றும் பண்ணையின் பிற கழிவுகளை வீணாக்காமல் உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். கழிவுகளை ஒரே இடத்தில் குவித்து வைத்து யூரியா அல்லது பசுமாட்டின் சாண கரைசல் அல்லது நுண்ணீர்கள் மூலம் அவற்றை நன்கு மக்க செய்து இவற்றை இயற்கை முறையில் உரமாக மாற்றலாம். இதனால் மண் வளம் மேம்படும். மண்ணினுடைய கரிமப் பொருட்கள் அதிகரிக்கும். இதை மதிப்பு கூட்டு பொருளாகவும் தயாரிக்கலாம். இன்றைய நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் பயிர் கழிவுகளை பயனுள்ள பொருளாக மாற்றி பயன்படுத்தலாம். இப்படி பயிர் கழிவுகள் பண்ணை கழிவுகளை வீணாக்காமல் நிலத்தில் எரிக்காமல் அவற்றை மறுசுழற்சி செய்து மண்ணுக்கு உரமாக கால்நடை தீவனமாக வருமானம் தரக்கூடிய பொருளாக மாற்றி விற்பனை செய்தால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும்.
1: அவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற

0: 8 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மைபாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
5: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல. நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேத்து வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. இப்ப இது வரைக்கும் சேஃபானதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ். அதுக்கப்புறம் அவங்களை ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும். சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும். உடனடியே நடவடிக்கை எடுக்கணும்.
4: இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறினார்.

0: உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிட உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நெல் ரகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்ஃபின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 IAS அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எயின் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை 4 வழி

0: பணிகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இன்று பிறந்த நாள் மற்றும் மறுநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துக்கிறோம். நேர்களே, இனி கேட்கலாம்
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
4: வணக்கம் நேர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை நிகழ்ச்சி. இன்றைய மழலை நிகழ்ச்சியில் நாம் ஓடுகிறார் ஒரு ஆட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை விஐ ஆசிகா ஸ்ரீ. வணக்கம் ஆசிகா ஸ்ரீ.
5: வணக்கம் சார்.
4: ஆசிகா ஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
5: நல்லா
4: இருக்கீங்க. ரொம்ப அழகாக வந்துருக்கீங்க. பூ வச்சுருக்கீங்க, பொட்டு வச்சுருக்கீங்க, தோடெல்லாம் போட்டுட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. யார் உங்களாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சுடுறா
5: ஸ்கூலுக்கு?
4: நீங்களாம் ரெடியாக மாட்டீங்களா? ஓஹோ, அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது உங்களை ரெடி பண்ணுறதுக்கு?
5: அரை மணி நேரம்
4: ரெடி ஆகுதா? ஆசிகா சரி, நீங்கள் எத்தனாவது?
5: ஒன்றாவது.
4: சரி, தலைக்கு மேலே ஒரு தென்னை மரம் வளர்ந்துருக்குது, எப்படி வளர்ந்துச்சு இந்த தென்னை மரம்?
5: ஜடை.
4: ஓ, அது ஜடையா? எனக்கு தான் தென்னை மரமே தெரியுதா. அழகாக பூ வச்சுருங்க, சூப்பராக வந்துருங்க. சரி, ஆசிகா சரிக்கு என்ன தெரியும்?
5: ஆடலாம் பாடலாம்.
4: நீங்கள் பாடுங்க சத்தமாக.
5: ஆடலாம் பாடலாம், பாடிக்கொண்டே சிரிக்கலாம் சேர்ந்து நாம சிரிக்கலாம், சிரித்து தைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டிக்கொண்டே சிரிக்கலாம்,

0: STUVWXYZ.
1: ஏ விஷயம் தெரியுது. சரி, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறீங்க?
0: எழுதுவோம்.
1: அதுக்கப்புறம்
0: தூங்குவோம்.
1: தூங்குறீங்க, இதுதான் வேலையா? டைடியும்.
0: ஆமாம்.
1: சரிங்க ஆசிகா, சரி. சின்ன குழந்தையா இருக்கீங்களா, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும்
0: ஆசைப்படுறீங்க? டாக்டர்.
1: டாக்டர் என்ன பண்ணுறீங்க?
0: ஹாஸ்பிட்டலுக்கு.
1: ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: இணையிலே இன்றைய மரலை மெல்ச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை விஐ ஆசிகா ஸ்ரீ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: நேர்கள் கற்றுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் கலை 7 மணி. நம்பிக்கை கொண்ட மனிதனுக்கு எல்லா நாளுமே இனிய நாளாக அமையும் என்ற புன்வரிகளோடு நாம் இணைவது காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.

0: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஆகஸ்ட் 27.
3: இந்தியாவின் பிரபலமான தொழிலதிபர்களில் ஒருவராக இருந்தவர்.
4: விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்தவர்.
3: பிரித்தானிய இந்தியாவின் தொழில்துறைக்கு ஆற்றிய பணிக்காக சர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது.
4: இந்தியாவின் பிரபலமான மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தின் வளர்ச்சி வரலாற்றில் முக்கிய நபர் சர் தோராஜி டாடா பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1859.
4: தமிழிசை கலைஞர் மற்றும் நடிகர்.
3: அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை தலைவராக பணியாற்றியவர்.
4: இசை பேரறிஞர் விருது, சங்கீத கலாசிகாமணி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்.
3: இவருடைய சொற்பொழிவுகளும் எழுதிய கட்டுரைகளும் புத்தகமாக வெளியாகின.
4: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியை சார்ந்த எம் தண்டபாணி தேசிகர் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1908.
4: தமிழறிஞர், எழுத்தாளர் மற்றும் பேராசிரியர் என பன்முகம் கொண்டவர்.
3: இலக்கியம், சமயம், அறிவியல் போன்ற துறைகளில் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். திருவிக்கா விருது, கலைமாமணி விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றவர்.
4: கல்வி பணியை ஓய்வின்றியும் எழுத்து பணியை தோய்வில்லாமலும் செய்து வந்த திருச்சியை சார்ந்த பேராசிரியர் நா சுப்பு ரெட்டியார் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1916.
4: முன்னாள் மட்டைப்பந்து வீரர்.
3: 1928 ஆண்டில் தனது கிரிக்கெட் பயணத்தை தொடங்கிய இவர் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார்.
4: இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 99.94.
3: இந்த டெஸ்ட் பேட்டிங் சராசரியை யாராலும் இன்னும் நெருங்க கூட முடியவில்லை.
5: கேக்கணும், தப்பா நினைச்சுக்காத. என்ன ரீசனுக்கு உனக்கு கிரிக்கெட் இவ்வளவு பிடிக்குது?
6: பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன்,
3: கிரிக்கெட் ஜாம்பவான், கிரிக்கெட் உலகின் பிதாமகன், தேக் டான் என்றெல்லாம் புகழப்பட்டவர்.
4: உலக புகழ்பெற்ற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டான் பிராட்மேன் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1908.
4: தமிழறிஞர், வழக்கறிஞர், பேராசிரியர் என பன்முகம் கொண்டவர்.
3: சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன், தமிழ், ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை கற்றவர்.
4: தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கியம், இலக்கணம், வரலாறு, சமயம், ஒப்பிலக்கியம், மொழியியல் குறித்த பல கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியுள்ளார். பத்மபூஷன், கலைமாமணி ஆகிய விருதுகளை பெற்றவர்.
3: 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களுள் ஒருவரான பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் நினைவு தினம் இன்று.
4: ஆண்டு 1980.
3: தமிழறிஞர், எழுத்தாளர் மற்றும் இலக்கிய விமர்சகர், சென்னை அகில இந்திய வானொலியின் நாடக தயாரிப்பு பிரிவில் அலுவலராக பணியாற்றியவர்.
4: தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் தலைவர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவர் போன்ற பல பதவிகளில் பணியாற்றியவர்.
3: பல்வேறு நூல்கள், மொழிபெயர்ப்புகள், கட்டுரைகள் போன்றவற்றையும் எழுதியுள்ளார்.
4: சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்.
3: திருச்சியை சார்ந்த ஆசா ஞானசம்பந்தன் நினைவு தினம் இன்று.
4: ஆண்டு 2002.
3: உலகின் முதலாவது ஜெட் விமான சேவை தொடங்கப்பட்ட நாள் இன்று.
4: ஆண்டு 1939.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
0: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
7: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் ஒரு முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவும்.

0: எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவருடைய அடையாள அட்டையை சரிபார்த்து உங்களுடைய குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இந்த பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கிட தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
8: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
9: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
4: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 20 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், அவரைக்காய் 30 ரூபாய், கத்திரிக்காய் 20 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 32 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், பெரிய வெங்காயம் 57 ரூபாய், கேரட் 70 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், பீன்ஸ் 94 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், உடைத்த பூண்டு 168 ரூபாய், பெரிய பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 230 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 198 ரூபாய். அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் கேட்டோம். நேர்களே, துணிப்பையை பயன்படுத்துவோம், நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருப்போம்.
5: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
12: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
13: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
14: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம்,

0: கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
4: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
5: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
6: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
4: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
7: தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பது பழமொழி. அதீதி தேவோ பவ என்கிறது தைத்திரிய உபநிடதம். அதாவது விருந்தினரை கடவுளாக கருத வேண்டும் என்பது இதன் பொருள். ஆற்றுனருக்கு அளிப்போர் அறவிளை பகர்வோர், ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் என்கிறார் மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற சொற்றொடரும் உண்டு. இவையெல்லாம் அன்னதானத்தின் பெருமைகள் என்பது ஒருபுறம் இருந்தாலும், இந்த விருந்தோம்பல் ஒரு போரையே மாற்றிவிட்டது. அது எந்த போர்? பாரதத்தின் பெருமையை உலகறிய செய்த போர், தர்மத்தை நிலைநாட்ட தர்மத்தினை நிலைநாட்ட நடந்த போர், அதுதான் மகாபாரத போர். மகாபாரத போரில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் உள்ளன. சிலருக்கு சதா லீலைகள் செய்து கொண்டிருக்கும் கண்ணனை பிடிக்கும், சிலருக்கு பிதாமகர் பீஷ்மரை பிடிக்கும், சிலருக்கு விதுரனை பிடிக்கும், சிலருக்கு பாண்டவர்கள் பிடிக்கும், ஏன் சிலருக்கு சகுனி கூட பிடிக்கும். இப்படி பட்டியல் நீளுகிறது. அதிலே ஒரு கதாபாத்திரம்தான் சல்லியன். யார் அந்த சல்லியன்? நகுலன் சகாதேவன் தாய்மாமன். அப்படி இருக்க சல்லியன் எப்படி துரியோதனன் பக்கம் போனான்? நகுலன் சகாதேவனுக்கு தாய்மாமன் எப்படி எதிர் அணிக்கு எதிரி அணிக்கு போனான்? தண்ணீராலும் சாப்பாட்டாலும் வந்த பிரச்சனைதான் அந்த பிரச்சனை. மகாபாரத போர் தொடங்கும் முன் தன் சகோதரியின் மகன்கள் நகுலன் சகாதேவன் கரங்களை வலுப்படுத்த, அவர்களுக்கு உதவ, அவர்களுக்காக போரிட தன் பெரும் படைகளை திரட்டி கொண்டு வந்தான் சல்லியன். பாண்டவர்களுக்கு வலிமை சேர்த்துவிடும். எனவே மருமகனே துரியோதனா, இதை நாம் தடுக்க வேண்டும் என துரியோதனனுக்கு சொல்லி சதிதிட்டம் தீட்டுகிறான் சகுனி. சதி என்றாலே சகுனிதானே, சகுனி என்றாலே சதிதானே. சல்லியன் அவன் படைகள் வரும் பாதையில் தண்ணீர் பந்தல், மோர்பந்தல், உணவு கூடங்கள், அன்னதானம், பலகாரங்கள், வீரர்கள் தங்கி ஓய்வெடுக்க சத்திரங்கள் என ஒரே ஆடம்பர வரவேற்பு வழியெங்கும் ஏற்பாடு செய்தான் துரியோதனன் சகுனியின் ஆலோசனைப்படி. சல்லியனுக்கு இது தெரியாது. தன் மாப்பிளைகள் நகுலன் சகாதேவன் ஏற்பாடுதான் இது என்று நினைத்து ஆனந்தம் அடைந்தார். சில நாட்கள் பல வேளைகள் உணவை தண்ணீரை சல்லியனும் அவனது படைகளும் உட்கொண்டார்கள். பிறகு மெதுவாக துரியோதனன் வந்து, நான் தான் இத்தனை ஏற்பாடுகளும் செய்தேன் என்று துரியோதனன் சொல்லிய போது சல்லியன் இதயம் சல்லி சல்லியாக போனது. எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என துரியோதனன் கேட்டபோது மறுக்க முடியவில்லை. செஞ்சோற்று கடன் கை நனைத்த பாவம் அவனை தடுத்து சல்லியனை துரியோதனன் பக்கம் போகச் செய்தது. சரியோ தவறோ, செஞ்சோற்று கடனுக்காக சல்லியன் துரியன் பக்கம் போய் இறந்தான். செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் இறந்தான். கர்ணனும் சல்லியனும் அதர்மத்தின் கூடாரத்தில் இருந்தாலும் அவர்கள் மேற்கொண்டது

0: செஞ்சோற்று தர்மமாகும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கின்ற எண்ணம் மட்டும் நம் நெஞ்சில் உருவாகுமேயானால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு குறுக்கிட்டு காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: நிறைவுக்குறிகள் காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியிலிருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறி இருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப்பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500 மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் இராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித்தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851284445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவம், காவல் படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ளநீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணையை அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள்

0: தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ள நீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை டிரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஏன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எஹிதின் முகமது எல்ஷர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார்

0: மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். நேர்களே,
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
8: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: இப்போ நீங்கள் பிரஸ்ட் கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு கட்டி தெம்படுது, டாக்டர்கிட்ட வந்துட்டாங்க, டாக்டரும் பால்பேட் பண்ணி அது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேயா? பேஷண்ட்டாக பண்ணுறது வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் பண்ணுறது வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஓகே திஸ் லேடி ஹேஸ் எ பிரஸ்ட் லம்ப் அப்படின்னு. அடுத்தது வந்து விஷுவலாகவே அப்படியே இது பால்பபிளாகவே தெரிஞ்சதுன்னா மேமோகிராம்லாம் தேவையில்லை, பட் ஃபர்தராக வேணால் MRI-யோ இல்லை ஒரு பெட் சிடி ஸ்கேனோ எடுப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து கட்டி இருக்குது, கட்டி வேறு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அதை தான் குறிக்கும். பட் அந்த கட்டியோட தன்மை, அது வந்து விசி லம்பில் வந்து பினைன் இருக்குது, மெலிக்னன்ட் இருக்குது. பினைன்னா கேன்சர் கிடையாது, சாதாரண கட்டி. நம்ம கேன்சர் கட்டினா கேன்சர் கட்டி, இட்ஸ் மெலிக்னன்சி. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பயாப்சி வேணும், டயக்னோசிஸ். அதுக்கு தான் அந்த தசையிலேருந்து எடுத்து, அந்த டியூமர்லேருந்தே எடுத்து, அந்த லம்ப், இப்போ டியூமர்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம டியூமர் நமக்கு தெரியாது, அந்த லம்ப்லேருந்து எடுத்து டெஸ்ட்டை, அதை மைக்ரோஸ்கோப் கடியில் அதோடைய செல்ஸு, அதெல்லாம் செல்ஸ் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரோமா எல்லாத்தையும் பார்க்குறது. அதனால் பயாப்சி, அதான் பயாப்சி. பட் அதுதான் ஆக்கப்பூர்வமான 100% எவிடென்ஸ், இட்ஸ் எ மெலிக்னன்ட் லீஷன் தட் வேர் டீலிங் வித் இல்லையா. பயலாட்ரல் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம், ஒரே சமயத்தில் லெஃப்ட் பிரஸ்ட் அண்ட் ரைட் அப்படி பார்த்துருக்கோம், நிறையா வரலாம், கண்டிப்பாக வரணும்ன்ட்டு சொல்ல முடியாது. யூஸ்வலாக இல்லை, யூஸ்வலாக ஒரு பக்கத்தில் வரும், ஒரு பக்கத்தில் தான் இருக்கும், அண்ட் வேறு எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகலாம், அண்ட் ரொம்ப லேட்டாக தான் அடுத்த பிரஸ்ட்கே ஸ்ப்ரெட் ஆகும். பட் ஒரே சமயத்தில் வர்றது வந்து ரெண்டு பிரஸ்ட்லேயுமே அது ப்ரைமரி பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம், பயலாட்ரல். யாருக்கு ரிஸ்க் ஹையாக இருக்கோ ரொம்ப அந்த ஜெனட்டிக் அந்த ஃபேமிலியில் இதுலலாம் வரும். ஓகே, பிரஸ்ட் கேன்சர்னு பொதுவாக எடுத்துக்கிட்டால் 5 வகையான சிகிச்சை இருக்குது. ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த லம்பை எடுத்துடணும், சர்ஜரி ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டால் சரியாயிரும் கிடையாது. ஆப்ரேஷன் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு. ஓகேயா? ஒரு இப்போ எப்படி நம்ம கையில் வந்து 5 விரல்கள் இருக்குது, ஏதாவது ஒரு விரலில் எடுத்துட்டால் கூட நீங்கள் யூ கான்ட் பேக் அ பஞ்ச், இல்லைல்ல, அதே கான்செப்ட் தான். சி, சர்ஜரி வந்து ஒன்று, அடுத்தது கீமோதெரப்பி. அதான் சொன்னேன், சர்ஜரி, ஆப்ரேஷனு, கீமோதெரப்பி, அதுக்கப்புறம் கதிர்வீச்சு ரேடியேஷன் தெரப்பி, அதுக்கப்புறம் இந்த ERPRலாம் பார்ப்போம், அதை பார்த்துட்டு ஹார்மோனல் தெரப்பி, அதுக்கப்புறம் டார்கெட்டட் தெரப்பி, அப்புறம் டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ். இப்போலாம் வந்து சி, முன்னாடி வந்து டியூமரை வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் டியூமர் கிட்டே போய் என்னென்ன டியூமர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம், போயிட்டு டியூமர் செல்ஸ்குள்ளேயும் போயிட்டோம், என்னென்ன இருக்குது டார்கெட்ஸ், அந்த டார்கெட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ வி கேன் அட்டாக் தட். இப்போ எக்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்டி எக்ஸ் கொடுத்து அடிப்போம், இருந்துச்சுன்னா ஆன்டிபயோ கொடுத்து அடிப்போம். சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த மாதிரி வி ஹேவ் டார்கெட்ஸ்ன்னு சொல்கிறேன் டு ஒர்க் ஆன். நம்மளால், நம்ம கையிலையும் இருக்குது, நம்ம கையில் இல்லாதது நிறையா இருக்குது. இப்போ ஜெனட்டிக்கு ஃபேமிலியில்

0: அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது, இட்ஸ் அ ஜெனட்டிக் மேக்கப். பட் நம்ம கையில் இருக்கிறது வந்து லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு விஷயம், அதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். வெஸ்டர்னைசேஷன், சாப்பாடு, இப்போ எல்லோரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒபீஸாக இருக்காங்க. அது என்ன சொல்கிறது, உடல் பருமன். ஓவர் வெயிட்னா எப்படி ரிஸ்க்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே இதாயிரும். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த ஹார்மோன், அந்த ஹார்மோனல் எஃபெக்ட்டு, பிரெஸ்ட் ப்ராலிஃபரேஷன் எல்லாமே. ஸோ தட் இஸ் வை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஒபிசிட்டி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வெஸ்டர்னைசேஷன், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு கூட. பட் நம்ம வந்து நிறைய பீஸா அந்த மாதிரி ரொம்ப வெஸ்டர்னைசேஷன், ஆல் தோஸ் இஸ் ரிச் இன் ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸு, அன்ஹெல்தி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அண்ட் யூ ஷுட் ஸ்டே ஃபிட் ஆல்வேஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி ஜஸ்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரீ ஃப்ரம் டிசீசஸ், யூ ஹேவ் டு ஸ்டே ஃபிட். எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அதுக்கெல்லாம் ஏஜே கிடையாது.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இனிமையான இசை சாரல் வீச உள்ள நேரம் 7:31. சந்தோஷ சாரல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னா, 2026 உயர்கல்வி மற்றும் பாலிடெக்னிக் பிரிவிற்கான தேசிய ஆசிரியர் விருதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தேர்வான ஆசிரியர்கள் யார் அப்படின்றது தான் இன்றைய கேள்வி. தேசிய ஆசிரியர் விருது வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இதில் உயர்கல்வி மற்றும் பாலிடெக்னிக் பிரிவிற்கான 2026 விருதிற்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இதற்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் சிங்கம் ட்ரீ அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளமுறை இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை ரம்யா என்எஸ்கே இணைந்து பாடல் வரிகள் எழுதி ரம்யா என்எஸ்கே, கார்த்திக், ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்வேதா மோகன் ஆகியோரோடு இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
7: பாரத ஸ்டேட் வங்கியில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜூனியர் அசோசியேட்ஸ் பிரிவில் மொத்தம் 9124 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்த 20 வயதிற்கு மேல் 28 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிலிமினரி தேர்வு, மெயின் தேர்வு அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 750 ரூபாய். SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 31ஆம் தேதி இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.sbi.bank.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட்

0: மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகியுள்ளது.
2: நேர்மேல்மணி 41 நிமிடம் கேட்டு கொண்டிருப்பது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நையாண்டி திரைப்படத்திற்காக ஜிப்ரான் இசையில அறிவுமதி பாடல் வரிகளில் சுந்தர் நாராயண ராவ், லியான் டி சவுசா இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா?
11: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 6500 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது.

0: சந்தோஷ் விசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக போகனென்ற திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் இருக்கு. இந்த பாடலுக்கு டி மானிசை தாமரை பாடல் வரிகள், லக்ஷ்மி சிவனேஸ்வர் ரிங்கம் அவர்கள் பாடிய பாடல் இதோ. அந்த பாடலுக்கு முன்பாக கேட்கலாம்.
1: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும்

0: காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.

0: ஒட்டிப்பிடுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641, தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: சந்தோஷ் சார், நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் டீமான் இசையில் பார்வதி, பாடல் வரிகளில் ஸ்வேதா சுரேஷ் டீமான் இணைந்து பாடிய பாடல் ஜில்லா திரைப்படத்திலிருந்து.

நெர்லிக்கட்டன் அந்த பாடலோடு இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு நம்ம வந்திருக்கோம். சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி, 2026 உயர்கல்வி மற்றும் பாலிடெக்னிக் பிரிவில் தேசிய ஆசிரியர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான ஆசிரியர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எஸ் சசிகலா, டாக்டர் ஆர் கண்ணன் ஆகியோர் தான் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி மற்றும் பாலிடெக்னிக் பிரிவிற்காக 2026 தேசிய ஆசிரியர் விருதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான ஆசிரியர்கள் அவர். முனைவர் எஸ் சசிகலா, முனைவர் ஆர் கண்ணன் ஆகியோர் உயர்கல்வி மற்றும் பாலிடெக்னிக் பிரிவில் 2026 தேசிய ஆசிரியர் விருதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகியிருக்காங்க. இந்த பிரிவில் 21 பேர் இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த பொது அறிவு வினாவிடையோடு நிறைவேற்க வருகிறது.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று August 27, ஔவையார் என்றால் KB சுந்தராம்பாள், கட்டபொம்மன் என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று மக்கள் மனங்களில் நிலை பெற்றது போல, நந்தனார் என்றால் ரசிகர் மனங்களில் நிலை பெற்ற ஒரு கலை உருவம் MM தண்டபாணி தேசிகர். தமிழ் சினிமாவின் முதல் வெள்ளி விழா படம் என்கிற பெருமை பெற்ற பட்டினத்தார் படத்தில் 1936 நடித்தவர் MM தண்டபாணி தேசிகர். மதுரை முத்தையா தண்டபாணி தேசிகர் என்பது இவருடைய இயற்பெயர். ஆனால் இவர் பிறந்தது என்னவோ தஞ்சாவூர் நன்னிலத்தை அடுத்திருக்கக்கூடிய திருச்செங்காட்டம் குடி என்கிற சைவ திருத்தலம். 1908 ஆகஸ்ட் 27 அன்று ஓதுவார் இல்லத்தில் பிறந்த இவர், இவருடைய தந்தையான முத்தையா தேசிகர் என்கிற மரபில் வந்து ஆலயங்களில் தேவாரம் பாடுகிற தெய்வீக இசை பாரம்பரியத்தைச் சேர்ந்தவராக வளர்ந்தார். தந்தையையே தனது குருவாக வரித்துக் கொண்டு இளம்பருவம் முதலாக பக்தி பாடல்களில் ஊன்றி கவனித்து இசைப்பயிற்சி பெற்ற இவர், பின்னர் முறைப்படி கர்நாடக சங்கீத இசை நுட்பங்களை கற்று தேர்ந்து 14 வயதில் அரங்கேற்றம் நிகழ்த்தியவர். அப்பொழுது அங்கு கூடியிருக்கக்கூடிய இசை பெரியவர்களுடைய பாராட்டுகளையும் 5 ரூபாய் பரிசினையும் பெற்ற அந்த அனுபவம் அவருடைய வளர்ச்சிக்கு பேருதவி புரிந்தது. சிறு வயது முதல் கச்சேரிகள் செய்ய தொடங்கிய அவரை 18வது வயதில் இசையாசிரியராக நியமித்தவர் மதுரை ஒக்கு லட்சுமணன் செட்டியார் தேவார பாடசாலை பகுதி சார்ந்தவர்கள் ஆவர். 10 ஆண்டுகள் அந்த பணியில் உருண்டோடிய நிலையில் தமிழிசைக்கும் கர்நாடக இசைக்குமான வேர்கள் ஒன்று என்று உணர்ந்த அவர் தமிழ் பண்களையும் பாடல்களையும் தேடி தேடி பாடி மகிழ்ந்தார். மதுரையில் அவர் வாழ்ந்த காலத்தில் வடக்கு சித்திர வீதியில் நடைபெறுகிற அம்மை மீனாட்சியின் உற்சவத்தின் போது அம்பாளின் மீது இவர் இயற்றி பாடிய 9 பாடல்கள் அவருக்கு மிகுந்த புகழை பெற்று தந்தன. அது மட்டுமன்றி தேசிகரனுடைய கச்சேரிகளையும் இசைத்தட்டுக்களையும் சாதாரண மக்களும் ரசிப்பதை கண்டதற்கு பின்னாலேதான் அந்த வேல் பிக்சர்ஸ் நிறுவனம் அவரை பட்டினத்தார் படத்தில் பாடி நடிக்க அழைத்தது. அக்காலத்தில் நடிப்பை விடவும் பாடலே இன்றியமையாததாக இருந்தது என்பதன் காரணமாக சிறந்த பாடலாசிரியராக சிறந்த பாடகராக திகழ்ந்த தேசிகரை திரைப்படம் தன்வசப்படுத்திக் கொண்டது. பெண்கள குரலில் ஓங்கி ஒலிக்கக்கூடிய அவர் முழக்கத்தில் தமிழின் குரில் நெடில் ஆகிய எழுத்துக்கள் தானே உயிர் பெற்று அமைந்தன. தனித்துவம் வாய்ந்த தமிழ் எழுத்துக்களை உச்சரிப்பு முறையில் அழகாக கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் தவறாது கேட்க வேண்டிய பாடல் MM தண்டபாணி தேசிகரின் பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் இசையே வாழ்வாக வாழ்ந்து சிறந்த MM தண்டபாணி தேசிகரனுடைய என்றைக்கும் அழியாத நிறைந்து புகழ் பெற்ற ஒரு திரைப்பட பாடல் துன்பம் நேசையில் யாழ் எடுத்து நீ இன்னும் சேர்க்க மாட்டாயா என்கிற பாரதிதாசன் பாடல்தான். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இசை சார்ந்த ஆய்வுகள் நிகழ்த்தி நிலை பெற்றிருக்கக்கூடிய இந்த பேரறிஞரின் பிறந்த நாள் இன்று. ஒரு மொழி வரி வடிவாகவும் ஒலி வடிவாகவும் உயிர் பெற்றமைகிறது. வரி வடிவாக அமைந்த பாடல்களுக்கு ஒலி வடிவாக உயிரூற்றம் தந்த உன்னத கலைஞர்களுள் ஒருவர்தான் மதுரை MM தண்டபாணி தேசிகர். அவர் பிறந்த நாள் என்று அவரைப் போல இந்த உலகில் நிலை கொண்டு வாழ்ந்த இசைக்கலைஞர்களை எண்ணுவதும் அவர்கள் ஆற்றிய அரும்பணிகளை நினைவு கூறுவதும் கூட அவர்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடப்பாடு ஆகும். எனவே நண்பர்களே, நந்தனார் படத்தில் இடம்பெற்றிருக்கிற பல்வேறு பாடல்களில் ஏதே

0: ஒரு பாடலை செவிமடுத்து அந்த உணர்வுகளை உள்வாங்கிக் கொள்வது கூட அந்த பெருமகனுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடப்பாடு என்பதை இன்று நன்று ஒன்று என்பதாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.

தருமபுரி 1.102.5 ஏற்காடு 1.103.7 அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேர்கள் 0343 42 24 40 30 0343 42 24 40 31 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இன்றைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் பேட்டை என்ற திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஷோபனா ஒசூர்லேருந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த பாடல்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
4: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
10: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0043 42 24 40 30 24 40 31 ஆகிய எண்களை அழைக்கலாம். 0043 42 24 40 30 அப்படிங்கிற கட்சியில் இருக்கும் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். நேர்களே, நேரம் காலை 8:15, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பு

0: 103.7 அலைவரிசைகளில். இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக இடுப்பு வலி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் இடுப்பு வலியில் தொந்தரவு வந்து அறுவை சிகிச்சை செய்த பிறகு அதுலேருந்து தேறி வர்றதுக்கு முட்டுக்கட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உடல் பருமன் மிக முக்கியம். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருந்ததுன்னா சில பேருக்கு புண்கள் ஆறுவதற்கு நாட்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சமீபத்தில் நம்மளுடைய நோயாளி ஒரு பெண் நோயாளி, அவங்களுக்கு ஏறத்தாலும் ஒரு 50-60 வயது இருக்கும், உடல் பருமன் அதிகம், ஏறத்தாலும் ஒரு 140 கிலோ இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பாதிப்பு இருந்து பல வருஷமாக அவங்களுக்கு அறுவை செய்ய வேண்டும் அப்படின்னு நரம்பியல் மருத்துவர் அறிவுறுத்தப்பட்டு பயந்துகிட்டு அறுவை செய்யாமல் இருந்திருக்காங்க. இதில் வந்து அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சமீபத்தில் என்ன இருக்கு அப்படின்னா சீனை கழிப்பதும் மலம் கழிப்பதும் பிரச்சனை வந்துடுச்சு. ஆனால் இரண்டு காலங்களும்

0: சமீபத்தில் நம்மளுடைய நோயாளி ஒரு பெண் நோயாளி, அவங்களுக்கு ஏறத்தாலும் ஒரு 55 அறுபது வயது இருக்கும், உடல் பருமன் அதிகம், ஏறத்தாலும் ஒரு 140 கிலோ இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பாதிப்பு இருந்து பல வருஷமாக அவங்களுக்கு அறுவை செய்ய வேண்டும் அப்படின்னு நரம்பியல் மருத்துவர் அறிவுறுத்தப்பட்டு பயந்துகிட்டு அறுவை செய்யாமல் இருந்திருக்காங்க. இதில் வந்து அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சமீபத்தில் என்ன இருக்கு அப்படின்னா சீனை கழிப்பது மலம் கழிப்பதும் பிரச்சனை வந்துடுச்சு, ஆனால் இரண்டு கால்களும் தொங்கி போய்விட்டது, ஃபுட் ட்ராப்னு சொல்லுவோம். இதை வந்து ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், காடா ஈக்குனா சின்ரோம் அப்படின்ற ஒரு நிலைமை. இது வந்து தண்டு பிரச்சனையுடைய உச்சக்கட்ட பாதிப்பு. இந்த பாதிப்புல இருந்து வெளியில வரதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஆனா இதே மாதிரி 3.5 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. நான் அப்ப அவங்க உள்ள நடந்து வரும்போது நான் சொல்லிட்டேன், இந்த பாதிப்பு இருக்குங்க, இவங்களை அறுவை செய்திருக்க வேண்டுமே, செய்யவில்லையா அப்படின்னு கேட்டா இல்ல டாக்டர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பரிசோதனை செய்து அறுவை செய்தாச்சு. அறுவை செய்யும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சோம், ஏன்னா அப்படின்னு உடல் பருமன் அதிகம். அவங்களுக்கு அறுவை செய்யறதுக்குள்ள எனக்கு இடுப்புலி வந்துச்சு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த தோல்ல இருக்கிற கொழுப்பு சத்து அதெல்லாம் ரொம்ப அதிகம் இருந்தது அவங்களுக்கு, உடல் பருமன் அதிகம்ன்றதுனால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேறினார்கள். இதில் வந்து நிறைய அட்டண்டன்ஸ், பார்வையாளர்கள் அதிகம். பார்வையாளர் அதிகம்னா சொல்கிறது கேட்கறது இல்லை, ஒரு நாளைக்கு எப்படியும் 20-30 பேர், ஒரு வேலைக்கு 30 பேர் வந்து வந்து போயிட்டே இருந்தாங்க. எவ்வளவோ சொன்னாலும் கேட்கல, இது மூலமாக கிருமி தொற்று வருங்க அப்படின்னா அவங்க கேட்கல. ஆனால் இருந்தாலும் வந்து ஏறத்தால மருத்துவமனையில் ஒரு 10 நாள் இருந்தாங்க. அவங்க நடக்க வச்சாச்சு, நடக்க வச்சு ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றி அவங்களுக்கு வீட்டுக்கு அமிச்சாச்சு. வீட்டுக்கு அமிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்கள தைல எடுக்கிறதுக்காக நான் வர சொல்லியிருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்க. வந்தவொடனே அவங்களை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன் அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்த இடம் புண்ணு வந்து சீல் பிடித்திருந்தது, முழுவதுமாக சீல் பிடித்திருந்தது, நடப்பதில் கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டால், சரி சர்க்கரை பரிசோதனை செய்து பார்த்தா ஏறத்தால் 590. 590னா மிக மிக அதிகம். இங்கே மருத்துவமனையில் இருந்த வரைக்கும் அவர்களுக்கு சரியாக இன்சுலின் ஊசிலாம் போட்டு சர்க்கரையுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 180-200 தான் இருந்தது அதிகபட்சம். அவங்க சர்க்கரைக்கு ஊசி போட்டு பழகின குடும்பம் தான், அதனால் மாற்றி மாறி அவருடைய அந்த நோயாளியுடைய மகளோ மகனோ மாறி மாறி இன்சுலின் ஊசி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு மீறிய சர்க்கரை நோய் 590 வந்திருக்கு அப்படின்னா அது ஒன்று. ரெண்டாவது பார்வையாளர்கள் மிக மிக அதிகம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களை கட்டுப்படுத்த இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது போல இருக்குது அவங்க குடும்பங்களில். ஒரு நாளைக்கு வீட்லேயும் வந்து அக்கம் பக்கத்துக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சாப்பாடு மூட்டி கொண்டு வந்து ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் வந்து கிருமியை பரப்பிட்டு போயிட்டாங்க. அந்த நோயாளிக்கு உடனடியாக நான் ஸ்கேன் பரிசோதனை செய்தேன். ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்த்தா தோல் இருந்து சீலு தண்டுவடம் பகுதி வரைக்கும் உள்ள பரவி இருக்கு, பரவி தண்டுவடத்தை இப்போ அமுக்க ஆரம்பிச்சு. இதனால கால்கள் பாதிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக என்ன செய்யுது அப்படின்னா அந்த இன்சுலின் ஊசிகளை அதிகப்படுத்தி சில மருந்துகளை கொடுத்து 5 நாளுக்கு நீங்கள் பக்கத்துல இருக்கிற மருத்துவமனை அல்லது ஒரு செவிலியர்கிட்ட இந்த மருந்துகளை உட்கொள்ளுங்க, இதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரல அப்படின்னா மீண்டும் அறுவை செய்த இடத்திலேயே அந்த சீலை எல்லாம் அகற்றி திரும்ப சுத்தப்படுத்தி அவங்களுக்கு தையல் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் எப்படின்னா கட்டுப்படுத்தவே இயலாத சர்க்கரை. ஏன் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு கிடையாது, வந்து பார்க்குறவங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றது, அப்புறம் பார்வையாளர்கள் அனுபவிக்கிறது என்ன ஆகுது, எரியின பிள்ளைகளை எண்ணெய் ஊற்றுற மாதிரி சீல் அதிகமாகி பிடிச்சிக்கிது, இது அவங்களுக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்லாம் போட்டதுக்கு இப்பொழுது நன்றாக புண்கள் ஆறி இருக்கிறது, நன்றாக நடக்கிறார், பழைய மாதிரி இல்லாமல் இப்போ நட வந்து நன்றாக வந்து விட்டது, சர்க்கரை பரிசோதனை செய்தால் 220 இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் இன்னும் கொஞ்சம் அறிவுகளை கொடுத்து தயவு செய்து இதை அப்படியே காப்பாற்றிக் கொள்ளுங்கள், மீண்டும் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்த இல்லாமல் இருந்தாலோ பார்வை அதிகமாக அனுமதிச்சாலோ இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, கடவுள் நடத்தாலும் உங்களை காப்பாற்ற இயலாது அப்படிங்கிறத நான் சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கூறியிருக்கேன். இதுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா கட்டுப்படுத்த இல்லாத சர்க்கரை மிகப்பெரிய முட்டாக இருக்கும், முரண்பாடான ஒரு வைத்தியத்துக்கு வழி கொடுக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அறுவை செய்தாலும் நல்லாங்க நாம இருக்குது. அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை ஏறத்தால் 4.5 மணி நேரம் செய்தேன். என்னுடைய குழுவினர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆபரேஷன் செய்தது, எல்லாருக்குமே இடுப்பு வலி வந்துச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறுவை செய்ய மிக மிக கஷ்டமாக இருந்தது. தொடர்ந்து பேசுவோம், நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150 77 9329.
2: நேரம் காலை 8:20 கேட்டு கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல்ல அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, வருக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா, அரங்கன் பேசுறீங்க.
3: சேலம் அரச மரத்துக்கரட்டும் கருணாகரன்.
2: கருணாகரன், என்ன பாடல் கேட்கலாம் கருணாகரன்
3: சார்? இந்த புதுப்படம் அந்த கட்டா குஸ்தி 2, அதுல இருந்து ஏதோ ஒரு நல்ல பாடலை போட்டுருங்க சார்.
2: சரி, கட்டா குஸ்தி 2 ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடல் கொடுத்துறோம். அந்த பாடலுக்கு முன்பாக
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்று.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: பொன்னியின் புதுப்பணம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க நேர்கள் 24 40 30 24 40 31 என்ற எண்களை அழைக்கலாம். 0 43 42 என்ற முன்னணி பெண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யானை திரைப்படத்திலிருந்து வளம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அரியலூர் பகுதியிலிருந்து ரஞ்சித் குமார் இதோ விரும்பி கேட்டுள்ள பாடல்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நேரம் காலை 8:30 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: கோயில், சிலை, நினைவிடங்கள், கோட்டம் இதெல்லாம் எப்ப வந்திருக்குன்னு பார்த்தா காலம் மாற மாற மாற மாறத்தாங்க தோன்றுறது. ஒரு இடத்துல ஒரு ரெண்டு சம்பவம் நிகழ்ந்திருந்தா நாம நினைவு கூறணும். இப்ப நம்ம இங்க இருந்து போறோம், கொல்லிமலைக்கு போறோம். அங்க வல்வில் ஓரின்னு ஒரு மன்னன் கடையில் வள்ளல்கள் ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவனுக்கான ஒரு நினைவிடத்தை அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு. பூம்புகாரா அங்க ஒரு கோட்டம் இருக்குது. அப்ப அது மாதிரியான செய்திகள் இருக்குன்னா ஒரு இந்த இடம் இது நிகழ்ந்தது என்பதற்காக. குருச்சேத்திரம் என்பது யுத்தம் நடந்த இடம் சொல்றோம் இல்லையா, அது போல. அப்ப இந்த கோட்டங்கள்ல யாருக்கு சிலை இருக்கும்னா ஒரு காலத்துல இறைவனுக்கு சிலை இருக்கும், அல்லது வீரர்களுக்கு அரசர்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு சிலை உண்டா அப்படின்னா சிலை எடுத்தது இளங்கோவடிகளுடைய காவியம், எடுக்க வைத்தது சிலப்பதிகாரம், எடுத்தது அவருடைய சகோதரராகிய அந்த சேரன் செங்கோட்டுவன். அவருடைய வேண்மா என்கின்ற அந்த சேரன் செங்கோட்டுவனுடைய மனைவிட்ட கேட்கிறார் சேரன் செங்கோட்டுவன், இந்த பத்தினி தெய்வத்துக்கு நாம எங்க எப்படி சிலை வைக்கலாம்? சாதாரண பெண்ணாக இருந்தால் புதிய மலையில் கல்லெடுத்து காவிரியில் நாம் வந்து நீராட்டி வைக்கலாம். ஆனா இவள் பத்தினி தெய்வம் என்ற பெருமையுடையவள். அதனால அதுவும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார், சேர நாட்டுக்கு, சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டு கடந்து சேர நாட்டுக்கு வந்திருக்கானா, நாம இவளுக்கு சாதாரணமா சொல்லக்கூடாது. ஒரு கோட்டம் கட்டக்கூடாது, பெரிய கோட்டம் கட்டணும். அப்பதான் சேரன் செங்கட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி அந்த படிமத்தை கொண்டு வந்து மங்கள தேவி கோயில் அகன்பாற்றுறதாக நம்ம வரலாற்றுல பாக்குறோம். இப்ப கூட நம்ம ஒரு இது போட்டிருந்தோம், 17 ஆண்டுகள் காலம் அந்த பாதையை தொடர்ந்து சென்ற ஒரு பேராசிரியரை பற்றியும் போட்டிருந்தோம். சரி, இந்த கண்ணகிக்கான கோயில்கள் எங்க இருக்கு அப்படின்னா பூம்புகார்ல இருக்குதுங்க. அது எப்படி? இந்த மங்கள தேவி கோயில் இருந்த அந்த கண்ணகியினுடைய சிலையை தான் கொண்டு போய் எங்க வச்சதாக நம்ம வரலாற்றுல பாக்குறோம். அது போக மதுரையில் இருக்கக்கூடிய கோவில் செல்லத்தம்மனுடைய கோயில் வந்து கண்ணகி கோயில் தான் அப்படின்னு பலர் நம்புறாங்க. இதுக்கு மேல இலங்கையில நான் போயிருந்த போது என்னால நம்பவே முடியாத ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க 11 இடங்கள்ல கண்ணகியினுடைய கோயில்கள் இருக்குங்க. நான் போய் பேச போன இடம் சுட்டிபுரம்னு ஒரு ஊர், யாழ்ப்பாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. அந்த சுட்டிபுரத்துல கண்ணகி அம்மனுடைய கோயில் ஒண்ணு இருக்குதுங்க, ஆலமரத்துக்கு அடியில. இப்படியான ஒரு அபூர்வமான அழகுடைய தெய்வமாக அந்த தெய்வம் இருக்குது. அதாவது சேரன் செங்கோட்டுவன் இந்த விழாவை நடத்துற போது எல்லா நாட்டு மன்னர்களும் வந்தாங்களா, இலங்கையிலிருந்து கயவாகங்கிற மன்னன் வந்ததாக இலங்கையினுடைய மகாபுராணம் சொல்லுது. சரி, அந்த மன்னன் வந்து இந்த சிலம்பு ஒன்றை வாங்கிட்டு போய்தான் இலங்கையில வச்சானா, அதனால 11 இடங்கள்ல அந்த கோயில்கள் இருக்கு. இது தவிர சோழ நாட்டுல கோயில் இருக்கா என்றால், அவள் பிறந்த இடத்தில் புகார் நகரில் இருக்கலாம். ஆனால் நாம் படித்த ஒரு செய்தி, ராஜராஜ சோழன் தான் ஆண்ட காலத்தில் இலங்கையை கைப்பற்ற அப்போது அந்த இலங்கை மன்னன் சிறைப்பிடிக்கப்பட்டு சோழ நாட்டுக்கு கொண்டு வரப்படுறான். அவனுடைய மனைவியும் கூட வந்துடுறாங்க. வந்த மனைவி அரண்மனையில் தங்கியிருக்கிறா. அவளை பாதுகாக்கிறது யாருன்னா ராஜராஜ சோழனுடைய பெருந்தேவியாகிய அந்த பேரரசி பாதுகாக்கிறா. ஆனால் அந்த பெண்மனை உண்ணவே மாட்டேங்கிறா. இவங்க கேட்குறாங்க, ஏமா சாப்பிடலையான்னு. நான் கண்ணகி வழிபாடு பண்ணாம நான் சாப்பிட மாட்டேன், இங்கே

0: அதற்கான கோட்டம் இல்லையே, கோயில் இல்லையேங்கிறாங்க. உடனே ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, கண்ணகிக்காக ஒரு கோயிலை அந்த பெண்மணிக்காக கட்டி வைக்கிறாரு. தஞ்சாவூர்ல அப்படி ஒரு கோயில் இருந்திருக்குது பாருங்க. சோழ நாட்டில் புகார் நகரத்திலும் தஞ்சையிலும் பிறகு மதுரையிலும் பிறகு இலங்கையிலும் இப்போதும் ஆற்றுக்கால் பகவதியாக 500,000 பெண்கள் பொங்கல் வைக்கின்ற ஒரு விழாவாக அது நடைபெறுகிறது என்று சொன்னால், கண்ணகியினுடைய கோயில்கள் எப்போதும் தங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த கோயில்களில் ஏதாவது உன்னையாவது போய் பார்த்துட்டு வரணும், மறக்காம அந்த கண்ணகி கோயிலை போய் பாருங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு, அதாவது அழகர் ஆத்திலங்கிற நாள்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு தான் மங்கள தேவியினுடைய கோயில் சிறப்படையுது. அதை வந்து அதுக்கு போற பாதையை சரி பண்ணி செப்பனிட்டு போக வர்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணவர் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த என் இனிய நண்பர் திரு ராஜேந்திரன் அவர்கள். அவருடைய பெருமுயற்சியால் தான் அந்த பாதை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. எனவே கண்ணகிக்குரிய கோயில்களை நாம் படித்து மகிழ்வதோடு பார்த்து மகிழவும் வேண்டும். நேரம் கிடைக்கிற போது இந்த கோயில்களில் ஏதேனும் ஒன்றுக்காவது சென்று வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜூனியர் இன்ஜினியர், சூப்பரன்டென்ட், வேதியியல், உலோகவியல் உதவியாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு 4098 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டிப்ளமோ பிஎஸ்சி முடித்த 18 வயதிற்கு மேல் 33 வயது வரை உள்ளவர்கள் ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற செப்டம்பர் 13 இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
11: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
12: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும்

0: promise. Mr. Gold 100% kadal ennai.
1: பொன்னியின் புதுப்பணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் ரெட்ரோ அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளமர இருக்குது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் செல்லம்மாள் காரியமங்கலத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இது அவங்க விரும்பி கேட்டுள்ள பாடல்.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
1: நேர்கள் கெட்டரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால் முகத்தில் கருமா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான், இது யார் வீட்டு பிள்ளைன்னெல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரிட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு, அதுதான் இந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. சரி, நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம், ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, ஏன் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திருச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார். பல்லு

0: விளக்கிறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ள. திகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்லை பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை, உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடைப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலேயும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இனிமே அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம், அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ஏன்ப்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு விட்டுவேன், தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லிவிடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: நேர்கள் கவனத்திற்கு காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரத்தில் தேசிய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் ஆலோசகர் சி விஜயகுமார் அவர்கள் பங்குபெறும் நேரலை. அந்த நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் பங்கேற்கலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர்.

0: نئے اوشا سن فلاور آئل
1: اوشا سن فلاور آئل
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் பத்து பன்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் RRR திரைப்படத்திலிருந்து வளமர இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கணேஷ் மாட்டலாம்பட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நேரம் காலை 9 மணி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில்.

0: இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: புத்தரின் அருமையான சீடன் பூர்மா பௌத்த தர்மத்தை போதிப்பதற்காக புறப்பட்டான். அப்போது புத்தர் அவனிடம் கேட்டார், நீ எதற்கு அந்த ஊருக்கு போகிறாய்? அங்கிருக்கிற மக்கள் மிகவும் கடுமையானவர்களாயிற்றே. நீ தர்மத்தை போதிக்கிற போது அந்த பகுதி மக்கள் உன்னை வசை சொற்களால் திட்டினால் என்ன செய்வாய் என்று கேட்டார் புத்தர். பூர்மா சொன்னார், அவர்கள் நல்லவர்கள், என்னை கை நீட்டி காயப்படுத்தாமல் பேசுவதோடு நிற்கிறார்களே என்று மகிழ்வேன். இப்போது புத்தர் சொன்னார், அவர்கள் கை நீட்டி அடித்தால் எவ்வளவு நல்லவர்கள், ஆயுதங்களால் தாக்காமல் கைகளால் என்னை அடிக்கிறார்களே என்று ஆனந்தப்படுவேன். சரி, ஆயுதங்களால் அவர்கள் உன்னை தாக்கினால் இவர்கள் மிக மிக நல்லவர்கள், என்னை பிறவி துன்பத்திலிருந்து விடுபட ஒவ்வொருவரும் என்னென்னவோ வழிகளை கடைபிடிக்கும் போது இவர்கள் எனக்கு முக்தி பாதைக்கு வழிகாட்டுகிறார்களே, அதற்காக மகிழ்ச்சி அடைவேன். இப்போது புத்தர் சொல்கிறார், பூர்மா உனக்கு புத்த ஞானம் கழிந்து விட்டது, போய்வா என்றார். கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் அறக்க பண்புகள். மன்னிக்கும் மனோபாவம்தான் இறைமையின் சீதனம். இமைப்பொழுதும் சோர்விடாமல் தன்னை தன் ஆசையை துரத்தல்தான் துறவு நிலை. அதைத்தான் புத்தர் உலகத்திற்கு கற்றுத்தந்தார். அமைதியும் சமாதானமும் வன்முறை நெருப்பை அணைக்கிற நீர். தென் மாவட்டத்தில் நாம் சாதிக்கலவரங்களில் அமைதிப்பணி ஆற்றுகிற போது நமக்கு தெரிந்த தெளிவான உண்மை ஒன்றுதான், அமைதி மிகப்பெரிய போர்க்களத்திற்கு நடுவே நாம் அமைதிப்பணி ஆற்றிய போது நமக்கு புரிந்த கசப்பான உண்மை, சண்டையிட்டு கொண்டவர்கள் சொந்த சகோதரர்கள், ஜாதியின் பெயரால் சண்டையிட்டு கொண்டார்கள். அந்த சகோதரர்கள் தாங்கள் உழைக்கும் வர்க்கம் என்பதை மறந்து போனார்கள், தாங்கள் மொழியால் தமிழர்கள் என்பதையும் மறந்து போனார்கள், இதையெல்லாம் தாண்டி தாங்கள் சொந்த உறவுகள் என்பதையும் மறந்து போனார்கள். அந்த நிலையை எண்ணி பார்க்கிற போதுதான் மார்க்ஸ் கூறிய செய்தி நமக்கு நினைவுக்கு வருகிறது. பிராணிகளின் உலகத்தில் சோம்பேறி தேனீக்களை உழைக்கும் தேனீக்கள் அழித்துவிடும், ஆனால் மனிதர்களாகிய உலகத்திலோ சோம்பேறியாக இருக்கும் மக்கள் உழைக்கும் மக்களை அழித்து விடுகிறார்கள் என்று குறிப்பிடுவார். இந்த அவல நிலைதான் மாற வேண்டும். அதனால்தான் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லும், சொந்த சகோதரர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக ஒரு புறநானூற்று பாடல் சொல்லும், இரும்பனை வெந்தோடு மழைந்தோன் அல்லன், நீ அணிந்திருப்பதும் ஒரே மாலைதான், உன் சகோதரன் அணிந்திருப்பதும் ஒரே மாலைதான், எதற்குள் உங்களுக்கு சண்டை என்று கேட்பார் அந்த புறநானூற்று புலவர். போர் அமைதி பெற வேண்டும், போர் என்றால் அறவே எதிர்க்க வேண்டும். எந்த போரிலும் இருவருக்கு வெற்றி கிடைக்காது, ஒருவர்தான் வெற்றி பெறுவார். அதனால் யார் வெற்றி பெற்றாலும் அது உன் வெற்றிதான், யார் தோற்றாலும் அது உன் தோல்விதான் என்று அந்த புலவர் சமாதானப்படுத்துவார். அந்த நிலையைத்தான் இன்றைக்கு நாம் சமூகத்தில் பார்க்க முடிகிறது. நாட்டில், சமூகத்தில், எல்லா இடங்களிலும் அந்த அமைதி நிலை தேவைப்படுகிறது.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, நிலையத்தின் நேரம் 9:05.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
6: வானலையில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு காப்பீட்டு ஆலோசகர் சி விஜயகுமார் அவர்கள். நேர்களை நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுக நேர்களாக இருந்த 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 44 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். வணக்கம் சார்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார். உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க.
7: அன்பான காலை வணக்கம். என்னுடைய பெயர் விஜயகுமார். நான் காப்பீட்டு துறையில் கடந்த 8 வருடமாக சேவை செஞ்சிட்ருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷன் அப்படின்னா MCA BEd முடிச்சுட்டு அதுக்கடுத்ததாக நம்ம இன்சூரன்ஸ் துறையில் வந்து இருக்கணும். ஸோ எல்லாருக்குமான ஒரு காப்பீடு இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே எடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கோட தனியார் கம்பெனியிலிருந்து வந்துட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் பயணப்பட்டுருக்கேன். ஸோ சுருக்கமான என்னுடைய
6: ஒரே மொழி இல்லையா உங்களோட அறிமுகத்தை சார். பொதுவா மக்களுக்கு ஆயுள் காப்பீடு திட்டம்னா அதை பத்தி அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க?
7: கண்டிப்பா மேடம். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஆயுள் காப்பீடு அப்படின்னாலே காப்பீடுனாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. இந்த காப்பீடு எடுத்தோம் அப்படின்னா எங்க இறந்துருவோமோ அப்படின்ற பயம் இருக்கு. ஸோ மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காப்பீடுன்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கவும் வந்து நம்ம படிப்படியாக வந்து எல்லாருக்குமா காப்பீடு வேண்டும் அப்படின்ற இதில் வந்து மத்திய அரசாங்கமும் நமது தமிழ்நாடு அரசாங்கமும் முன்னெடுப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த காப்பீடுனாலே யாரும் பயப்படாமல் அவங்க காப்பீடு கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு தகுந்தது போல் நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்தாற் போல் கண்டிப்பாக காப்பீடு எடுத்து வச்சுருக்கணும் மேடம். அது வந்து மருத்துவ காப்பீடாக இருந்தாலும் சரி, ஆயுள் காப்பீடு இருந்தாலும் சரி.
6: சார், இப்போ இந்த ஆயுள் காப்பீட்டோட திட்டத்தின் நோக்கம்னா என்ன சொல்லுவீங்க
7: மேடம்? ஆயுள் காப்பீடு நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி இருக்கும்போது நம்மளுடைய ஆண்டு வருமானம் 15-20 மடங்குக்கு நம்மளுடைய ஆயுள் காப்பீடு எடுத்து வச்சுருக்கணும். எதுக்காக அப்படின்னா, நாம் இருக்கும்போது நம்ம ஃபேமிலியை நம்ம வருமானத்தை வச்சு நம்ம சமாளிச்சிடுவோம். ஸோ நம்ம இல்லாத போதும் இதே நிலையில் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த காப்பீடுன்றது ரொம்ப அவசியமானது. ஸோ இது நடுத்தர குடும்பம் இல்லாமல் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தனிநபர் ஒரு காப்பீடு எடுத்திருக்கணும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, தங்களுடைய குழந்தைங்களோட படிப்பு ஆகட்டும் இல்லை திருமணம் ஆகட்டும் இதெல்லாம் தடைப்படாமல் அவங்களுடைய லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு முக்கிய கருவியாக வந்து இந்த ஆயுள் காப்பீடு இருக்குது மேடம்.
6: சார், காப்பீட்டில் என்னென்ன வகை இருக்குது சார்?
7: இன்னும் காப்பீட்டில் வந்து நிறைய வகை இருக்குங்க மேடம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, அதுக்கப்புறம் ஆக்சிடென்டல் காப்பீடு, இந்த மாதிரி வகையாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்றது நம்ம குடும்பத்து சூழலை பொறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும்.

0: ஓ ஆமாம், வேறு வேறு இதுக்கு வேறு வேறு காப்பீட்டுத் திட்டங்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். சார் இப்போ வந்து ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க?
1: மேடம், இதில் வந்து ஆயுள் காப்பீடு எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குடும்ப நிதி சூழல் எப்படி இருக்குது, நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற அது போல் நான் முன்ன சொன்ன மாதிரி தங்களுடைய ஆண்டு வருமானத்திலிருந்து 15-20% எடுத்துக்கணும். அதே போல் நீங்கள் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காப்பீடு எடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன், எவ்வளோ நம்ம வந்து ப்ரீமியம் கட்ட போகிறோம், அதே போல் எத்தனை காலம் கட்ட வேண்டும், என்னென்னலாம் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே போல் இதில் என்னென்னலாம் எக்ஸ்க்ளூஷன், அதாவது இது வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டுருவோம் ஏதோ ஒரு வகையில் சொல்கிறாங்க அப்படின்றத போட்டுருவோம், ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கவர் ஆகலை அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வராமல் முன்கூட்டியே நமக்கு இதில் என்னென்ன எக்ஸ்க்ளூஷன் தவிர்க்கப்பட வேண்டியது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் கிளைம் எப்படி எடுக்கணும், நாமினி யாரை நம்ம செலக்ட் பண்ணணும், ப்ரீமியம் நம்ம செலுத்த முடியல அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்.
0: ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
0: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிலியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
6: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெருக.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
9: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
11: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
13: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
14: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
13: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
16: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
15: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும்

0: கல்வி நிறுவனம் விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: வானலையில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்துட்டு இருக்கு. நம்ம கூட நேரலையில இணைஞ்சிருக்கிறாரு காப்பீட்டு ஆலோசகர் சி விஜயகுமார் அவர்கள். இனிப்புல ஒரு நேயர் வராரு, பேசிடலாம். வருக, வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
3: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ ஐயா கிட்ட கேட்கலாம்.
4: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: சார், அதாவது வந்து காப்பீட்டில் வந்து இப்ப பிரைவேட்டும் இருக்கு, கவர்மெண்ட்டும் இருக்கு. இதுல வந்து எது சிறந்தது? ஏன்னா இப்ப நிறைய பிரைவேட் இதுல எல்லாம் பார்த்தா நிறைய, போன வருஷம் ரெண்டு வருஷமா தகவல் போய் நிறைய ரிஜெக்ஷன், அதுதான் வந்து நிறைய நடந்திருக்குங்கிற மாதிரி நம்ம பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம். கிளைம் ரிஜெக்ஷன் அப்படிங்கறதுதான், ஆன்லைன்ல தவறா ரிவ்யூ கொடுக்குறாங்க, இது மாதிரி எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து இதுல எது ரொம்ப சிறந்தது? கவர்மெண்ட்லயே என்னென்ன பாலிசி எல்லாம் வந்து பெஸ்டா இருக்கு, எல்லா ஹெல்த் சம்பந்தமாகவும் மெடிசன் சம்பந்தமாகவும் அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். நன்றி.
5: கண்டிப்பாங்க. இதுல வந்து என்ன, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து மருத்துவ காப்பீடு வந்து இங்க கொடுக்குறாங்க. 5 லட்சம் வரையும் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது சமீபமாக ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க மருத்துவ காப்பீடு. இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு நமக்கு ஆண்டு வருமானம் அப்படின்றது ஒரு கிரிட்டீரியா, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உச்ச வரம்பு வந்து வந்து பார்த்திங்கன்னா 120,000 கீழே நீங்கள் உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த CMCHIS அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமில் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இது உங்களுடைய வருமானம் வந்து 120,000 மேலே இருந்தது அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு மருத்துவ காப்பீடு தனியார் நிறுவனத்துலேயோ நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் இதில் ரிஜெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுடைய தகவல்களை வந்து முழுமையாக ஒரு ஆலோசகர் வராரு அப்படின்னா, அவர்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே நம்ம தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ரிஜெக்ஷனுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது எல்லாமே ஐஆர்டிஐ அப்படின்ற ரெகுலேஷன்ஸ்குள்ளே தான் வர்றதுனால. ஸோ அரசாங்கம் வந்து நமக்கு வந்து ஒரு பணம் கொடுத்து நம்ம வந்து ஒரு காப்பீடு வாங்குகிறோம். ஸோ அதுக்கான முழுமையான பாதுகாப்பை வந்து நமக்கு மத்திய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய குடும்ப வருமானத்தை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.

0: சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எதுவும் ஸ்கீம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னீங்க, சென்ட்ரலில் என்னென்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம்?
1: கண்டிப்பாங்க மேடம். இப்போது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு மட்டும் கொடுக்குறாங்க இவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேன்னு ஒரு தனியாக ரெண்டு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முன்கூட்டியே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஆயுள் காப்பீடு 2 லட்சத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 436 ரூபாய் நீங்கள் கட்டிட்டீங்க.
0: சரி, இனிப்புல ஒரு நேயர் வர்றாரு, பேசிடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் தர்மபுரி குடும்பத்தாரிகள்.
0: கேட்டுக்கோங்க.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க
2: ஐயா. உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய இன்சூரன்ஸ் அதை பத்தி சொன்னீங்கன்னா
1: ஐயா, நம்ம வந்து மருத்துவ காப்பீடும் ஆயுள் காப்பீடு இரண்டுமே நம்ம பண்றோங்க ஐயா.
2: மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடு ரெண்டுமே?
1: ஆமா ஆமாங்க ஐயா.
2: ஐயா, நேஷனல் இன்சூரன்ஸா என்ன இன்சூரன்ஸ் சொல்லுங்க
1: ஐயா. இது வந்து பர்டிகுலரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இதுலயும் நம்ம பண்ணலாங்க ஐயா. அவங்களுடைய குடும்ப பின்னணியை பொறுத்து, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பொறுத்து நம்ம கொடுப்போங்க ஐயா. நன்றிங்க.
0: நன்றி. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இணைப்பில் இணைஞ்சிடலாம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைஞ்சிட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காரு காப்பீட்டு ஆலோசகர் ஸ்ரீ விஜயகுமார் அவர்கள். நேர்கள் கிட்ட பேசுறலாம், வருக. வணக்கம்.
7: அம்மா வணக்கம். அம்மா
6: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: நான்
6: வேலூர்
7: மாவட்டம் காட்டாடிப்பகுதியிலிருந்து ஆயுள் காப்பீடு அப்படின்னு இருக்குல்ல சார், அந்த ஆயுள் காப்பீடு அந்த பிரீமியம் அப்படிங்கறது எதை பேசிஸ் பண்ணி நிர்ணயிக்கப்படுகிறது? அண்ட் அந்த ஆயுள் காப்பீடு அதனுடைய அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறது டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு உண்டு, அதனுடைய தனித்துவமான விஷயங்கள் என்ன, இதை பத்தி சொல்லுங்க ஐயா.
8: கண்டிப்பா. இப்போ மருத்துவ காப்பீடு அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆயுள் காப்பீடு அப்படின்னும் போது இதில் ப்ரீமியம் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சம் அஸ்யூர்டு, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய முதிர்வு தொகை அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு ஏற்றது போல் நமக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி நமக்காக கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 லட்சரூபா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஏற்றது போல் நம்மளோட ஏஜ், அது ரொம்ப முக்கியம், நம்ம வயதுக்கு ஏற்றது போல் தான் அந்த ப்ரீமியம் வந்து மாறுபடும். ஸோ அதுக்கேற்றது போல் தான் அவங்க கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் முன்கூட்டியே உங்கள் குழந்தைங்களோட திருமணமாகட்டும், இல்லை ஒரு கல்வி செலவுக்காகட்டும், இதில் நிறைய இந்த ஆயுள் காப்பீடில் நிறைய வகை இருக்குது. அதில் நமக்கு ஏற்றது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன போடணும் அப்படின்றத ஒரு நல்ல ஆலோசகர்கிட்ட ஆலோசித்து செய்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை காப்பீடு எடுக்கிறது நல்லது.
6: நன்றி. நன்றிங்க ஐயா. இனிப்பில் இனி அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம் ஐயா.
8: வணக்கம் ஐயா.
9: சோ அந்த பேங்க்ல எல்லா ரெக்கார்டிலயும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருந்து கவர்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல?
8: ஆமாங்க ஐயா.
9: அது எப்படிங்க, அதுக்கு எல்லாருக்கும் உண்டுங்களா? அது அவங்களும் அவங்க எடுத்துருந்தாங்க எப்படிங்க?
8: ஆமாங்க ஐயா, இது மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் ஐயா. அது இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து 2 வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம், இது வந்து விபத்தினால் நமக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா அது 2 லட்சம் வரையும் நமக்கு குடும்பத்துக்கு இழப்பீடாக கொடுத்துருவாங்க. நமக்கு ஏதாவது பார்சியல் டிசபிலிட்டி, அதாவது என்ன சொல்லுவோம்னா ஒரு கை கால் இல்லை ஒரு விபத்துனால அப்படின்னா பார்சியல் டிசபிலிட்டிக்காக 1 லட்சம் ரூபாய் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இதுக்காக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா 20 ரூபாய் வருஷத்துக்கு பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18-70 வயசுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டு வச்சுருக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டு. அதில் போனீங்கன்னா அவங்களே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு 20 ரூபாய் உங்களுக்காக டெபிட் பண்ணிவிடுவாங்க.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சார், இந்த மாதிரி காப்பீடு அப்படின்னாவே மக்கள் நிறைய பயப்படுறாங்க சார், ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்?
8: இது கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம்,

0: அதில் வந்து காப்பீடுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு காப்பீடு எடுக்கிறோம்னா, நம்மளுடைய செலவினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு 15,000த்துக்குள்ளே இருக்கும், ஏஜை பொறுத்து மாறும். ஸோ இது ஒரு செலவாக எடுத்துக்காமல் ஒரு சேமிப்பாக நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் காப்பீடுனாலே பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மருத்துவ காப்பீடு எடுத்திருக்கீங்க, ஒரு 10 வருஷம் கட்டுறீங்க அப்படின்னாலும் ஒரு 2 லட்சரூபா வரையும் கட்டியிருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய பயன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சரூபாலாம் 20 லட்சரூபா. இப்போ மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 15 மடங்கு அதிகமாயிட்டிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் தவிர்க்க முடியாது. இது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. போன வருஷம் நம்ம ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம் மருத்துவத்துக்காக, ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ 1500 ரூபாயாக மாறி இருக்கு. ஸோ இதை வந்து கருத்தில் கொண்டு கண்டிப்பாக காப்பீடு எடுத்துருக்கணும்.
1: நேயர்கள் கிட்ட பேசிடலாம். இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக உலா வந்துட்டு இருக்கு. நேரலையில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு காப்பீட்டு ஆலோசகர் சி விஜயகுமார் அவர்கள். நேர்களை, நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுக நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன்னணிப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நேயர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
5: வணக்கம் மேடம்.
3: சாந்தம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகமோ கேக்கலாம்.
4: கனரா பேங்க்ல வருஷத்துக்கு 300 பிடிக்கிறாங்க மேடம். அது அது என்ன இன்சூரன்ஸ் என்னன்னு கேவிகரமா கேக்குறதாம்.
5: மேடம், அது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு, 2 லட்சம் ரூபாய் காப்பீடு. இப்ப வந்து உங்களுக்கு 436 ரூபாய் புடிச்சிருப்பாங்க. அது ஒரு டைம். ஆமா, 2 லட்சம் ரூபாய் வரையும் உங்களுக்கு வந்து நீங்க
4: குடும்பத்துக்கு
5: தெரிஞ்சிருக்கணும். நீங்க உங்களுக்கு மட்டும்

0: தெரியாமல் உங்களுடைய குடும்பத்துக்கும் தெரிவிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
1: போட்டு 6 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு சார்.
0: இது
1: அது
0: நீங்கள்
1: முதல்ல
0: ஆமாம்
1: நெட்டிங்
0: இது நீங்கள் வந்து கட்டிகிட்டே இருக்கணும். நீங்கள்
1: அவங்களே எடுத்துக்கிறாங்க சார்.
0: ஆமாம் அவங்களே எடுத்துப்பாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டத்தில் தான் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
2: அதனால நீங்க பயப்பட
1: நன்றி
2: வேண்டாமா. நன்றி
1: நன்றி
2: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நான் பாலக்கோடு அன்பு பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன சந்தேகம்?
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: ஐயா, இப்ப இன்சூரன்ஸ்ன்றத வந்து நம்ம சாதாரண மக்கள் தான் இருக்கிற அந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த நீண்ட பிரிமியம்ன்றதெல்லாம் கட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அவங்களுக்கு மாசமா சம்பளம் வர்றதுனால இந்த கூலி வேலை செய்யறவங்க வேலை கிடைக்கும் போது மட்டும் சம்பாதிக்கும், இல்ல குறைஞ்சபட்சம் தனியார் நிறுவனத்தில் வேலை பாக்குறவங்க எல்லாம் திடீர்னு நின்றுருவாங்க, தொடர்ந்து கட்ட முடியாம போகுது. அதனால குறைஞ்ச காலத்துல கட்டி முழுமையா வந்து பலன் பெறுற மாதிரி என்ன மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கு அந்த மாதிரி சொல்லுங்க. இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஏஜென்ட் மூலமா மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் போடணுமா, நேரடியா ஆபீஸ்ல போயிட்டு தகவல் அந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணி ரெடி பண்ண முடியாதா? ஏன்னா ஏஜென்ட்டுக்கு திடீர்னு இல்லாம போயிடறாங்க, வேற இடத்துக்கு போயிடுறாங்க, அப்பவும் நம்ம அவங்களதான் தொடர்பு கொள்ளணுமான்ற ஒரு சந்தேகம் இருக்குங்க ஐயா. இது ரெண்டுத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுங்க ஐயா.
0: கண்டிப்பாங்க ஐயா. இதில் வந்து என்ன அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி நம்மளுடைய குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். அந்த இன்சூரன்ஸும் நீங்கள் முழுமையாக கட்டியிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினான்சியல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா அதில் ஒரு ஒரு விதமான ஒரு கருவி தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச ப்ரீமியம், நீங்கள் வந்து இப்போது நம்மளுடைய சம்பளம் அதுலேருந்து எவ்வளோ நம்மளால் சேமிக்க முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இன்சூரன்ஸை நம்ம அமைச்சிக்கணுங்க ஐயா. இன்னொன்று, கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இன்சூரன்ஸ் கட்ட முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சின்ன சின்ன சேமிப்பாக குறைந்த இப்போலாம் 5 வருடங்கள் கட்டுற மாதிரியான திட்டங்களும் நிறையா இருக்குங்க ஐயா, அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டது என்ன அப்படின்னா, ஏன் வந்து இன்சூரன்ஸ் அட்வைசர்கிட்ட நம்ம போடணும் அப்படின்றது. நம்ம ஏன் இன்சூரன்ஸ் அட்வைசரை நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தோட பழகுவாங்க. ஸோ நம்மளுடைய குடும்ப சூழல் அவங்களுக்கு தெரியும். நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது அப்படின்னா இமிடியேட்டாக அந்த முகவர் வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்து கொடுக்குற மாதிரியெல்லாம் இருக்காங்க ஐயா. இது இன்னொன்று, நீங்கள் வந்து முகவர்கிட்ட போட்டதுனால முகவரை மட்டும்தான் நம்பியிருக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பரோ இல்லை டைரெக்டாக அருகில் இருக்கிற கிளைக்கோ நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
2: இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ ஐயா கிட்ட கேட்கலாம்.
0: வணக்கம் ஐயா.
4: ஐயா, எனக்கு வந்துட்டு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கட்டுமானத்துறையில இருந்து ஓஏடி வாங்குறாங்க இல்லைங்களா? ஒரு சிலர் வாங்குறாங்க, அது வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு சார்ந்ததா என்னன்னு கேக்குறேன்.
0: ஓஏபி வந்து அது அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரியலங்கய்யா. காப்பீடு வந்து நீங்க எல்லாரும் எடுத்துக்கலாங்கய்யா. ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுனாலே நீங்க அதுக்கு உண்டான காப்பீடை கண்டிப்பா நீங்க எடுத்து வச்சுக்கணும். அவங்களுமே உங்களுக்கு வந்து எந்த இதில் எடுக்கணுன்றத ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ஐயா, அந்த கட்டுமானத்துறையில் இருக்கிறவங்க.
2: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: யார் இங்கிருந்து?
5: நாங்கள் அண்ணாமலைப்பட்டியிலிருந்து அமாவாசி பேசுறேங்க மேடம்.
2: சொல்லுங்க ஐயா, கேட்கலாம்.
5: இப்போ நாங்கள் தனியாக இன்சூரன்ஸ் போடணும்னா
0: ஐயா. வணக்கம் ஐயா. இது வந்து எப்படின்னா நம்மளுடைய பொருளாதார இதை பொறுத்துங்க ஐயா. அதாவது நம்மளால 5 வருடம் கட்ட முடியும்னா கட்டலாம், இல்லை 10 வருடங்கள் கட்டலாம். அது நம்மளுடைய வசதியை பொறுத்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம வடிவமைச்சுக்கணுங்க ஐயா. இவ்வளோதான் நீங்கள் கட்டணும் அப்படின்றது எந்த ஒரு இதுவும் கிடையாது, வரைமுறை கிடையாது. நீங்கள் வந்து எனக்கு 7 வருஷம் கட்டலாம், 10 வருஷம் எப்படினாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
2: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம்.

0: யார் இங்கிருந்து?
1: கோவை மாவட்டத்திலிருந்து மூலத்திறந்த ரவி மேடம்.
0: கேக்கலாம் உங்களுக்கான சந்தேகங்களே.
1: சார் சொன்னதெல்லாம் நல்ல அருமையான ஐடியா தான் சார். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: 2001 சார்
2: ஐயா,
1: மூணாவது 3 மாசத்துக்கு 750 போட்டிருந்தேன் சார். ஹலோ,
2: கேக்குது சொல்லுங்க ஐயா.
1: அப்புறம் சார் எனக்கு ஒரு 2013 மட்டும் என்னால போட்டேங்க, அப்புறம் போட முடியல சார் என்னால.
2: சரிங்க.
1: அப்புறம் பார்த்தா அலுவலகம் நிறைய பக்கத்துல இருக்குங்க, ஏஜென்ட் மூலமா போட வேண்டியதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஏஜென்ட்டுக்கு இருக்கிறாங்க, நாங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணோம். சரி, உங்களால் முடிஞ்சது ஒரு 750 அளவு 500 போடுங்கன்னு கேட்டாங்க. அது என்னால் சத்தியமாக முடியல, அந்த குழந்தைகளை வச்சுட்டு படிக்க வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் சார் நான் அது விட்டுட்டேன். அப்புறம் போய் அவங்களே சொன்னாங்க உனக்கு 2021 வரும் அப்படின்னு சொன்னாங்க.
2: சரிங்க.
1: அப்புறம் சார் அப்புறம் ஒரு பெனிஃபிட்டாக கடைசியில் போய் பார்க்கும்போது ஒரு 33,000 எனக்கு வந்துச்சு சார்.
2: நல்லதுங்க ஐயா.
1: என்னடா மாசம் ஒரு அனாவசிய செலவு வந்து பண்றோம்
0: ஐயா. சிறப்பா சொன்னீங்க, நன்றி நன்றி
2: நன்றிங்க.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிடலாம்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
8: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
9: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
8: செம்ம டேஸ்ட்.
9: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
12: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தின் நேரம் 9:50. வானலையில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளி உலா வருது. நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்கிறாரு காப்பீட்டு ஆலோசகர் சி விஜயகுமார் அவர்கள். நேர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
15: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
15: குறும்பட்டி டீ கடையில இருந்து பேசுறேன் மேடம்.

0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ கேட்கலாம். புரியல?
1: ஆமாங்க ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா, இது வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாங்க ஐயா. இப்போ நம்மளோட நமக்காக பணம் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தனியார் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துக்கலாங்க ஐயா. இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து நம்ம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சில முக்கியமான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது, அதில் நீங்கள் இணைஞ்சிக்கலாங்க ஐயா. ஸோ எல்லாருமே எடுக்கணும் அப்படின்றது தாங்க ஐயா முக்கிய நோக்கமே.
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன சந்தேகமா கேட்கலாம்?
2: ரெண்டு பேருக்கும் காலையில் வணக்கம்மா.
0: காலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: இப்போ எனக்கு 60 வயசு ஆகுதுமா. எனக்கு இது எலிஜிபிலிட்டி ஆகுமா?
1: ஐயா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி ஆகுங்க ஐயா. நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குங்கய்யா, அதில் வந்து 18-70 வயது வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அருகில் இருக்கிற உங்களோட வங்கி கிளைக்கு போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை தனியாரோட இன்சூரன்ஸ் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாங்க ஐயா.
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: சேலம் மாவட்டம் குளத்துலேருந்து பழக்கடை குருநாதன் சுத்தரா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ கேட்கலாம்.
3: நலமா இருக்கிறீங்களா கண்ணே?
0: அனைவரும் நலம். சந்தேகம்
3: கண்ணே? எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை கண்ணே. எல்ஐசி எல்லாம் நாம நம்பி போடலாங்க, அதெல்லாம் ஒண்ணு எந்த இது இல்லைங்க. நான் கூட போடலாங்க, ஒரு எனக்கு ஒரு 3 ரூபா வந்துடுங்க, அதெல்லாம் எந்த ஒரு இது இல்லைங்க, நல்லா போடலாம். ரெண்டாவது வந்து கட்டுமான துணையில ஒரு நேயர் கேட்டாரு பாருங்க, அது நம்மளுக்கு டெல்ல இல்லாத பணம் வந்துகிட்டே இருக்குதுங்க. 1200 ரூபா தராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாங்க, அதெல்லாம் நல்லாவா வந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு இதுல நம்பி போடலாங்க. எல்ஐசி எல்லாம்
1: நீங்க ஒரு மருத்துவ காப்பீடும் எடுத்து வச்சுக்கோங்க ஐயா, அதுவும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
3: எடுத்துக்கலாம் ஐயா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. சார், இன்சூரன்ஸ் ஏஜென்சிக்கும் மக்கள் வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, ஆனால் இந்த டீம் இன்சூரன்ஸுக்கும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் சார்?
1: ஆக்சுவலி அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது என்ன அப்படின்னா ஒரு குறைந்த ப்ரீமியமில் அதிகமான சம்மஷூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காப்பீடை வந்து செஞ்சுக்கிட்டு தான் டேர்ம் இன்சூரன்ஸு. இதில் எப்படின்னா எனி டைப் ஆஃப் டெத்துன்னுவாங்க, எந்த வகையில் விபத்து ஏற்பட்டு இல்லை நோய்வாய்ப்பட்டு இறப்பு ஏற்பட்டாலும் நமக்கு வந்து அந்த சம்மஷூட் அப்படின்றது நம்ம யாரை நாமினியாக குறிப்பிட்ருக்கோமோ அவங்களுக்கு வந்து அந்த பணம் போய் சேர்ந்துடும். இதே போல் நீங்கள் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம், விபத்தினால் ஏற்படுற உயிரிழப்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதாவது ஆக்சிடென்ட் அப்படின்றது எப்படினாலும் நடக்கலாம், அதாவது ஒரு வண்டி வாகனத்தால் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வழுக்கி விழுகிறதுனாலையோ இல்லை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னாலையோ எப்படி நடந்தாலுமே அதில் வந்து பணம் கொடுப்பாங்க, இயற்கையான மரணங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு வித்தியாசம் மேடம்.
0: நேயர்கள் கிட்ட பேசிடலாம். இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: வணக்கம். தகடூர் பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
4: செல்வராஜ் பேசுறேங்க.
1: வணக்கம் ஐயா.
4: ஐயா நான் எனக்கு வயது 75 ஆகுது.
1: ஆங்கய்யா.
4: இந்த ஆயுள் காப்பீடு அந்த இன்சூரன்ஸ் அந்த இது காப்பீடு பண்ண முடியுமாயா?
1: ஐயா இப்போது 75 வயதுனா நம்ம ஆயுள் காப்பீடு பண்ண முடியாதுங்க ஐயா. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிற அது 18-75 வயதுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆயுள் காப்பீடு நீங்கள் போயிட்டு எடுத்துக்கலாங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எந்த வயதுனால இருந்தாலும் 120,000 ரூபாய் கீழே உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மருத்துவ காப்பீட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஐயா. அது நிச்சயமாக நீங்கள் போயிட்டு இன்றைக்கே வாய்ப்பு இருந்தால் செக் உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஐயா.
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: பெரம்பலூர் பேசுகிறேங்க. நல்லமல்லியோட்டம் சாமி.

0: இந்த ஸ்டேட் பேங்க்ல வருஷம் 400 சில்லர்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கட்டினாங்க சார், இன்சூரன்ஸ் இந்த மோடி திட்டத்துல. அது ஒரு 3-4 வருஷம் கட்டினாங்க, அவங்களும் பாஸ்புக் வந்து அவங்களும் பணம் எடுத்துக்கோங்க. அப்படி கட்டினோம்னா இப்போ வந்து நான் இந்த முழு கீழே வந்து இந்த கட்டுமான சாங்க வேலை செய்யக்குள்ள கீழே வந்து முழு தந்தோட வண்டி போய் ஓட்டெடுக்கிறேன்ப்பா. அது கட்ட முடியலனால அது எதனால இப்போ எனக்கு சப்போர்ட்டாக இருக்குமா கை கொடுக்குமா கேட்டாக்களே நான் கொடுப்பாங்களா
1: ஐயா? அது பொறுத்த வரையும் நீங்கள் வருஷம் வருஷம் கட்டிட்டு வரணுங்க ஐயா. அது என்ன அப்படின்னா, நமக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் மட்டும்தாங்க ஐயா அந்த 2 லட்சம் நம்ம குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. இதே நீங்கள் அந்த 20 ரூபாய் மருத்துவ காப்பீடு எடுத்திருந்தீங்க இருக்கான்னு ஒரு டைம் உங்களோட பேங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பார்சியல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குங்க ஐயா. அது நீங்கள் அந்த 20 ரூபா ஆண்டுக்கு நீங்கள் கட்டியிருக்கணுங்க ஐயா. அதை மட்டும் பார்த்துக்கலாம்.
2: நன்றி நன்றி. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிடலாம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக. காப்பீட்டு ஆலோசகர் சி விஜயகுமார் அவர்கள்கிட்ட தான் நம்ம வந்து இணைஞ்சு நேரலையில் கேட்டுட்டு இருக்கோம். சார், நேர்களுக்கு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்சூரன்ஸ்னாவே ரொம்ப பயப்பட்டாங்க இல்லையா. ஸோ மேலும் வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: ஆக்சுவலி நம்ம உழைக்கிறது வந்து நம்ம குடும்பத்துக்காக தான். அது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைங்களோட கல்விக்காக, நம்ம ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு சொத்து சேர்க்கணும், நம்மளுடைய எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்காக நம்ம நிறைய உழைச்சிட்ருப்போம். ஸோ ஒரு எதிர்பாராத ஒரு சூழல் ஏற்படும் போது அந்த குடும்பம் நிலை குலையாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த சேமிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். அதே போல் இந்த மருத்துவ காப்பீடு, இப்போ எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு, பெரிய செலவு வந்துட்டு அப்படின்னா, நீங்கள் சேமித்து வைச்ச பணம் எல்லாம் காலியாயிடுச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த இதெல்லாமே நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்கும்.
2: சார், நேயர்களுக்கு மறுபடியும் இன்னும் நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின் போது உங்ககிட்ட கேட்குறதுக்கு என்ன பண்ணலாம், உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது?
1: என்னுடைய தொலைபேசி என்ன கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். 97 90 77 78 65.
2: நன்றி நன்றிங்க ஐயா. நிறைவுக்கு வருகிறது வானலையில் வசந்தம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சந்தேகங்களை கேட்ட நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுபலட்சுமி.
9: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
10: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவ

0: மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில் தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், ஜே என் மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: இருபத்தி நாலு, இதை எத்தனையால வகுத்தா நமக்கு வசதியான வாழ்க்கை வரும்? கேட்டுக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, இன்னைக்கு என்ன கணக்கோடு வந்து வாழ்க்கையை வகுக்க பார்க்குறீங்களா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்னு கணக்கின் அடிப்படைகள் எது வந்தாலும் அது வாழ்க்கையில் இணைஞ்சேதான் இருக்குது. அது என்ன சிறப்பாக வகுத்தல் கேட்டேன். நான் கொஞ்சம் புரியாமல் ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் ஒரே அடியாக புரியாமல் பதில சொல்லுவீங்க. நான் கேட்டது எளிமையான வகுத்தல். இருபத்தி நாலு, இதை எதால் வகுத்தா நல்லது? இன்னமும் எளிமையாக கேட்குறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்தை எப்படி எதால் வகுத்தா வாழ்க்கை சுவையாகும்? நண்பர் புகழ்மதி விளக்கி சொன்னார். புகழ்மதியின் எளிமையான கேள்விக்கு எளிமையான விடையை ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கிறார்கள் தொழிற்சங்கவாதிகள். 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் கழிப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, இதுவே வகுத்தல் கணக்கு. 24 ஐ 3 ஆல் வகுத்தால் வாழ்க்கை சுவையாகும். ஆனால் இன்றைய நம்முடைய வாழ்க்கை கணக்கு இப்படியா போய் கொண்டிருக்கிறது? வாழ்க்கை ஒரு வேட்டைக்களமாகி போய்விட்டது. தேடல் வாழ்க்கை, தேடல் வேட்டை. 24 மணி நேரமும் உறங்கும் போது கனவில் கூட ஏதோ ஒன்றை துரத்தி கொண்டே இருக்கின்றோம், அல்லது ஏதோ ஒன்று நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி சுவையாகும்? ஒரு காட்டில் ஒரு மனிதன் ஒரு மரத்தை ரம்பத்தால் அறுத்து கொண்டே இருந்தான். மரம் விழுந்த பாடில்லை, இவனுடைய அறுக்கும் முயற்சியும் ஓய்ந்த பாடில்லை. அந்த வழியே வந்த ஒருவர் அவனை பார்த்து கேட்டார், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மரத்தை ரம்பத்தால் வெகு நேரமாக அறுத்து கொண்டிருக்கிறேன், மரம் துண்டுபட மறுக்கிறது என்று பதில் கூறினான். மரத்தை வெகு நேரமாக ரம்பத்தால் அறுத்து கொண்டிருக்கிறாயே, இதை இடையில் நிறுத்திவிட்டு ரம்பத்தை கூர்மைப்படுத்த சாணை பிடிக்க ஏதாவது நேரம் ஒதுக்கினாயா? வந்தவர் கேட்டார். இடையில் அறுப்பதை நிறுத்திவிட்டு ரம்பத்தை கூர் செய்ய தொடங்கினால் அறுக்கும் வேலை தடைபட்டு போகும், அறுக்கும் நேரம் தாமதமாகி போகும், கூடலாகி போகும். இது மரம் அறுப்பவனின் பதில். இப்படித்தான் நம்மில் பலர் தொடர்ந்து ஒரு வேலையை இடையில் சோர்வு வந்தாலும் விடாமல் செய்து கொண்டே இருக்கிறோம். ரம்பத்தை கூர்மைப்படுத்தும் வேலையில் இறங்குவதே இல்லை. மரம் அறுப்பவன் அறுப்பதை நிறுத்திவிட்டு ரம்பத்தை கூர்மைப்படுத்த சில நிமிடங்களை ஒதுக்கியிருந்தால் பல மணி நேரம் இழுக்கும் வேலையை ஒரு சில மணிகளில் முடித்திருக்கலாம். சரி, ரம்பத்தை கூர்மைப்படுத்தும் வேலை என்றால் என்ன? வாழ்வின் முழு நேரத்தையும் வேலை, லட்சியம், தேடல் என்றே செலவழித்தால் மனம் கூர்மை இழந்து போகும். மர வெட்டி ரம்பத்தை கூர்மைப்படுத்துவதைப் போல நம் மனத்திற்கும் அவ்வப்போது ஓய்வழித்து அதனை செழுமைப்படுத்த, கூர்மைப்படுத்த பொழுதாக்க நிகழ்வுகளில் ஈடுபட வேண்டும். ரம்பத்தை கூர்மைப்படுத்துவதைப் போல மனத்தை கூர்மைப்படுத்த நல்ல நூல்களை வாசிப்பது, நல்ல இசையை ரசிப்பது, நல்ல திரைப்படங்களை காண்பது, சிறந்த சுற்றுலா இடங்களுக்கு சென்று வருவது போன்றவற்றை செய்யலாம். புதிய சூழல், புதிய இடம், புதிய சிந்தனை போல்பவை நம் மனத்தை கூர்மைப்படுத்தி மறுசக்தி உண்டாக்கி நமக்கு உத்வேகத்தை தரலாம். ரம்பத்தை அவ்வப்போது கூர்மைப்படுத்திக் கொள்வோமே, நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், ஜே என் மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், ஜே என் மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்குவோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்கள் மங்கள் இந்தியாவின்.

0: மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.

0: நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் உங்களுடைய குரல் பதிவோடு கேட்டு ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா 0 43 42 24 40 30 அப்படிங்கிற கட்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுடைய அந்த குரல் பதிவோடு சேர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து அப்படிங்கிறத கேட்டலாம்.
1: பிடம் நேரிலிருந்து நதியா பேசுகிறேன். லேசா லேசா படத்துலேருந்து லேசா லேசா சாங் பிளே பண்ணுங்கள்.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற வேண்டும். குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்ய வேண்டும். ஓராண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்பு சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எந்த காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின்பு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
6: நேரம் காலை 10:15 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய குரல் பதிவோட வாட்ஸ்அப் நம்பர் 0343-42-24-40 அப்படிங்கிற நேருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்:
7: என்னுடைய பெயர் பரமசிவம், கலாபாறை வில்லேஜ், அரூர் தாலுக். இங்கேயும் எப்போதும் படத்திலிருந்து நெஞ்சில் நெஞ்சில் இதோ சாங் எனக்கு பிளே பண்ணுங்க மேடம். தேங்க்யூ.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: நேரம் 10:22 கேட்டரசு கொண்டிருப்பது நீங்கள் கெட்டவை நீங்கள் கெட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
1: மேச்சேரியிலிருந்து கோகிலவாணி முருகேசன் பேசுறேங்க. எனக்கு வந்து ஸ்நேகிதியே படத்திலிருந்து தேவதை வம்சம் நீயோ அப்படிங்கிற பாட்டு போடுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, ஓய்வூதியதாரர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருகின்ற அக்டோபர் மாதம் 16 தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 தருமபுரி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்ட அரங்கத்தில் நடைபெறவுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுக்களை 2 பிரதிகளில் தயாரித்து வருகின்ற 31 தேதிக்குள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12:10 மருத்துவ மலர். இன்று உடல் நலனும் மனநலனும். மனநல மருத்துவர் தீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 10:30. உங்களுக்கு விருப்பமான பாடலையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்க 0-43-42-24-40 அப்படிங்கிற கட்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்புவீங்க. நேர்களே, உங்களுடைய குரல் பதிவோட உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் வளம்பெற கேட்டு ரசிங்க. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்,
3: ஹாய் ஆல், குட் மார்னிங், திஸ் இஸ் திவ்யா ஃப்ரம் காவேரிப்பட்டினம். குட் யூ பிளீஸ் பிளே த சாங் தென்றல் வந்து தீண்டும் போது ஃப்ரம் அவதாரம் மூவி. தேங்க்யூ.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க.

0: எச்சரிக்கையா இருங்க.
1: இனிமையான பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உங்களுடைய குரல் பதிவோட வளம் வந்துட்டு இருக்க நேரம் 10:37. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்,
2: வணக்கம். பாளையம்பதிலிருந்து விமலா பேசுறேன். படம் மின்னலே, பாடல் அழகிய தீ. நன்றி.

கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
3: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நேரம் 10:45. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
2: வணக்கம் ஐயா. நான் ராஜா பேசுறேன், கோட்டையூர்ல இருந்து. ரோஜா படத்துல இருந்து சின்ன சின்ன ஆசை.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: சமூக நீதித்துறை மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய மண்ணின் மகள் திட்டம் மூலம் 50% மானியம் அதிகபட்சம் 500,000 வரை வழங்கப்பட உள்ளது. இதற்கு 18 வயதிற்கு மேல் 55 வயது வரை உள்ள பெண்கள், ஆண்டு வருமானம் 300,000 மிகாமல் இருப்பவர்கள், சொந்த விவசாய நிலம் இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. மேலும் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய www.dipr.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
2: வணக்கம். நான் அன்பு பேசுறேன் கிருஷ்ணகர்ல இருந்து. ராவணன் படத்துல இருந்து உசுரே போகுது சாங்ஸ். தேங்க்யூ.

அன்பை வார்த்தைகள்ல சொல்லலாம். ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏம் பாட்டு ஏம் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில் இருக்கும். இன்னைக்கு பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பிய நேயர்கள்:
3: பிடமனேரிலிருந்து நவியா பேசுறேன்.
4: என்னுடைய பேர் பரமசிவம்.
5: மேச்சேரியிலிருந்து கோகிலவாணி முருகேசன் பேசுறேங்க.
6: திஸ் இஸ் திவ்யா ஃப்ரம் காவேரிப்பட்டினம்.
7: பாளையம்பதுல இருந்து விமலா பேசுறேன்.
8: நான் ராஜா பேசுறேன், கோட்டையூர்ல இருந்து.
9: நான் அன்பு பேசுறேன், கிருஷ்ணகர்ல இருந்து.
2: இன்னைக்கு பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்ட உள்ளங்களுக்கும் நன்றிகள்.
10: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: நேரம் பிற்பகல் 11 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இனி கேட்கலாம்.
11: தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது கேட்டால் சுவைக்கும். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம செய்ய போற டிஷ் ரவா பர்ஃபி. என்ன நேயர்களே, நீங்களும் நோட்டு பேனாலாம் எடுத்து குறிப்பு எழுத தயாரா இருக்கீங்களா? ரவா பர்ஃபி செய்ய தேவையான பொருட்களை முதல்ல என்னன்னு கேட்டுடலாம். 1 கப் ரவா, 1 கப் சர்க்கரை, 1/2 கப் பால், 3-4 தேக்கரண்டி அளவுக்கு நெய், 1/2 கப் துருவி வச்ச தேங்காய், 1/2 தேக்கரண்டி ஏலக்காய் பொடி, நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்துக்கலாம். என்ன நேயர்களே, சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கடாயில 1 தீக்கரண்டி அளவுக்கு நெய்யை ஊற்றி ரவையை மிதமான தீயில வறுக்கணும். நல்லா வாசனை வர வரையுமே லேசா வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சோம் இல்லையா தேங்காய், அதை 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரையும் ரவையோடு சேர்த்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டியே இல்லாத மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா சர்க்கரையும் சேர்த்து அதோட கிளறிக்கிட்டே இருக்கணும். மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலவை கடாயில் ஒட்டாமல் திரண்டு வர மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச முந்திரியும் பாதாமையும் சேர்த்துட்டு நாம செஞ்சு வச்சோம் இல்லையா ஏலக்காய் பொடி, அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நெய்யை தடவி அந்த கலவையை ஊற்றி சமமாக பரப்பணும். 30-45 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச வடிவத்தில் அதை துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸை கூட வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம ரவா பர்ஃபி செய்யும் போது கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பர்ஃபி மென்மையாக இருக்கணும். அதனால ரவையை அதிகமாக வறுக்கக்கூடாது. நம்ம சர்க்கரையை சேர்த்த பின்னாடி மிதமான தீயில தான் தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரவா பர்ஃபி அற்புதமாக வந்துடும். இதோ நேர்களே, நாம செஞ்ச ரவா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. சுடும் அடுப்பில் சமையல் மட்டும் இல்லை, சுற்றி இருப்பது அன்பின் வாசம். சிறு சிறு பொருட்கள் சேர்த்தாலே பெரிய விருந்தாகும் அதன் நேசம். காய்கறி நறுக்கும் கைகளிலே குடும்பத்தின் கவலையும் மறையுமே. கரண்டி சுழலும் ஓசையிலே சந்தோஷம் வீட்டில் பிறக்குமே. உப்பும் புளியும் காரமும் சேர்த்து உணவுக்கு சுவையை தருமே. அன்போடு சமைத்த உணவென்றால் 1000 நினைவுகளை தருமே. அளவோடு உண்டு அற்புதமாய் வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனம்.

என்பது மென்மை மட்டுமல்ல, தேவைப்படும் நேரத்தில் தைரியமாக வாரும் வலிமையும் தான். வீட்டின் மகிழ்ச்சியாகவும் சமூகத்தின் சக்தியாகவும் கனவுகளை நனைவாக்கும் சாதனையாளர்களாகவும் திகழும் அனைத்து பெண்களுக்குமான நிகழ்ச்சி பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவியர் விருப்பமா வளம் வரப்போகுது. பெண் தோழிகள் அழைக்கப்பட வேண்டிய எண்கள் அறிமுக தோழியாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணி போடு, 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.

துளிகள் 0, 43, 42 என்ற முன்னணிப்போடு 24, 40, 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94, 86, 65, 20, 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க.

0: நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தொழிலை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
7: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கம்மா.
6: இனிமையான வணக்கம். யார் இங்கிருந்து?
7: மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்விங்கம்மா.
6: கலைச்செல்வி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு பாவேர் விருப்பம் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: எஜமான்ல இருந்து ஒரு நல்ல பாடலா நீங்களே போட்டுருங்கம்மா அனைவருக்காகவும்.
6: நன்றி நன்றி. கலைச்செல்வி அம்மாவுக்காக ஒரு நல்ல பாட்டை போட்டுடலாம்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
11: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
13: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
12: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
13: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
14: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பின் பூவே. இன்னைக்கு பூவே பின் பூவே பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தொழிலை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
15: வணக்கம் மேடம்.
8: வணக்கம், யார் இங்கிருந்து?
15: தர்மபுரி மாவட்டம்.
8: பொட்டம்மாள், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
15: கண்டிப்பாமா
8: உங்களுக்காக இந்த இனிய பாடலை கொடுத்துடலாம்.

0: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பூவே பெண், பூவே பெண் தொழுகை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடு எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க.
0: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: முந்தாணி முடிச்ச படம், சின்ன சிறுகிளியே பாடல்.
0: கொடுத்துடலாம் உங்களுக்காகவே. நன்றி நன்றி.

0: பூவே பெண் பூவே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாவியர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தொழுக கிட்ட பேசிடலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நான் தருமபுரி மாவட்டம் வித்யா பேசுறேம்மா.
0: வித்யாமா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கில்லி படத்துல இருந்து கொக்கர கொக்கரக்கு பாட்டு போடுங்களேன்.
0: போட்டுலாம். நன்றி.
1: நன்றிம்மா.

0: கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் பங்கேற்க பெண் தொழிகள் அழைக்கப்பட வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற தொழில்கள் 0-43-42 என்ற முன்னணி போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அளிக்கலாம். பெண் தொழில்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: இனிய முற்பகல் வணக்கம்.
0: இனிய முற்பகல் வணக்கம். யார் என்கிறது?
5: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ராஜேஸ்வரி அம்மா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து படம் என்ன அறிந்தால் பாடல் வந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு என்ற பாடல்.
0: ராஜேஸ்வரி அம்மாவுக்கு இந்த பாடலை கொடுத்துடலாம். நன்றி.

0: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
1: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர

0: கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்கள் மனதோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்மா.
2: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: கனகா பேசுறேம்மா.
2: எந்த ஊர்ல இருந்துமா?
3: ரங்காபுரம்.
2: ரங்காபுரம் கனகாம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
3: கடலோர கவிதைகள், அடி ஆத்தாடி.
2: அடி ஆத்தாடி, உங்களுக்கான அந்த அழகான பாடல் போட்டுலாம். நன்றிம்மா.
3: ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ஆதிரடி தள்ளுபடி.
9: பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பாவையர் விருப்பமாக பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தோழியோட பேசிடலாம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து. உங்களோட ரேடியோ பெட்டியோட அளவு குறைச்சுக்கிறீங்களா? குறைச்சிட்டு பேசுங்கம்மா. உங்க பெயர் சொல்லுங்க.
10: என் பெயர் ஜீவிதா.
9: ஜீவிதா, நாமக்கல்ல இருந்து. உங்களுக்கான பாடல் சொல்லுங்கம்மா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
10: அழகிய தமிழ் மகன்ல இருந்து மதுரைக்கு போக ஒரு சாங் போடுங்க.
9: மதுரைக்கு போக வேண்டாமா? அந்த பாடல் போட்டுலாமா? ரொம்ப நன்றிமா. இது உங்களுக்கான அந்த பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பெண் புவே நிகழ்ச்சியில அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி, நலமா இருக்கீங்களா?
5: நலம்மா, நலம். தேன்மொழியம்மா, உங்களுக்கான பாடல் சொல்லுங்க.
6: மாங்கல்யம் தந்துனானே காட்டு வழி பாதையில கண்டெடுத்த ஆணி முத்து நான் புடிச்ச மாமுன்னால் தான் பாட்டு போடுமா?
5: அருமை, அருமை. நீங்களே பாடிட்டீங்க, மிச்ச பாடல் கேட்டுருங்க.
6: நன்றி, நன்றி.

பட்ட பாடலோட நிறைவுக்கு வந்தது இன்றைய பூவே பின் பூவே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல் கேட்ட தோழிகளுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சிக்கிற தோழிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நேர்களை இனி பண்பலையில் உலாவரும் இன்றையான நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 12:10 மருத்துவ மலர், உடல் நலனும் மனநலனும். மனநல மருத்துவர் தீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம், அங்கக வேளாண்மையின் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் நா சத்யபிரியா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்குத்து, 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்தேடும் வினாக்கள், 5:00 தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

வார ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். மாலை 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்திகள். இன்று விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதலாவதாக பல மரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். இன்று 8:00 இளம் தென்றல், இன்று சினிமா சினிமாவாக, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 செய்திகள், அதைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் ஒலிபரப்பாகும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சியின் சிறப்பம்சங்கள் மற்றும் காந்திய பொன்மொழிகள் ஆகியவை இடம்பெறும். நேர்களே, இது யாவும் இன்று பண்பலையில் உள்ள வரும் நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:40. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக,

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேர்கள் இனி கேட்கலாம் மருத்துவ மலர்.
4: மருத்துவ மலர்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் உடல் நலனும் மனநலனும் மனநல மருத்துவர் தீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் சுபாஷ்.
6: மேடம் வணக்கம். மேடம், உங்க பேர், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க மேடம். நீங்க
7: வணக்கம் சார். என்னோட பேர் தீபா, நான் பிஜிஆர் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
6: சரிங்க மேடம். ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமை, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். இதே சுச்சுவேஷனில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உமன்ஸ், ஓகேவா, அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா

0: யாருமே இல்லாமல் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் தான் அவங்க கூட துணைக்கு இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவார், குழந்தைங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தனியாக ஒரே ஆளாக இருக்கும்போது ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப போர் அடிச்சதுக்கப்புறமா தான் அவங்க டிவிக்கே போவாங்க இல்லையா. ஸோ அந்த டிவியும் இதுவும் போர் அடிச்சதுக்கப்புறமா அவங்க ஒரு தனியாக இருக்கும்போது அவங்க மைண்டுக்குள்ளே என்னென்னமோ தோணும். நம்மளே வந்து நிறைய இதெல்லாம் இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ நிறைய கேசஸ் அப்படி தான் வரும் இல்லையா. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி எந்த அளவுக்கு வந்து நம்ம பாதுகாக்கணும், அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அது வராமல் இருக்கு, நம்ம என்ன செய்யணும், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க மேம்.
1: இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னா உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, அவங்களோட மனசும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா தான் ஒரு மனுஷங்க வந்து ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். வெளியில் வர உடல் பாதிப்புகளுக்கு நம்ம ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணும், நமக்கு தலை சுத்தலோ மயக்கமோ வாந்தியோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு வரும், நம்ம போய் டாக்டரை பார்ப்போம், அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுபடி நம்ம எடுத்துக்கிட்டால் அது சரியாக போயிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் மன அழுத்தத்தினால வர தொந்தரவு பற்றி வெளியில் யாரும் பெருசாக பேசுறது இல்லை, அதை பேசவும் எல்லாரும் தயக்கப்படுவாங்க, வெளியில் தெரிஞ்சால் எதனாச்சும் ஆகும்னு சொல்லி கூச்சப்பட்டு அதை அவங்களுக்குள்ளேயே அவங்களே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வெளியே சொல்லாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து விடணும். ஃபஸ்ட்டு எதனால் வருதுன்னு பார்க்கணும். உடல் ஆரோக்கியம் மனசும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த ஜென்ரேஷனில் வீட்டில் தனியாக இருக்க பெண்களுக்கு வர தொந்தரவுகளை வந்து வீட்டில் அவங்க மட்டும் சரி பண்ண முடியாது, கூட இருக்கவங்களும் அவங்கள வந்து பார்த்துக்கணும். இப்போ நல்லாவே இருக்கிறவங்க திடீர்னு அமைதியாகிடுறாங்க, காரணமே இல்லாமல் கத்துறாங்க, காரணமே இல்லாமல் அழுகுறாங்க, காரணமே இல்லாமல் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா கூட இருக்கவங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது என்னன்னே கூட இருக்கவங்களுக்கும் தெரியாமல் அவங்களும் மன அழுத்தத்தில் தான் நம்ம இருக்கோன்றதை அவங்களும் புரிஞ்சுக்காமல் அப்படியே விடுறதுனால தான் பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது.
0: சரிங்க மேடம், இப்போது காலகட்டத்தில் வந்து ஒரு இது வந்து ஒரு மனநோயாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடியோ பார்த்தீங்கன்னா அதை பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்ம தாண்டி இப்போ மன அழுத்தம் மனநோய் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: இது வந்து ஒரு மனிதர்கள் கிட்ட இருக்கிற அவேர்னஸும் இந்த மருத்துவத்துறையும் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் மனிதர்களுக்கு வரலாங்கிறத அவேர்னஸாக கிரியேட் பண்ணி ப்ரோக்ராம்லாம் வச்சு அவங்க கிட்ட போய் சேர்த்ததுனால தான் இந்த ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு நான் பார்க்குறேன் பர்சனலா. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த அளவுக்கு நாலேஜும் இதை பத்தின ஒரு புரிதலும் மனிதர்கள்கிட்ட இல்லை. ஆனா இந்த காலகட்டத்தில் இப்ப ஸ்மார்ட் போன் வந்ததுனால டிப்ரெஷன் போறாங்க, அதுவும் ஒரு தொந்தரவு தான். ஆனா அந்த ஸ்மார்ட் போன் வந்ததுனால தான் இந்த ஜென்ரேஷனுக்குலாம் இந்த மாதிரி ஒரு வியாதியும் இருக்கு, இதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலும் போகலாம், இதுக்காக டாக்டர்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற அவேர்னஸ் கிரியேட் ஆகியிருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன்.
0: சரிங்க மேடம், இப்போ வந்து ஸ்மார்ட் போன் மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்க இல்லையா. ஸோ ஒருவேளை இது ஜெனட்டிக்காகவும் இது வருங்களா, மரபணு மாற்றம், அதாவது மரபணு அப்படியே வந்துட்டே இருக்குமான்னு
1: கேட்குறேன். அந்த மாதிரியும் வரலாம். மனிதர்களுக்கு அவங்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுற தொந்தரவு, அவங்க கூட இருக்கவங்க கிட்ட ஒரு மனவேதனையோ அந்த மாதிரி இருந்தாலும் மனிதர்கள் வந்து அந்த வேதனையில் இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
0: சரிங்க மேடம், இந்த மன அழுத்தம் மனசோர்வு ரெண்டுமே ஒன்னா இல்லை வேற வேறுங்களா?
1: இல்லை வேற வேற தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தவங்க வந்து நல்லாவே இருந்தவங்க திடீர்னு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது 2 வாரத்துக்கு மேலே இருந்தால் அது வந்து மனநோயின்னு நம்ம சொல்லுவோம். மன அழுத்தம் எல்லாருக்கும் வரும், ஆனால் அது வந்து சரியாகிடும். ஆனால் ஒரே மாதிரி 2 வாரம் ஆகியும் அவங்களால அதுலேருந்து மீண்டு வர முடியல, அதே மாதிரி தான் இருக்காங்க, அதுலேருந்து வர முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோன்னா கண்டிப்பாக அது வந்து மனநோய்.
0: சரிங்க மேடம், அதிகமா குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம், அந்த கவலையே வந்து ஒரு மனநோயா மாறுதா இல்ல எப்போ மனநோய் வந்து உருவாகுது?
1: எப்போ மனநோய் உருவாகும் அப்படின்னா ஏதாவது நம்ம ரியல் லைஃப்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கும், அது வந்து சோகமா இருக்கிறதோ வருத்தமா இருக்கிறதோ அழுகிறதோ வந்து நேச்சுரல் தான், நார்மல் தான், அது எல்லா மனிதர்களுக்குமே வரும் தான். ஆனா அது ஒரு லிமிட் இருக்கு, அது எந்த எக்ஸ்ட்ரீம் போகுதுன்னு பாக்கணும். அது வந்துச்சு, அது 1 or 2 days கொஞ்ச நாள சரியாயிட்டாங்கன்னா ஓகே. நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 2 வாரத்துக்கு மேலே நீடிக்குது அப்படின்னா அது மனநோய் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது கூட வந்து இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த வேலையில ஒரு ஈடுபாடோ ஒரு நாட்டமோ இல்லாம போகும், நைட் நேரத்துல ஒழுங்கா தூக்கம் வராம இருப்பாங்க, அப்ப தூக்கம் வரலையேன்னு சொல்லிட்டு போன் நோண்ட ஆரம்பிப்பாங்க, போன் நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தூக்கம் இன்னும் வர விடாம பண்ணும். அந்த மாதிரி பண்றதுனால காலையில எந்திரிக்கும் போது சோர்வாவே இருப்பாங்க தூக்கம் இல்லாம இருக்கிறதுனால. இதெல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடா இருக்கும், அதெல்லாம் பார்த்துதான் அவங்க உண்மையிலேயே மனநோயில இருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
0: சரிங்க மேடம், இப்ப வந்து எல்லாருமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, எங்க ஒரு சின்ன ஒரு கூலி வேலை செய்யறவங்க கூட வந்து கண்டிப்பா அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய குறிப்பா ஒரு கூலி

0: வேலைனா ஒரு மேஸ்திரி கிட்ட கீழே வேலை செய்யணும், ஒரு ஆஃபீஸ்னா மேனேஜர் அவருக்கு கீழே வேலை செய்யணும், அந்த மேனேஜருக்கு மேலே ஹெட் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் நம்மளுடைய மன அழுத்தத்தை நம்ம எப்படி வந்து நம்ம கையாளணும்?
1: ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ நிறையா தான் இருக்குது. இப்போ பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன்று இருக்குது, ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது எல்லாருக்கும் வராது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம வந்திருப்போம், ஒர்க் லைஃப்பில் கொஞ்சம் ஒர்க் நிறையா இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு மனுஷங்களை வந்து பாதிக்கும். அதை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, கூட இருக்கிறவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறது, யாராவது ஒருத்தவங்க கிட்ட யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் தப்பு. சொல்லாம நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது, சொன்னா வேற எதுவும் பாதிப்புகள் வருமோ அப்படின்னு நினைச்சு அவங்க யார்கிட்டயுமே சொல்லாம அவங்களா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் தப்பு. அதை பண்ணாம யாராவது நம்மளுக்கு நெருக்கமான ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா மனசு விட்டு பேசணும். அந்த மாதிரி பேசினாலே நம்மளுக்கு இருக்க பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும்.
0: சரி மேடம், இந்த இன்சோம்னியான்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்கும் மன அழுத்தத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குங்களா?
1: கண்டிப்பா இருக்கு. மன அழுத்தம்னாலதான் இன்சோம்னியாவே வரும். எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, யார்கிட்டயும்

0: இருக்கிறது தான் தப்பு. அதை பண்ணாம யாராவது நம்மளுக்கு நெருக்கமான ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா மனசு விட்டு பேசணும். அந்த மாதிரி பேசினாலே நம்மளுக்கு இருக்க பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும்.
1: சரிங்க மேடம், இந்த இன்சோம்னியான்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்கும் மன அழுத்தத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குங்களா?
0: கண்டிப்பா இருக்கு. மன அழுத்தம்னாலதான் இன்சோம்னியாவே வரும். எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, யார்கிட்டயும் சொல்லாம அவங்களே அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த இன்சோம்னியாங்கிற தொந்தரவு கண்டிப்பா வரும். அது வந்து தூக்கம் இன்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி ரொம்ப நாள் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு சைக்காட்டிஸ்ட பார்த்து அவங்க சொல்றபடி மருந்துகளை எடுத்துக்கிட்டாதான் இதுல இருந்து வெளியில வர முடியும்.
1: சரிங்க, ஒருத்தர் வந்து மனச்சோர்வா அதாவது டிப்ரெஷனா இருக்காரு அப்படிங்கறத நம்ம எப்படி பார்த்ததுமே நம்ம ஒரு ஜெனரலா ஒரு மூணாவது மனுஷன் நம்ம எப்படி நம்ம அவரை வந்து கண்டுபிடிக்க முடியும்?
0: பார்க்கும் போது வந்து நெருக்கமா இருக்கவங்க கிட்ட கண்டுபிடிக்கிறது வேற, பட் மூணாவது மனிதர்களை பார்க்கும் போது அவங்க பேசுற விதம், பேசும்போது லைஃப்ல ஒரு நாட்டமே இல்லாத மாதிரி பேசுவாங்க. எதுக்கு இருக்கும், வேலைக்கு போய் நான் என்ன பண்ண போறேன், அந்த மாதிரி ஒர்க்லயும் ஒரு இன்வால்மெண்ட்டோ ஒரு இல்லாம இருப்பாங்க. பேசுற வார்த்தைகளும் எதுலயுமே நாட்டம் இல்லாத மாதிரி இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்.
1: சரிங்க, இப்போ ஜென்ரலா டயர்டா இருக்கிறதுக்கும் அப்புறம் அந்த மனச்சோர்வுக்கும் என்ன வித்தியாசம்?
0: ஜென்ரலா வந்து இப்போ ஒருத்தவங்க ஒழுங்கா ஃபுட் எடுத்துக்காம உணவு எடுத்துக்காம தண்ணி குடிக்காம இருக்காங்க அப்படின்னா ஜென்ரலா டயர்ட்னஸ் அந்த மாதிரி வரும். மனச்சோர்வுனால டயர்ட்னஸ் இருக்காங்க அப்படின்னா மெயினா தூங்கி இருக்க மாட்டாங்க. அந்த டயர்ட்னஸ்க்கும் இந்த டயர்ட்னஸ்க்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும் பார்க்கும் போது. இது சாப்பிட்டா சரியா போயிடும், ஆனா மனச்சோர்வுல இருக்கும் போது ரெண்டு விதமா வரும். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கத்துக்கு மீறி நல்லாவே நிறையவே சாப்பிடுவாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாமலே இருப்பாங்க. அதிகமா சாப்பிடுறதும் மனநோய் தான், அதிகமா சாப்பிடாம விடுறதும் மனநோய் தான்.
1: சரிங்க மேடம், இப்போ வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிற அந்த மனச்சோர்வுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான உதவிகள் செய்யலாம்?
0: மெயினாக அவங்க கூட உட்காந்து பேசுறது தான் மெயின் உதவி. அது யாரா இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை நம்ம நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அவங்களையும் பேச வைக்கணும். அவங்க பேசுறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறது, இல்ல டேப்லெட்ஸ் தான் வந்து போகணும் அப்படின்னா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கேஷன் கொடுக்கறது தான் வந்து.
1: சரிங்க மேடம், இப்போ வந்து ஸ்மார்ட் போன் வந்து எல்லாருமே யூஸ் பண்றோம், இன்க்ளூட் வந்து 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க கூட வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்னக்கிட்டா இந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருமா, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வருமாங்கிற என்னோட கேள்வி இருக்கு, அது என்ன சொல்றீங்க?
0: இல்லை, கண்டிப்பாக பெரியவங்களுக்கு வர மாதிரி குழந்தைங்களுக்கும் வரும். அதுக்கு மெயின் காரணம் வந்து பேரண்டிங் தான் நான் சொல்லுவேன். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க கிட்ட எப்பயுமே காமிச்சிக்க கூடாது. நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அவங்க கிட்ட பேசாம விட்டுறக்கூடாது. அவங்க பர்சனல் லைஃப்ல குழந்தைங்க ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, வீட்டில் என்ன பண்றாங்க, ஃபோன் எவ்வளோ நேரம் பாக்குறாங்க, டிவி எவ்வளோ பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா தான் அவங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்க கூட ரெகுலரா பேசணும். நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூட. இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா சில பேரண்ட்ஸ் ஃபோன் அவகிட்ட கொடுத்துறா, என்ன கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணாம இருப்பாவ, அதனால நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுவேன், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் சொல்லிட்டு போன கொடுத்துறாங்க. அது வந்து பேரண்ட்ஸ் மேல தான் தப்பு. அந்த மாதிரி எந்த பேரண்ட்ஸும் பண்ண கூடாது. அவங்க கூட ஈவினிங் டைம் ஸ்பென்ட் பண்ணனும், பேசணும், வெளிய கூட்டிட்டு போணும், விளையாட வைக்கணும். ஸ்கூல் லைஃபையும் அவங்க பாத்துக்க வைக்கணும், பர்சனலாவும் நம்ம அவங்கள பாத்துக்கிட்டா அவங்க குழந்தைகளுக்கு அந்த மாதிரி எதுவும் வராது.
1: சரிங்க, இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களை பாதிக்கும். சரிங்க, ஆனா பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்க வந்து அதை கேட்டு அடம் பிடிக்காம இருக்கவே மாட்டாங்களே, எனக்கு போன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சு உட்காந்துக்கிறாங்க. அது கொடுக்கலனா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே போக மாட்டேங்குது. அதுக்கு ஈக்குவலாக வேற எது கொடுத்தாலுமே அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டைம்ல பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம்?
0: சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக் தான் அது கண்டிப்பா. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லாம அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஒரு வார்த்தையா இருந்தாலுமே நம்ம சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்தே அதை வந்து நம்ம காமிக்காம வளர்த்துருக்கணும். இந்த காலகட்டத்துல அதை காட்டாம நம்மளால வளர்க்கவே முடியாது. ஏன்னா ஸ்கூல்லையும் இப்ப வாட்ஸ்அப்ல ஹோம் ஒர்க் அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல அசைன்மெண்ட் அனுப்புங்கன்னு எல்லாமே வந்துருச்சு. ஆனா அதை வந்து எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே லிமிட்டோட கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கு. அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பேரண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா கொடுத்துடுறாங்க. சரி ஓகே, ஒர்க்குக்காக தான், ஸ்கூல் லைஃப்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கொடுக்கறது அப்படியே கண்டினியூ ஆகி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம தான் லிமிட்டோட வச்சுக்கணும்.
1: சரிங்க மேடம், இப்ப இந்த மன அழுத்தங்கிறது இப்போ சின்ன வயசுல இருந்தே தனியா வளர்றாங்கல்ல, ஒரு குழந்தை இருக்கு அவங்க சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க அப்படிங்கறதுனாலயே அந்த குழந்தைக்கு மன அழுத்தம் வருமா, இல்லை ரொம்ப வருஷமாகவே பேரண்ட்ஸோடையே இருந்துட்டு ஒரு 30 வயசுக்கு அப்புறமா தனியாக போயிட்டு ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறாங்களே அப்போது மன அழுத்தம் வருமா?
0: இல்லை சின்ன வயசில்
1: ஹாஸ்டலில் சேர்க்கறதுனாலே மன அழுத்தம் வருமானதான் என்னோட மெயின் க்வெஸ்சன்.
0: இல்லை ஹாஸ்டலில் சேர்க்கறதுனாலலாம் வந்து மன அழுத்தம் கண்டிப்பாக வராது, அது

0: ஃபஸ்ட் டைம் அம்மா அப்பா விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அது நேச்சுரலாகவே எல்லாருக்குமே ஒரு பயம், அழுக, பதட்டம் எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே போய் இருக்க சரௌண்டிங்லேயும் அங்கே நமக்கு கொடுக்குற ஒர்க்னாலையும் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து மாறிடும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக. அதனாலலாம் கண்டிப்பாக மன அழுத்தம் வராது.
1: சரிங்க மேடம், குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே பேசிட்டோம். முதுமை காலத்துல மன அழுத்தம் வருது இல்லையா, குறிப்பா தன்னந்தனியா அரவணைக்க யாருமே இல்லாம சாப்பாடு மட்டும் ஒரு மூணாவது வீட்டுல இருந்து சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த தனிமையை வந்து அந்த ஒரு குறிப்பா ஒரு 80-90 அந்த காலகட்டத்துல உணர்வாங்க. அவங்களுக்கு மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நான் பார்த்த வரைக்கும் முதியோர்களுக்கான மன அழுத்தம் கண்டிப்பா நிறைய இருக்கு. நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்ணி வந்திருக்கவங்களே நான் பாத்திருக்கேன். வயசு என்னன்னு பார்த்தா 60-65 சொல்லுவாங்க. அந்த வயசுல அவங்களுக்கு அப்படி போய் என்ன கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது கண்டிப்பா நீங்க சொல்ற காரணம் தான். வீட்டுல பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, தனியா இருப்பாங்க, நம்ம குழந்தைங்களே நம்மள பாத்துக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு வர்றதுனால ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதியவர்களுக்கும் கண்டிப்பா வருது. அது கண்டிப்பா ஃபேமிலினாலதான், நம்ம கூட இருக்கிற பசங்களோ குழந்தைங்களோ அவங்கள பாத்துக்கிட்டா அவங்களுக்கு வர அந்த இதையும் நம்ம கண்டிப்பா தடுக்கலாம்.
1: சரிங்க, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடுனாலுமே வந்து மனநலம் பாதிக்கப்படுதுங்களா?
0: உணவுனால மனநலம் பாதிக்கப்படாது, ஆனா மனநலம் பாதிக்கப்பட்டா கண்டிப்பா உணவு பழக்க வழக்கம் மாறிடும்.
1: சரிங்க மேடம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் பேசிட்டோம், பெண்களுக்கு வந்து குறிப்பா ஹார்மோன் பிரச்சனைகளாலையும் மனநலம் பாதிக்கப்படுங்களா?
0: கண்டிப்பா வரும். அவங்களுக்கு இப்போ மன அழுத்தத்துல இருக்காங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பெண் வந்து மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்னா, ஒழுங்கா சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான சக்தி வந்து கிடைக்காம போயிடும். அப்ப அவங்களோட மாதவிடாய் சுழற்சி முறை வந்து கண்டிப்பா பாதிப்படையும். அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா எல்லாமே நார்மலா இருக்கும். இரும்பு சத்து கம்மியா இருந்தா மாதவிடாய் கோளாறு வரும், ஆனா அதுவுமே நார்மலா இருக்குன்னு சொல்லுவாங்க. லேப் டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை எல்லாமே நார்மலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் டீடைல்டா பார்க்கும் போது தான் தெரியும் அவங்க மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. மன அழுத்தத்துல இருக்கும் போது இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும், அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த மாதவிடாய் கோளாறு கண்டிப்பா பெண்களுக்கு வரும்.
1: சரிங்க, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல 10 வயசு குழந்தையா இருக்கட்டும், 20 வயசு 30 வயசு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேம்ல அடிக்டா இருக்காங்க.
0: ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கும் போது அதே தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வெளியில இருக்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியாம போயிடும். அதுல கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட்னால இதுதான் வந்து நமக்கு லைக் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, வெளியில இருக்கிறது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த பிளஷர்னால பண்ண போறது அதை ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மன அழுத்தம் கண்டிப்பா வரும்.
1: சரிங்க மேடம், இப்ப வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம், ஓகே ஒரு மென்டல் ஹெல்த் டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி போவோம்னு சொல்லி நினைப்போம். ஸோ அப்படி போகும்போது வந்து பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாராவது இவனுக்கு பரவாயில்ல பைத்தியம் பிடிச்சிருச்சுடா இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க, இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி என்ன
0: நினைக்கிறீங்க? ஆமாம், எல்லாரும் அந்த மாதிரி யாராவது நம்மளை சொல்லிடுவாங்கங்கிற பயத்தினால தான் ப்ராப்பராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தமக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குன்னு சொல்லி கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. அது மெயின் ரீசன். ஆனா இப்போ முன்னிருந்ததை விட இப்போ அதை பத்தி நான் அவேர்னஸ் வந்ததுனால மக்களே கொஞ்சம் முன் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறதும் கவுன்சிலிங் எடுத்துக்கிறதும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தி இருக்கவங்களும் அதை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதும் நார்மல் தான், அதுவும் ஒரு சுகர் பிபி மாதிரி ஒரு வியாதி தான், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அவங்க அதனால அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத சுத்தி இருக்க நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்கள சீக்கிரம் அந்த தொந்தரவுல இருந்து நம்ம வெளிக்கொண்டு வரலாம்.
1: சரிங்க மேடம், இப்போ ட்ரீட்மெண்ட்டே இல்லாம மன அழுத்தத்தை வந்து சரி செய்ய முடியுங்களா?
0: ஃபர்ஸ்ட் அவங்க எந்த மாதிரியான நிலையில இருக்காங்கன்னு பார்க்கணும். ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பரிசோதிச்சு பார்த்து அவங்க கிட்ட பேசி இவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கவுன்சிலிங் மூலமா மட்டுமே அவங்களோட மன அழுத்தத்தை நம்மளால கண்டிப்பா குறைக்க முடியும். ஆனா ஒரு சிலர் வெளியே சொல்ல பயந்துகிட்டு ரொம்ப லேட்டா கூட்டிட்டு வர்றது அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா நம்ம டேப்லெட் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போய் தான் சரி பண்ணணும்.
1: சரிங்க மேடம், இப்போ வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்?
0: அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் லைஃப்பில் டெய்லி பண்ணுற நம்ம வேலைகளிலிருந்து தான் மாற்றம் கொண்டு வரணும். காலையில் எந்திரிச்ச உடனேயும் நம்ம செய்ய ஆரம்பிக்கிற வேலையில இருந்து காலையில தூங்கி எந்திரிச்சோடனையும் குளிக்கிறது, கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுறது, கூட இருக்கவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறது, ஒர்க்க பாக்குறது, நைட்டு வீட்டுக்கு போய் கூட இருக்கவங்க கிட்ட பேசுறது, நைட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா எதையும் பார்க்காம எதையும் யோசிக்காம தூங்குறது, இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாவதே இருக்கேன் அப்படின்னா யோகா பண்ற

0: பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, ரெகுலரா பண்ற ஆக்டிவிட்டிஸ் இல்லாம வேற ஏதாச்சும் புதுசா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறதுல இருந்து நம்ம பர்சனலா வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கணும், பிஸியா வச்சுட்டே இருக்கணும், ஒரு இடத்துல உட்காராம இருக்கணும்.
1: சரி, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப மனுஷன் வந்து அழுத்திடும். சோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராம இருக்க என்ன பண்ணலாம்?
0: ஆக்சுவலா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வராமலாம் இருக்காது, அது எல்லாருக்குமே வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் வந்து வரும், அமைதி ஆயிடுவாங்க, இல்ல யார்ட்டையாவது பேசுவாங்க, அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நம்ம அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசணும், அப்படி இல்லைன்னா நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணணும்.
1: சரிங்க மேடம். இப்போ ரொம்ப கோவப்படுறதுமே கூட வந்து ஒரு மன அழுத்தத்தினால தான் வருதுங்களா?
0: கண்டிப்பா. அவங்க அதை வந்து வெளியே சொல்லாம ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போறதுனால தான் அந்த மன அழுத்தத்தை வந்து கோபமா வெளிப்படுத்துவாங்க. கூட இருக்கவங்க கிட்ட நார்மலா பேசிட்டு இருந்தவங்க கிட்ட சம்பந்தமே இல்லாம கத்தி பேசுறது, அவங்க நார்மலா கேட்ட கேள்விக்கு கூட நார்மலா பதில் சொல்லாம கோவப்பட்டு பதில் சொல்றதோ, ஒரு எரிச்சலோட பதில் சொல்றதோ, இதெல்லாமே வந்து இதனாலதான்.
1: சரிங்க மேடம். இந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்கு?
0: கண்டிப்பா யோகா தான், மெடிடேஷன், உட்காந்து அமைதியா தியானம் பண்றது, இல்ல அது எனக்கு வராதுன்றவங்க எக்ஸசைஸ் பண்றது, அதுவும் எனக்கு வராதுங்கிறவங்க இந்த ஜூம்பா இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில நம்மள இன்வால்மெண்டா வச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஆக்டிவிட்டி நமக்கு வருமோ, நமக்கு செய்ய முடியுமோ, அந்த மாதிரி.
1: சரிங்க மேடம். சரிங்க மேடம். ரொம்ப வருஷமா வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு பேஷண்ட் யாரு? மரணம் சம்பந்தமான உங்களை பார்க்க வந்திருப்பாங்க, மறக்க முடியாத அந்த நிகழ்வு பத்தி கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குது, வயிறு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிதான். ஆனா அது ஃபர்தரா எவாலுவேட் பண்ணும் போதுதான் அவங்க மன அழுத்தத்தினால, அவங்க ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மன அழுத்தத்தினால நமக்கு குடல் வயிற்று புண் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து, அவங்கள ஃபர்தரா எவாலுவேட் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி மன அழுத்தத்துல இருந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த தொந்தரவே வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சோம். மன அழுத்தத்துக்கு நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதுதான் அவங்க பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எத்தனை வருஷமா ஃபேஸ் பண்ணி தனியாவே அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு சொன்னாங்க. அதை வச்சுதான் அவங்க வந்து உண்மையிலேயே மன அழுத்தத்தினாலதான் அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்திருக்கு அப்படிங்கறதே நாங்க வந்து கண்டுபிடிச்சோம். கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா அவங்க கண்டிப்பா சரியாயிருந்திருக்க மாட்டாங்க. அது உள்ள போய் அவங்க என்னன்னு பார்த்ததுனாலதான், மன அழுத்தத்தினாலதான் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ
1: சரியாயிட்டாங்க. சரிங்க மேடம். இப்போ அந்த மன அழுத்தத்தினால சீசர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா?
0: கண்டிப்பா வரும்.
1: வரும். சரிங்க மேடம். அப்போ அந்த சீசர் வராம இருக்கு நாம என்ன செய்யணும்?
0: ஆரம்ப கட்டத்திலேயே பாக்குறது தான், அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போறதுனாலதான் வருது.
1: ஏன்னா ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பா மன அழுத்தினால அவங்களுக்கு சீசர் வரும், ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட தலையில எந்த பாதிப்பும் இல்ல, எல்லா டெஸ்ட்மே எக்கோடெசிஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல சைக்காட்டிஸ்ட நம்ம ஒரு டைம் கன்சல்ட் பண்ணாலே போதுங்களா, தொடர்ச்சி நம்ம கன்சல்ட் பண்ணிட்டே இருக்கணுமா?
0: இல்ல ஒரு டைம் பண்ணாலும் சரியாகாது. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவங்க பார்த்துட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ரெகுலரா வந்து அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் போனாதான் அதுல இருந்து வெளியே வர முடியும்.
1: சரிங்க மேடம். இப்போ கண்டினியூஸா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மாத்திரை போடாமையே அதுக்கான இப்போ உதாரணத்துக்கு ஒரு 6 மந்த் இல்லை ஒரு 3 மந்த் வந்து நம்ம மாத்திரை போடாம அந்த சீசர் வராமையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் போது, ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப்டர் வந்து நமக்கு சீசர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கன்சன்ட் பண்ணாம இருக்க அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறமா சீசர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு
0: கேட்கிறேன். வரலாம், வராமையும் போகலாம். அது அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மனநிலைமை எந்த இதுல வச்சிருக்காங்கன்றத பொறுத்து. வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு மருத்துவரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும.
1: சரிங்க மேடம். இப்போ அந்த இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது பரவலா எல்லா குழந்தைங்கள்ட்டையும் இருக்கு, எல்லார்ட்டுமே இருக்கு. இப்போ பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் அவரு தான் வந்து குழந்தைங்களை வந்து கொஞ்சம் கைட் பண்றவர். ஒரு ஆசிரியருக்கே ஒரு மன அழுத்தம் இருக்கும்போது அது என்ன மாதிரியான விளைவுகளை மாணவர்களிடையே ஏற்படுத்தும்?
0: ஆசிரியர்கிட்டே இருக்குங்க போது அவங்க வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க மாணவர்கள் கிட்ட கோபப்பட்டு பேசுவாங்க. ஒரு சின்ன தப்புனாலும் வழக்கமா கண்டிக்கிறத விட கொஞ்சம் அதிகமா கோவப்படுறது. ஒரு டைம் மாணவர்கள் கேக்குற கேள்விக்கு நல்லா நார்மலா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கோவப்பட்டு பதில் சொல்றது, அந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். அது மாணவர்கள் மனசுலயும் பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம போய் சந்தேகம் கேட்டா சார் வந்து நம்ம கிட்ட கோவப்படுறாங்க, நம்ம கேட்காம அமைதியாவே இருந்துக்கலாம் அப்படிங்கறது.
1: சரி மேடம். இந்த மென்டல் ஹெல்த் அதாவது இந்த மனநலம் பற்றி வந்து நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இன்னும் மக்கள்கிட்ட இருக்கு. சோ பேய் புடிச்சிருச்சு அப்படின்னே உட்காந்துருவாங்க, இல்ல அவங்க பேய் தான் புடிச்சிருச்சு அப்படின்ட்டு. சோ அதை எப்படி நீங்க இப்போ

0: இருக்க காலகட்டத்திலும் இப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வராமலாம் இருப்பாங்க. ஸோ அதை பத்தி என்ன சொல்லுவீங்க?
1: இல்ல, இது அந்த மாதிரி கிடையாது. அது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை தான். அது கண்டிப்பா ஒரு மருத்துவரை பார்த்து நம்ம ப்ராப்பரா கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.
0: சரிங்கம்மா. இப்போ அவேர்னஸ் இருக்கு இல்லைங்களா, மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்க்காக வந்து பொதுமக்கள் ஆகிய நம்ம என்னென்ன வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும்?
1: விழிப்புணர்வு வந்து கூட இருக்கவங்களை பார்த்துக்கிறது, ஏதாவது அவங்க நடவடிக்கையிலேயோ அவங்க பேச்சிலேயோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அதை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி கூட இருக்கவங்க பண்றது தான் பெரிய பங்களிப்பா இருக்கும்.
0: சரிங்க மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிறதுல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, இதெல்லாம் என்ன மாதிரி விளைவுகளை உண்டாக்குது?
1: ஆக்சுவலாக இது ஒரு,
0: ஏன்னா ஒருத்தருக்கு இருந்தா இப்போ ஒரு செட்டில் இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும்தான் அந்த மது பழக்கத்துக்கோ புகை பழக்கத்துக்கோ அடிமையாக இருப்பான், அவன் வந்து அத்தனை பேருக்கும் வந்து பழக்கி விட்டுருவான். ஸோ அது எப்படி நீங்க பார்க்குறீங்க?
1: ஆக்சுவலாக அது ஒரு சைக்கிள் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒருத்தவங்க குடிக்கிறாங்க புகைப்பிடிக்கிறாங்கனாலும் மன அழுத்தம் வரும், மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க அந்த வழிக்கு போவாங்க. மன அழுத்தத்துல இருக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மது குடிக்கிறதோ புகைப்பிடிக்கிறதோ அந்த மாதிரி தப்பான வழிக்கு போயிடுவாங்க. புகைப்பிடிக்கிறவங்க மது குடிக்கிறவங்களுக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போச்சுன்னா, இப்ப நீங்க முன்ன சொன்னீங்கல்ல சீஷர் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போனா குடிச்சதுனால மட்டுமே சீஷர் எல்லாம் வரும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது எனக்கு வலிப்பு வந்துச்சு எங்க அப்பாக்கு, அதனால நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே கேட்டு விசாரிச்சு பார்க்கும்போது தெரியும், ரொம்ப வருஷமாவே அதிகமா குடிச்சிட்டு இருந்திருக்கவங்களா இருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பாதிப்படைஞ்சு வலிப்பெல்லாம் வரும்.
0: சரிங்க. இப்போ அதிகமா குடிச்சிட்டு இருந்தவங்க டக்குன்னு நிறுத்தும் போதும் அது பெரிய பாதிப்புகளை உண்டாக்குங்களா?
1: ஆமா கண்டிப்பா. டக்குன்னு நிறுத்தும் போது என்ன ஆகும்னா, நீங்க பாத்திருப்பீங்க உங்க ரியல் லைஃப்லயே, கை நடுக்கம் வரும், பேசுறதுல மாற்றம் தெரியும், ஒழுங்கா பேச மாட்டாங்க, யாரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு அவங்க கூட பேசிப்பாங்க, வார்த்தைகள தெளிவு இருக்காது. இது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போச்சுனாதான் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த வலிப்பு எல்லாமே வரும், சுயநினைவு இல்லாம போகிறது, இதெல்லாமே வரும். அது ஆடிட்டரி ஹலுசினேஷன், விஷுவல் ஹலுசினேஷன் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போனா வரும்.
0: சரிங்க மேடம். ஸோ இப்போ மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம பாதிக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சின்ன குழந்தை எத்தனை பேருக்குமே இருக்குது. ஸோ இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக வந்து நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, இன்றையில் ஏதாவது இப்போ நிகழ்ச்சி கேட்டிருக்கக்கூடிய நேர்கள் இன்றையிலிருந்தே வந்து என்னென்ன செஞ்சாங்கன்னா அவங்க அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். யோகா தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்களா செய்யணும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில?
1: யோகா தவிர்த்து அப்படின்னா நம்ம டெய்லியும் பண்ற வேலையில ஈடுபாடு அதிகமா காமிச்சு பண்றது. ஒரே விஷயத்த டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டெய்லியும் புது புது விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பண்ணணும்னு சொல்லி ஆட் பண்ணிட்டே வர்றது. ஏதாவது புது விஷயம் பண்ணும் போது நம்ம உடம்பே வந்து அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், அதனால இருக்கும். ரெண்டாவது மனசை விட்டு மெயினா பேசணும் கூட இருக்கவங்க கிட்ட, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது மூலியமா மனதில இருந்து வெளியாகும்.
0: சரிங்க மேடம். இப்போ நீண்ட காலமா வந்து நோய் இருக்கும், உதாரணமா சுகர் இருக்கும், தைராய்டு இதெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஐயோ நான் ஒரு பேஷண்ட் ஆயிட்டேன் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்குமா?
1: இல்ல, அந்த மாதிரி இருக்கிறதும் கண்டிப்பா மன அழுத்தத்தை உண்டாக்கும். அதனால பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு ஏதோ வந்துருச்சு, நம்ம வந்து இதுக்கப்புறம் நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியாது, நமக்கு இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா அவங்க திங்க் பண்ணிட்டே இருக்கிறது வந்து கண்டிப்பா மன அழுத்தத்தை உண்டாக்கும். அந்த மாதிரி வர பேஷண்ட்டுக்கு நம்ம சுகருக்கோ பிபிக்கோ ட்ரீட்மெண்ட் பண்றதையும் தாண்டி அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங்கும் கொடுத்து அதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் மொத்தமா ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும், அவங்களும் கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வருவாங்க.
0: சரிங்க மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனநலம் அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு, அதாவது டாக்டர்ஸ் தாண்டி வந்து அவங்களே அதுல இருந்து அவங்க வந்து விடுபடணும் இல்லையா?
1: இல்ல,
0: பேஷண்ட்ஸ்
1: அதுவும் ஒரு ரீசன், நம்மளும் முயற்சி எடுக்கணும். ரெண்டாவது நம்ம கூட இருக்கவங்களோட பங்களிப்பு கண்டிப்பா 100% வேணும்.
0: சரிங்க மேடம். மனநலம் சார்ந்த வந்து நிறைய கேள்விகள் இருந்தாலுமே குறிப்பா மென்டல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இப்பயும் வந்து ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்து பேஷண்ட்ஸை பாதிக்குது, இந்த தவறான புரிதல் இருந்து மக்கள் வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்?
1: ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது வந்து ஒரு வார்த்தையவே வந்து ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க எல்லாரும். ஆனால் அது முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மாறிட்டே வருது, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லையும் கண்டிப்பாக மாறிடும். அதெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் டேர்மாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.
0: சரிங்க மேடம். ரொம்ப அற்புதமாக இவ்வளோ நேரம் நம்ம நேயர்களுக்காக நிறைய மனநலம் சார்ந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நன்றி மேடம்.
1: தேங்க்யூ சார்.

நேயர்கள் இதுவரை மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உடல் நலனும் மனநலனும் மனநல மருத்துவர் தீபா அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் சுபாஷ்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களின் கவனத்திற்கு மாலை 3 மணி கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நேர்களை, நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை தட்டச்சு செய்து நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னென்ன 0 43 42 24 40 30 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களே, இணைந்தே இருங்கள். இதில் உங்கள் அபிமான பண்பாளை 102.5 103.7. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 100 வீரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதிக்கும் திறனை கொண்ட இளையோர் மாவட்டந்தோறும் உள்ளதாக அவர் கூறினார். இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டு வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பாரா விளையாட்டு வீரர்களின் சாதனை எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் டொராண்டோவில் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். பல்வேறு வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 580 சுற்றுலா பயணிகள் உட்பட 800 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு படையினர் 85 பேரும் அரசு ஊழியர்கள் 162 பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 300 மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் காத்மண்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து

0: கர்நாடக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பதிலளித்து பேசினார். கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் இதில் சிக்கியுள்ளதாகவும் இவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள், ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இன்னொரு சென்னையில் இருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து
0: இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 37 டன் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் துறைமுகமாக மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான தரவரிசை பட்டியலில் மும்பை துறைமுகம் 21 இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்குகளை கையாளும் திறனும் 13.6% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள் காரணமாக கடல்சார் துறை புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வியட்நாம் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர், இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். பழங்குடியினர் நலனில் காங்கிரசுக்கு அக்கறை இல்லை என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக குறை கூறினார். பழங்குடியினர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு விஷ்ணு தேவ்சாய் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் மின் விநியோக கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அம்மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுதில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து அவர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். குருகிராமிலிருந்து பீகார் சென்று கொண்டிருந்த பேருந்து பல்திராய் அருகே நின்று கொண்டிருந்த போது லாரி அதன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் கூறினர். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12

0: 21-9 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் நட்டாலியா ஸ்லோபோடோவாவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் பாரத் ராகவ், சமர்வீர் மற்றும் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 14-21, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6, 12-10, 2-11, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் லாரன்ஸ் டேவோஸை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக லக்ஷயா ராய்சந்தானியும் பல நாள் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக யஷ்வர்தன் சௌஹானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதிரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
9: எழில் எழில், என்ன உங்கள் வீடு சிறப்பாக இருக்கு? ஆனால்
10: என்ன ஆனால் வசு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம்.
9: நிறைய மரம், செடி, தாவரம் எல்லாம் இயற்கை சொன்னது போல் அழகாக வளர்த்துட்டு வரீங்க. இந்த மரங்களை கீழே விழுந்த இலைகளை எல்லாம் சுத்தம் செய்யாமல் இருக்கீங்களே, அதுதான் சரியாக இல்லை.
10: வசு, என்ன இப்படி கேட்டுட்டேன்? இந்த இலையுதிர் காலத்தில் மரங்களிலிருந்து விழுகிற இலைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நாம் எரிக்கவோ சுத்தம் செய்யவோ கூடாது.
9: எரிக்காமல் சுத்தம் செய்யாமல் விட்டுட்டா நல்லாவா இருக்கும்? இப்பயுமே நன்றாக இல்லை. எங்கள் மரத்திலிருந்து விழும் இலைகளை நாங்கள் ஒன்றாக கூட்டி தீ வச்சுடுவோம், சுத்தம் செய்துடுவோம்.
10: வசு, மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகளை அப்புறப்படுத்தவோ எரிக்கவோ கூடாது. அப்படி செஞ்சால் அதனால் சுற்றுச்சூழல் மாசுபடும், யாருக்குமே பயன் இல்லாமல் போகும், தெரியுமா?
9: வேற என்ன செய்வது கவின்?
10: மரத்திலிருந்து கீழே விழக்கூடிய இலைகளை எல்லாம் அப்படியே விட்டுடணும். ஏன்னா அப்போ தான் அது பயனுள்ள வழிகளில் பயன்படுத்தப்படும்.
9: வெறும் சருகு தானே அது, எதற்கு பயன்படும்?
10: மரத்திலேருந்து விழக்கூடிய இலைகள்லாம் மண்ணின் உரம், பூச்சி விரட்டி மற்றும் தரை ஆடை போன்ற பல பயன்களில் பயன்படுத்தப்படுது, தெரியுமா? அது மட்டும் இல்லை, உதிர்ந்த இலைகள் மட்கி மண்ணுக்கு உரமாக பயன்படுத்தப்படுது. இதனால் மண்ணின் வளம் கூடுது.
9: ஓஹோ, அப்படியா? வேறு எதற்கு?
10: சில இலைகள் பூச்சிகளை விரட்டும் தன்மை கொண்டவை. ஏன்னா அவற்றை பூச்சிகளை விரட்ட

0: திட்ட பயன்படுத்தப்படலாம். மேலும் உதிர்ந்த இலைகளை தவிர உதிர்ந்த இலைகளை தரையாடையாக பயன்படுத்தலாம். இதனால் தரை ஈரப்பதத்துடன் இருக்கும். இலைகள் உதிரதுனால மரங்கள் அதிக நீரையும் ஆற்றலையும் தக்க வைத்து கொள்ள முடியுது. இதனால் வறண்ட மற்றும் குளிர்ந்த காலநிலைகளில் மரங்கள் உயிர் வாழ முடியுது. இலைகள் உதிர்ந்து மட்கி மண்ணோடு சேரும்போது அவை மண்ணில் கரிமப் பொருட்களை சேர்க்குது. இது மண்ணின் வளத்தை மேம்படுத்துது. தெரியுமா அவசு,
1: இலைகள் இல்லாத போது மரம் எப்படி இருக்கும்?
0: மரம் செயலற்ற நிலையில் தான் இருக்கும். இதனால் குறைந்த ஆற்றல் மட்டுமே அந்த மரத்துக்கு தேவைப்படும்.
1: புதியதாக இலைகள் எப்படி வளரும்?
0: மரத்தில் இலைகள் இல்லாத போது தண்ணீர் மற்றும் வெளிச்சம் மீண்டும் கிடைக்கும்போது புதிய இலைகள் வளரும்.
1: இலைகள் ஏன் உதிர்கின்றன?
0: சில மரங்கள் குளிர்காலத்தில் இலைகளை உதிர்த்து விடுகின்றன. இதனால் தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் மற்றும் ஆற்றல் கிடைக்கும். இலைகள் உதிர்ந்தால் மரங்கள் அதிக நீரையும் ஆற்றலையும் தக்க வைத்து கொள்ளும். வறண்ட மற்றும் குளிர்ந்த குளிர்காலத்தில் மரங்கள் உயிர் வாழ்வதற்கான ஒரே வழி இதுதான். இது மரங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும்தான். நமக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்குது. நாம் இயற்கை சூழ்ந்த வாழ்வியலில் வாழலாம். மரத்தினால நல்ல மழை நமக்கு கிடைக்கும், இலைகளால் உரம் கிடைக்கும், மண் வளம் பெருகும், சிறந்த முறையில் விவசாயம் செய்யலாம். பயிர் விளைச்சலுக்கு மரங்களின் இலைகள் நமக்கு பயன்படும். இலைகளை உரமாக்குவோம், தீ வைத்து எரிப்பதை தடுப்போம், இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை மேற்கொள்வோம். இது தர்மபுரி பண்பலையின் சூழல் காப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள்.
4: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களும் கல்லூரி அல்லது பாலிடெக்னிக் மாணவர்களும் பொது பிரிவினர், 15 வயது முதல் 35 வயது வரை உள்ளோரும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்கலாம். இதற்காக ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளமாகும். பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். அடுத்த அறிவிப்பாக மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். BC, MBC, DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள். தனிநபர் கடன் அதிகபட்சமாக ₹25 லட்சம் வரை வழங்கப்படும். குழுக்கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ₹25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ₹1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: நேயர்கள் இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

பாடலுடன் நிறைவு பெற்றது மெல்லிசை. நிலையத்தில் நேரம் 1:04. நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: Singh Bundela said 20 NDRF teams have been deployed in the two states, including 9 in Bihar and 11 in Uttar Pradesh. The teams are prepared to undertake evacuation, relief and rescue operations in case of flooding or waterlogging. He said the first barrage on the Gandak River along the Indian-Nepal border at Valmiki Nagar in Bihar's West Champaran district is being closely monitored. So far, there has been no impact of the flash floods in Nepal in the area. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Bihar, Chhattisgarh, Jharkhand and northeastern states till Saturday. IMD also predicted heavy rainfall over Odisha, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. Meanwhile, heavy to very heavy rainfall is expected at isolated places over Odisha on Saturday and Sunday. The weather agency further forecasts thunderstorms accompanied by lightning and gusty winds over the Andaman and Nicobar Islands, Andhra Pradesh, Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. In men's cricket, Sri Lanka were 341 for 7 on the fifth day of the second and final test against Sri Lanka in Colombo when reports last came in. India remain in a strong position despite rain threatening to disrupt the day's play. Sri Lanka have taken a 128-run lead in their second innings when reports last came in. Benchmark domestic equity indices were trading marginally lower in the afternoon session today. The Sensex dropped 164 points to 77,309, while the Nifty fell by 34 points to 24,173 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: பிற்பகல் வணக்கம் நேயர்களே, நேரம் 1:10. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1,000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தருமபுரி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: நேர்களே, இந்த உற்சாகமான பிற்பகல் பொழுதில் நாம் இணைகிறோம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில். நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேர்களான உங்களுடைய விருப்ப பாடல், குறிப்பாக கடித வழி விருப்ப பாடல் ஒலிபரப்பு செய்யப்படும். அதே போல் கடிதங்களை பல நாட்களாக போட்டு காத்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆசை ரசனை மிகுந்த பாடல்கள் இன்னைக்கு காவியமாக நம்ம பண்பலையில் ஒலிக்கப்பட போகுது. இந்த நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த நேயரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகலாபுரம் மாரியப்பன் வேலு அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மாட்டுக்கார வேலன் என்ற திரைப்படத்திலிருந்து கடித வழியாக கேட்டிருக்காங்க. நீங்களும் கேட்டு ரசிங்க.

0: போலே வைத்து காப்பதன் பாடு சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிங்களா? இதே போல் உங்களுடைய விருப்ப பாடலும் நம்ம நேயர் விருப்பம் பகுதியில் இடம்பெறணுமா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி எங்களுடைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதிமான்கோட்டை அஞ்சல் நல்லமல்லி 6368 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய உள்ளம் கவர்ந்த பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருது பெரியம்பட்டி சாந்தி அவர்களின் விருப்ப பாடல் குழந்தையும் தெய்வம்.

0: முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை மேம்பட்ட வசதிகள் அனுபவம் உள்ள டாக்டர்கள் குறிஞ்சி மருத்துவமனை உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்ய தகவல் வேணுமா? தகவல்களை அறிஞ்சு தாராளமாக விவசாயம் பண்ணணுமா? அப்போது உங்களுக்கான நிகழ்ச்சி தான் விவசாய அரங்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 2 மணிக்கு. இன்னைக்கு கூட விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கங்க வேளாண்மையின் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் நான் சத்யபிரியா அவர்கள் தரும் தகவல்களை கேட்க தவறாதீங்க. ஒரு மணி 1:22 கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் இனிமையான பாடல்களை. நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய கடித வழி விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து பாலக்கோடு பகுதியை சேர்ந்த பாபாஜன். இவருங்க கேட்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடல் கோகுலம் என்ற திரைப்படத்திலிருந்து நாமும் கேட்டு ரசிப்போம். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 101.7.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேர்களி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா அழைக்க வருது பி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த பாரதி அவங்களின் கடிதவழி விருப்ப பாடல் சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தகடூரின் அன்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னாக்கா ரெண்டு மூணு விஷயம் பேசணும். ஒன்று வந்து முந்தானத்து வந்து ஒரு பேஷண்ட் வந்து மயக்கம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க செஞ்சாங்க. அதாவது ஒரு நாள் முழுக்க வந்து சுத்தமாக வந்து அவருக்கு ஒன்றுக்கே வரல அப்படின்ட்டு. அவரோட மெயின் கம்ப்ளைண்ட் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அது அட்டண்டர்ஸுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது. அப்புறம் இங்கே வரும்போது கொஞ்சம் நினைவிருந்து செஞ்சு பண்ணார். எல்லாம் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு சொல்லும்போது

0: முழுக்க ஒரு நாள் முழுக்க வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா அவர் என்ன வேலை செய்கிறாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது, தோட்டத்தில் விவசாய வேலை செஞ்சிட்ருக்கிறவர், ஏதோ அவங்க தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி பஞ்சன்றதுனால வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் அங்கங்கே மாற்றி விட்டு செஞ்சு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ரெண்டு நாளாக வந்து கடுமையான வேலை அங்கேயே தோட்டத்தில் இருந்தார் செஞ்சார், என்ன பண்ணாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறமா அவருக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது செய்யும்போது அந்த உப்போட வேல்யூ பார்த்திங்கனாக்கா வந்து நார்மலாக நமக்கு அந்த கிரியாட்டின் அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ஒன்று இருக்கணும், நார்மலாக ஒன்று புள்ளி அஞ்சு, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவருக்கு பார்த்தா 5.8 இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் குளுக்கோஸ் எல்லாம் போட்டு செஞ்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அவர்கிட்ட கேட்கும்போது செய்யும்போது 2 நாளாக சுத்தமாக வந்து ஒரு 1.5 லிட்டர் கூட தண்ணி குடிக்கல. பட் ஆனால் இந்த வெயிலில், ஏன்னா தருமபுரிலாம் 100 டிகிரி தாண்டிடுச்சு செஞ்சிருச்சு, இந்த வெயிலில் கடுமையாக வந்து தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காரு பண்ணியிருக்கிறாரு. 3வது நாள் சுத்தமாக வந்து யூரின் அவுட்புட் வரல, செயலை பண்ணல. உடனே நாங்கள் வந்து ஒரு சந்தேகப்பட்டு அந்த சிபிகே அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும், அதாவது சிபிகே அப்படின்னாக்க நம்ம உடலில் வந்து தசைகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாதிப்பாகுது, தசைகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து செயலுக்கு ஆரம்பிக்குதுன்றதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட்டு. அந்த சிபிகேன்றது வந்து நார்மலாக பார்த்தா நமக்கு வந்து ஒரு 60க்குள்ளே இருக்கணும்னு வைங்களா, 60-65 அந்த மாதிரி இருக்கணும் செய்யணும் பண்ணோம். பட் ஆனால் வந்து அவருக்கு இறந்தது வந்து 2500 அந்த மாதிரி வந்து செஞ்சது. அப்படின்னா தண்ணி அவர் குடிக்காதனால அந்த வெயிலில் போய் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து செஞ்சு பண்ணதுனால அந்த சதைகளோட பாதிப்பு எத்தனை மடங்கு தாக்கமாயிருக்குன்றதை பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி பார்த்தாக்க 2.5 வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்து 2200 ml வந்து யூரின் அவுட்புட் வர ஆரம்பிச்சிருச்சு, கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் செஞ்சிட்டாரு. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கேஸு இது. அதனால் இந்த வெய்ய காலத்தில் தயவுசெய்து போய் இந்த தோட்டத்தில் இந்த வந்து நிறைய வெயிலில் எந்தெந்த வேலை செய்கிறவங்களோ அவங்க முடிந்தளவு வந்து அந்த வெயில் காலங்களில் கடுமையான வெயில் வேலையை செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த மாதிரி செஞ்சிங்கனாக்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் அந்த மாதிரி செய்கிறீங்களோ அவங்க தண்ணியை கொஞ்சம் நிறைய குடிங்க, யூரின் அவுட்புட்டை மானிட்டர் பண்ணுங்கள். ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு நமக்கே வந்து ஒரு அளவு இருக்கணும், நமக்கு வந்து ஒன்றும் அந்த பேக் போட்டு தான் இவ்வளோ தான் வரணும் செய்யணும்னு இல்லை, ஒரு டைம் யூரின் போனாக்கா எவ்வளோ வந்திருக்குன்றது நமக்கே வந்து ஒரு ரஃபாக வந்து ஒரு கால்குலேஷன் தெரியும் செய்யும் பண்ணோம். அதனால் ஒரு 2 லிட்டர், 1.5-2 லிட்டர் வந்து யூரின் வருதா அப்படின்றது வந்து கொஞ்சம் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த டைம் போனாக்க ஒரு 200 ml வந்தது, அடுத்த டைம் போனால் ஒரு 150 ml வந்து இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி கலரையும் பாருங்கள், ரொம்ப மஞ்சள் கலரில் ரொம்ப சிகப்பு கலரில் வந்துருந்ததுன்னா உடம்புல வந்து நீர் வந்து இல்லை அப்படின்றது வந்து ஒரு அறிகுறி. இதெல்லாம் வந்து நமக்கு சிம்பிள் டெஸ்ட்டு, ரொம்ப மஞ்சளாக போகுது இல்லை ரொம்ப ஒரு மாதிரி சிகப்பு கலராக போகுது அப்படின்னாக்கா உடம்புல நீர் சேர்த்து 10 லான்னு அர்த்தம். அதனால் அந்த நீரோட குடிக்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைய வந்து செய்தி, இந்த மாதத்தோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ஒரு 1:36 இணைந்திருக்கிறோம் பண்பலையோடு. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் இனிமையான பாடல்களை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை எழுதி, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெற அதையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நேயர் விருப்பம் பகுதி நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதிமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 6368 07 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்க. அடுத்ததாக யார் எங்கிருந்து கடிதம் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலாக இருப்பீங்க. நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அவங்க பேரை சொல்கிறதுக்கு. அவங்க சுதா சத்யராஜி, பழைய தருமபுரி பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடலோ சின்ன கண்ணம்மா என்ற திரைப்படத்தில் இருந்து. நீங்களும் கேட்டு ரசிங்க நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் நா சத்யபிரா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். நேயர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இதுவரை நாகலாபுரம், மாரியப்பன் வேலு, பழைய தருமபுரி, சுதா சத்யராஜி, பெரியம்பட்டி சாந்தி, பாலக்கோடு பாபாஜன், பி அக்ரஹாரம் பாரதி ஆகியோரின் கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இவர்கள் யாவருக்கும் அன்பு கலந்த இனிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய விருப்ப பாடலும் நம்ம நேயர் விருப்பம் பகுதியில் இடம்பெற. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலியில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மீட்புப் பணிகளுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல ஆணையர் ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழு நேபாளம் செல்ல இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இச்சம்பவத்தில் 103 தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கைலாய சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்பிற்கு ஆளான நிலையில் 20 தமிழர்கள் உடனடியாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மந்து நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றார். இதைத் தவிர மேலும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் சார்பில் கைலாய யாத்திரைக்கு சென்றுள்ள 49 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கும் அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். இதுபற்றி கூடுதல் தகவல் மற்றும் விவரங்களை பெறுவதற்கு டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அமைச்சர் எளிதில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். செஞ்சி பேரூராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டட வசதி, 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிதாக 300 செவிலியர்களை நியமிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும்

0: அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பல்வேறு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போது நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் புதிதாக கோட்டங்கள் மற்றும் வட்டங்களை பிரிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். பல்வேறு பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் இடையூறு ஏற்படும் நிலை குறித்து மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அவர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்தந்த பகுதிகளில் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி இவை வழங்கப்படும் என்றார். தமிழகத்திற்கு சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக சுமார் 2,00,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 8 வழிச்சாலை அமைப்பதற்குரிய திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததுடன் மத்திய அமைச்சரிடமும் இதுகுறித்து பேசியிருப்பதாக எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், மாமல்லபுரம் பகுதிகளிலிருந்து சென்னை வரும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 4 வழிச்சாலை அமைப்பதற்குரிய நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக 1042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், சமூக நீதி விடுதி பராமரிப்பு தொகை பள்ளி விடுதிகளுக்கு 75,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதிகளுக்கு 100,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றார். ஆதி திராவிட மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 100 சமுதாய கூடங்கள் புதிதாக கட்டப்படும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும், சமூக நீதி நலவாரியம் மற்றும் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும், தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடுகள் வழங்குவதற்காக அகம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2,500 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் உள்ளிட்ட 67 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தாம் வெளியிட்ட அறிவிப்பில், சமூக நீதி விடுதி மாணவ மாணவியர்களுக்கான கலை திருவிழா நிகழ்ச்சிக்கான தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சமூக நீதி விடுதியில் உணவு கட்டணம் பள்ளி மாணாக்கருக்கு 1,800 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு உணவு கட்டணம் 2,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 21ஆம் நூற்றாண்டில் நாட்டில் நவீன விளையாட்டு சூழல் அமைப்பை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்வில் இளையோரிடையே காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர், விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை திறமையாளர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவு கிடைக்கும் வகையிலான சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டுத்துறை இளையோர் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளதை குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணாக்கர் தெரிவித்துள்ளனா்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக் வந்து தருமபுரி. நான் வந்து டான்போஸ்கோ காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நரேந்திர மோடி சார் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்ப்பில் வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன்.
3: பேர் பாவல்டா, நான் தருமபுரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வித்யா காலேஜில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மை பாரத் மூலமா கருத்துக்களை சொன்னார். ஒலிம்பிக்கில் நம்ம எப்படியெல்லாம் பதக்கம்

0: ஆமாம், 2030 ஆளில் ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த அறிவுறுத்தல் வந்து மாணவர்கள் எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர் பேசுனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது.
1: திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி, தூத்துக்குடி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளையோர் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று போதைப்பொருள் ஒழிப்பு தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அண்மை சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடான நம் நாட்டில் தேர்தல் சுமூகமான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பிலான புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. இக்கண்காட்சியில் 10 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புடாபெஸ்டில் நடைபெறும் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இன்று இந்திய வீரர்கள் வீரத் சோட்ரானை வேலவன் செந்தில்குமார் இணை மோதவுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று ஃபாலோ ஆன் உடன் விளையாடும் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன் எடுத்திருந்தது. இலங்கை தற்போது 146 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 503 டிக்ளேர், இலங்கை 290. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு அறிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீரத் சோத்ரானி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடங்குவது வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவாக கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் 57 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியிருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 36.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.1 டிகிரி செல்சியஸும், மலை பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

வங்கக்கடல் பகுதிகளான தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வணக்கம். நேரம் பிற்பகல் 2 மணி. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடங்கவிருக்கும் நிகழ்ச்சி விவசாய அரங்கம்.
1: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
5: கீரை வாங்குறீங்களாமா? கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரைன்னு எல்லா கீரையும் இருக்குமா? வாங்கிட்டு போங்க. என்ன இது, கொண்டு வந்த கீரை அம்புட்டும் அப்படியே இருக்கு. ஒரு 10 கட்டு கீரை கூட விற்காமே கிடக்கே. இதை எப்போ நான் விற்றுக்கிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது? அம்புட்டு பேரும் இங்கிட்டும் அங்கிட்டுமா போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கீரை இருக்கிற பக்கத்தை யாரும் பார்த்த பாடு இல்லையே.
6: என்ன பொண்ணி, கீரைகள் எல்லாம் அப்படியே இருக்கு. எப்போ வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு பஸ்ஸு பிடிக்க போகிற?
5: வா மருதானி, அதுதான் தெரியல. கீரை கீரைன்னு கத்தி கத்தி சோர்வானது தான் மிச்சம். ஆனால் அங்கே பாரு, பட்டக்காய் கொண்டு வந்த கீரை மட்டும் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு.
6: ஆமாம் பொண்ணி, பட்டக்காய் போல நீயும் கொண்டு வந்த கீரைகளை விற்கணும்னா அவங்கள போல நீயும் அங்கங்க வேளாண்மையை உன் கையில் எடு.
5: என்ன சொல்கிற மருதானி, அங்கங்க வேளாண்மையா?
6: ஆமாம் பிள்ளை, நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச இயற்கை முறை விவசாயத்தை தான் இன்னைக்கு பட்டக்காய் கடைபிடிச்சிட்டு வராங்க. செயற்கை உரத்தை தேடி கடைத்தெருவுக்கு போற இந்த காலகட்டத்தில் இயற்கை உரமே போதும், வளமான மண்ணு எங்க வசம்னு சொல்ற விதத்துல விவசாயம் பார்த்துட்டு வராங்க. அது மூலமா நல்ல பலனும் கிடைக்குது அவங்களுக்கு.
5: நீ சொல்றது சரிதான், ஆனா அவங்களுக்கு எப்படி இது பத்தின தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க?
6: வேற எங்கேயும் இல்லை பிள்ளை, நம்ம ஊரு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடக்கிற விவசாய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க.
5: என்ன பிள்ளை சொல்ற, நம்ம ஊர்லேயே நம்ம விவசாயத்துக்கு தேவையான தகவல்களா?
6: ஆமாம் பிள்ளை, மண் வளம் தான் விவசாயத்துக்கு அச்சாணியாக இருக்குது. அதை விவசாயிகளான நாம் வளமான மண்ணாக போற்றி பாதுகாக்கணும்னு தான் வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட நோக்கமாக இருக்குது.
5: மருதானி, நீ பேசுறத கேட்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. இது பத்தின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் பிள்ள.
6: பொன்னி, இந்த எண்ணம் ஒண்ணு போதும், நீ விவசாயத்துல சாதிச்சு காட்ட. இப்பவே வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போய் விவரத்தை கேட்டுட்டு வருவோம்.
5: சரி மருதானி, சத்தையிரு, இந்த வனஜா கிட்ட இந்த கீரைகளை பாத்துக்க சொல்லி சொல்லிட்டு வரேன்.
6: சரி சரி, சீக்கிரமா பிள்ள.

0: ஆமா மருதாணி, இப்ப யாரு வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்க?
1: சொல்றேன் பொன்னி. அங்கக வேளாண்மையில இன்றைய முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவங்க தான் விவரத்தை சொல்ல போறாங்க. வாப்புள்ள, முன் வரிசையில போய் உக்காந்து விவரத்தை கவனமா கேப்போம்.
0: இதோ இப்பவே வரேன்.
2: இயற்கை வேளாண்மையில் இப்போது கோட்பாடுகள்னு பார்க்கும்போது முதல் முக்கியமான கோட்பாடு வந்து என்னென்னா, மண்ணை வந்து உயிருடன் வச்சிருப்பது. அதாவது நம்ம ஒரு 40-50 வருடங்களாகவே வந்துட்டு நம்ம ரசாயன உரங்களை வந்துட்டு போட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த மண்ணோட வளத்தையும் அதில் உள்ள நல்ல நுண்ணுயிர்களையும் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மீட்டு எடுத்து மண்ணை வந்துட்டு உயிருடன் நம்ம வந்து திரும்ப பெறுவது தான் முதல் முக்கிய நோக்கம். இப்போது சராசரியாக சொல்ல போனால் கரிம பொருள்னு ஒன்று இருக்குது, அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனோம்னா ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இந்திய மண்ணில் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 0.5% இருக்கணும். ஆனால் இப்போ வந்துட்டு நம்மளோட இதில் எவ்வளோ இருக்குன்னா 0.15% அவ்வளோதான் இருக்குது. நம்ம வந்துட்டு கரிம பொருளை வந்து மண்ணில் இருக்கிறத வந்து அதிகப்படுத்தியே ஆகணும். அப்போ தான் நம்மளோட மண்ணோட வளமும் வந்துட்டு காலங்காலமாக வந்துட்டு நீடிச்சிட்டே வரும். அடுத்தது இரண்டாவது கோட்பாடு என்னென்னா, இயற்கை வளங்களை பாதுகாப்பது. என்னன்னா, நம்ம உலகத்துல இருக்கிற 97% நீர் வந்து என்னன்னா கடல் நீர், உப்பு நீர், அது வந்து உபயோகப்படுத்திருக்க முடியாத நீர். மீதி 3% மட்டும்தான் நன்னீர், அதாவது நம்ம வந்து உபயோகப்படுத்திக்க கூடிய நீர். அது போக செடிகளுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கிற நீர் வந்து 3% தான். அதுலேயும் அந்த 3% வந்துட்டு பாதி நீர் வந்துட்டு நீர் பாறைகளாக இருக்குது. அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய இயற்கை வளங்களையும் வந்து பாதுகாக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, நம்ம வந்து வெளியிலிருந்து உரங்களை வந்து எதுவுமே எடுக்காமல் நம்ம பண்ணையே வந்து ஒரு தொழிற்சாலையாக வந்துட்டு பார்க்கணும். அதாவது வெளியிலிருந்து யூரியா, டிஏபி அந்த மாதிரி ரசாயன உரங்களை வந்து வாங்கிறத கம்மி பண்ணிட்டு நம்ம பண்ணையிலேயே தயாரிக்கக்கூடிய இயற்கை உரங்களை வந்துட்டு உபயோகிக்கணும். அது போக வந்துட்டு பன்முகத்தன்மை வந்துட்டு பாதுகாக்கணும். ஒரு பயிரை மட்டுமே நம்பி பயிரிடுவதல்ல, பயிர் சுழற்சி முறைகள், மரங்கள், கால்நடை, பறவைகள், தேனீக்கள், மண்புழுக்கள் இதை எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு வாழ்வியல் முறையாக வந்து நம்ம பண்ணையை வந்துட்டு மாற்றணும். இப்போ உதாரணமாக நம்ம சொல்ல போனோம்னா, பயிர் சுழற்சியில் வந்துட்டு ஊடு பயிர், கலப்பு பயிர் போன்ற முறைகள் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துறதுனால மண்ணோட வளமும் மீட்டெடுத்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் வந்துட்டு குறைக்கலாம். அப்படி நம்ம சொல்ல போனால், நம்ம சாப்பிட்ற உணவு பயிர்களில் 75% பயிர்கள் வந்து மகரந்த சேர்க்கை தேனீக்கள் மூலியமாக தான் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அதனால் நம்ம தேனீக்கள் இது போன்ற இயற்கை வளங்களையும் வந்துட்டு நம்ம பேணி பாதுகாத்து நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கோட்பாடு. அடுத்தது கடைசியான கோட்பாடு என்னென்னா, மனிதன், மண், சுற்றுச்சூழல் இந்த மூன்றையுமே ஒருங்கிணைந்து நல்ல வழியில் வந்துட்டு கொண்டுட்டு போகிறதுக்கு வந்துட்டு அங்கக வேளாண்மை, இயற்கை முறையில் வேளாண்மை வந்து மிக முக்கியமாக இருக்குது. அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போனோம்னா, இயற்கை வழியில் என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா நமக்கே பொதுவாக எல்லாமே தெரியும். தொழு உரம், கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள். உயிர் உரங்கள்னு பார்க்கும்போது அசோஸ்பைரல்லம், பாஸ்போபாக்டர், ரைசோபியம் இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 5 டன் போடணும், கம்போஸ்ட் வந்துட்டு 2 டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உரம்னா சணப்பை, தக்கப்பூண்டு இந்த மாதிரியான பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு 1 ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45-50 நாள் வரை பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும். உயிர் உரங்கள்னு பார்க்கும்போது, உயிர் உரங்கள் ஆங்கிலத்தில் வந்து பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வேளாண் அலுவலகத்தில் நம்ம டெப்போலேயே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அது வந்து விதை நேர்த்தியும் பண்ணிக்கலாம், நீரிலுமே வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அது போக நமக்கு வந்து பயிர் கழிவு மேலாண்மை வந்துட்டு அங்கக வேளாண்மையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து வைக்கோல், இலைகள், தண்டுகள் இது எல்லாமே வந்துட்டு நம்ம சும்மா குப்பைன்னு தூக்கி போட்டு எரிக்காமல் அதை வந்து எப்படி கம்போஸ்டாக மாற்றி நம்மளுடைய வேளாண் நிலங்களுக்கு வந்துட்டு பயிராக மாற்றணும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கணும். இப்போ நம்மளே

முக்கியமான கடைசியான இது வந்து என்னன்னா, நமக்கு வந்து அதிக மகசூல் வருமானம் தான். இப்ப நாங்க வந்துட்டு இயற்கை முறையில வந்துட்டு விவசாயம் பண்றோம், எனக்கு அது லாபமா நஷ்டமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும், பார்த்துதான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது ஒரு விவசாயி ரெண்டு விவசாயி நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு விவசாயி மொதல் வருஷம் வந்துட்டு இயற்கை முறையில வந்துட்டு விவசாயம் பண்றாரு, பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மகசூல் வந்துட்டு குறையுது. அதுக்கு உடனே இது நமக்கு வந்து ஒத்து வராது, நம்ம வந்துட்டு எப்பவும் போலவே வந்து ரசாயன முறையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுறாரு. ரெண்டாவது விவசாயி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி அவசரப்பட வேண்டாம், ஒரு வருஷம் பார்ப்போம், ரெண்டாவது வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா அதோட முதல்ல குறைஞ்ச முன்னாடி வருஷம் வந்துட்டு மகசூல் குறைஞ்சதை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது, மூணாவது வருஷம் வந்துட்டு மண்ணோட தரம் வளம் வந்து மாற ஆரம்பிக்குது, நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம்லாம் வந்துட்டு வெளியிலிருந்து போடுற உர செலவு மற்றும் மண்ணோட வளமும் எல்லாமே வந்துட்டு மேம்படுது. முக்கியமாக வந்துட்டு என்னென்னா, இதோட இயற்கை முறையில் விவசாயம் பண்ணால் வந்துட்டு நமக்கு என்ன நமக்கு வந்துட்டு மகசூல் கிடைக்காது, வருமானம் வராது அந்த மாதிரி வந்துட்டு நம்ப வேண்டாம். அது வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு மகசூல் வந்து நல்ல முறையில் கிடைக்கும். ஆனால் அதுக்கான மாற்றம் காலம் வந்துட்டு தேவைப்படும். ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருந்தா அதுக்கப்புறம் நம்மளோட மண் வளமும் அதோட மாற்றமும் வந்துட்டு நல்லா இருக்கும். சரி, இப்போ இயற்கை முறையில் வந்து பொதுவாக என்னென்ன தவறுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்துட்டு உரம் போடுறது வந்து நிறுத்த சொல்லிட்டீங்க, அதனால நான் உரம் போடுறத நிறுத்திட்டேன் அப்படின்ட்டு நிறுத்திட்டு வேற எந்த ஒரு சத்துக்களும் இல்லை வேற ஒரு எந்த ஒரு ஊட்டச்சத்தும் கொடுக்காம நிறுத்துறது. அது போக நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி மண்ணுக்கு என்ன தேவையோ மண்ணுக்கு அதை நம்ம கொடுக்கணும். மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு ஏத்த உரங்கள் மற்றும் உயிர் உரங்கள் இல்லையா இயற்கை முறையில் வரக்கூடிய உரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு உரத்தையோ அதே மாதிரி ஒரே ஒரு பயிரையோ வந்துட்டு நம்பி இருக்கக்கூடாது. இயற்கை வேளாண்மையிலான முக்கிய பிரச்சனை வந்து என்ன வரும்னா, என்னோட வயலுக்கு வந்துட்டு பூச்சி வந்துருச்சு, அது நான் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதான் முக்கியமான பிரச்சனை. இயற்கை விவசாயத்தில் வந்துட்டு எப்பவுமே வருமுன் காப்போம் தான். பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்துட்டு 3G கரைசல் அந்த மாதிரி வந்து பூச்சி விரட்டிகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்தி அந்த பூச்சி மேலாண்மையும் வந்துட்டு நம்ம வந்து நல்லபடியாக கொண்டு வந்துடலாம். விவசாயங்கும் போது ஒரு பருவத்தில் மட்டும் நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைச்சா அது வெற்றி இல்லை. நம்மளுடைய காலம் முழுக்க இன்னொரு 40-50 வருஷம் கழித்து பயிரிட்டாலும் இப்போ கிடைக்கிற அதே மகசூல் வந்து அப்பவும் கிடைக்கணும். அதுதான் உண்மையான வெற்றிகரமான விவசாயம்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அடுத்தது வந்து சான்றிதழ். இப்போ நம்ம வந்துட்டு நான் வந்து இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதுக்கான சான்றிதழ் இல்லை அதுக்கான தரவுகள் வந்துட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போது சான்றிதழ் வந்துட்டு மிக முக்கியமான விஷயம் இயற்கை வேளாண்மையில். இதில் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு மொத்தம் 2 விதமான சான்றிதழ்கள் இருக்குது. முதல்ல வந்துட்டு உள்நாட்டு சந்தைக்கான ஒரு சான்றிதழ், அடுத்தது ஏற்றுமதிக்கான ஒரு சான்றிதழ். உள்நாட்டுக்கு வந்துட்டு என்னென்னா PGS இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக சிறு குறு விவசாயிகள் வந்து எளிதாக வந்து இந்த இயற்கை முறையில் தான் நாங்கள் வந்துட்டு உற்பத்தி செய்தோம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விவசாயிகள் பங்கேற்பு அடிப்படையிலான சான்றிதழ் முறை. இது வந்து என்னன்னா, விவசாயி வந்து தனியாகவோ இல்லை ஒரு குழுவாகவோ இணைந்து இதுக்கு வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். இது வந்து என்னன்னா PGS இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்து மூலமா வந்து பதிவு செஞ்சுக்கலாம். நீங்க தனியா பண்ணிக்கலாம் இல்ல குழுவா பண்ணணும் அப்படிங்கும் போது குறைந்தபட்சம் வந்து 5 விவசாயிகள் வந்து இருக்கணும். இதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள்னு பார்த்தா, ஆதார் அட்டை, நில உரிமை ஆவணம், இல்லைன்னா வந்து குத்தகைக்கு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அந்த குத்தகை விவரம் வந்து கொடுக்கணும், நிலத்தின் சர்வே நம்பரு, அது போக அதோடைய பரப்பளவு, அடுத்தது பயிர் விவரங்கள், அடுத்தது பண்ணையோட வரைபடம் வேணும், அது போக பயன்படுத்தப்படும் இடுபொருட்கள் நீங்கள் என்னென்னலாம் வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கான இடுபொருள்கள் விவரம் வேணும், அதே மாதிரி கடந்த கால சாகுபடி விவரங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பயிர் பண்ணீங்க அந்த விவரங்களும் வந்து வேணும், அது போக ஒரு உறுதிமொழி வந்து அவங்களே கொடுப்பாங்க, அது வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இந்த சான்றிதழ் வந்து வாங்கினதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து இது செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் இது மறுபடியும் வந்து புதுப்பிக்கணும். இதில் வந்து 2 வகை இருக்குது. நான் வந்து இப்போ வந்துட்டு இது வரைக்கும் ரசாயன முறையில் வந்துட்டு வேளாண்மை பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் வந்துட்டு இயற்கை முறையில் பண்ண போகிறேன் அப்படின்னு மாறும்போது மாறினதுக்கப்புறம் மாற்றம் நிலைன்னு ஒன்று இருக்கும். அது இங்கிலீஷில் சொல்ல போனால் கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 2-3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை நிற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க.

இது போக 3 ஆண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய நீங்க உற்பத்தி பண்ண பொருள் வந்து 100% வந்து இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீல நிற சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. இதுல இந்த 2 வகை இருக்கு. இதில் வந்து என்னென்ன பயன்கள் கிடைக்கும்னா, நீங்கள் இது வந்து உள்நாட்டு சந்தையில் நீங்கள் வந்து இயற்கை முறையில் தான் வந்துட்டு உற்பத்தி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள அட்டை மாதிரி தான் இது. இது வந்து முதல் ரகம். 2வது ரகம் வந்துட்டு என்னென்னா, கரிம உற்பத்திக்கான தேசிய திட்டம், அதாவது NPOP சொல்லுவாங்க. இந்த NPOP வந்துட்டு ஏற்றுமதிக்கான சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. யார் இது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்பீடான்னு சொல்லுவாங்கல்ல, வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், இவங்க வந்து அந்த ஏற்றுமதிக்கான சான்றிதழ்கள் வந்து கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்னா, இதுக்கும் அதே மாதிரி தான், ஆதார், நில உரிமை ஆவணம், நில வரைபடம், சர்வே நம்பர், பரப்பளவு, பயிர் திட்டம், பயன்படுத்தப்படும் உரங்கள், அது போக மற்றும் பூச்சி மேலாண்மை விவரம், அது போக விதை மற்றும் நடவு பொருள் விவரம், நீங்க யார்கிட்ட இருந்து விதை வாங்கினீங்க, அது வந்து இயற்கை முறையில் உற்பத்தி செஞ்ச விதையா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவுக்காக விதை மற்றும் நடவு பொருள் விவரம் கேட்பாங்க. அது போக பண்ணை பதிவேடு, அதாவது ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு அப்பீடா மூலமா நம்ம வாங்கக்கூடிய சான்றிதழ்க்கு மிக முக்கியமான ஒண்ணு. அது போக முந்தைய 2-3 ஆண்டுகளின் வந்து சாகுபடி வரலாறு, இதுவும் வேணும். அது போக நீர் மற்றும் மாசு கட்டுப்பாடு இருந்த அந்த விவரமும் வேணும். NPOP செல்லுபடி ஆகும் காலம் வந்துட்டு 1 வருஷம்தான். 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அது மறுபடியும் வந்துட்டு புதுப்பிச்சுக்கணும். இதுக்கும் அந்த மாற்று நிலை, அதாவது கன்வர்ஷன் பீரியட் சொன்னோம் இல்லைங்களா, இது வந்துட்டு வருடாந்திர பயிர்கள்னா அதுக்கு 2 ஆண்டுகள் ஆகும். பல்லாண்டு பெரினியல் கிராப்ஸ், அதாவது பல்லாண்டு பயிர்கள் அப்படின்னா 3 ஆண்டுகள் ஆகும். இது வந்து ஒரு சில இடம் மற்றும் அதையோடைய சூழ்நிலையை பொறுத்து 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு வந்து வேறுபடலாம். இப்போ இவ்வளவு சான்றிதழ்கள் இருக்கு. இதுல உற்பத்தியாளர்கள்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை வந்துட்டு முதல் இடத்துல இருக்கோம். ஆனா உற்பத்தி திறன்ல வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து 9வது இடத்துல இருக்கு. இது வந்து இந்த 2024-25 தரவின்படி யார் இது வெளியிட்டாங்கன்னா, அப்பீடா சொன்னோம் இல்லைங்களா, தேசிய மேம்பாட்டு ஆணையம் சொல்லுங்களா, அந்த தரவுகளின்படி கரிம சான்றிதழ் வந்து இந்தியாவில் வந்து 22.56 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமாக இருக்கு. இதே மாற்று அந்த கன்வர்ஷன் பீரியட், மாற்று நிலையில் உள்ள நிலப்பரப்பு வந்து 17.13 லட்சம் ஹெக்டரில் இருக்கு. இது போக இந்த 2024-2025 அந்த ஆண்டில் வந்துட்டு 3.68 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக இந்த இயற்கை முறையில் சாகுபடி செஞ்ச பொருட்களை வந்து இந்தியா வந்து ஏற்றுமதி செய்கிறோம். முக்கியமாக என்னென்ன பொருட்களை வந்துட்டு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா, தேயிலை, காபி, அரிசி, சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரியான விவசாய பொருட்களை வந்து இந்தியா வந்துட்டு அதிகப்படியாக இயற்கை முறையில் சாகுபடியான பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. எந்தெந்த நாடுகள்னு பார்க்கும்போது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இது வந்து ஏற்றுமதி மட்டும்தானா, இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு நாங்கள் சான்றிதழ் பெற்றனா, இல்லை, அது போக உள்ளூர் சந்தையிலையுமே வந்துட்டு நமக்கு உழவர் சங்கங்கள் இருக்குது, விவசாயி உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இருக்குது. விவசாயி உற்பத்தியாளர் நிறுவனங்கிறது வந்துட்டு நம்ம இடைத்தரகர்களை வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு திட்டம் தான் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் FPO 2019-20 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இதுலேயும் சில சவால்கள் இருக்குது. நம்ம வந்துட்டு இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறோன்னா முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, சந்தைப்படுத்துதல், இதை யார்கிட்ட விற்கணும், எவ்வளோ விற்கணும், அவங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம வந்துட்டு பயிர் நடவு செய்யவே ஆரம்பிக்கணும். அது போக வேறு என்னென்ன சவால்கள்னா, ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு மகசூல் வந்து கம்மியாகலாம். சான்றிதழ் வந்துட்டு பெறணும் அப்படிங்கும்போது நமக்கு பதிவேடுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பதிவேடுகளில் வந்துட்டு நம்ம சரியாக வந்து பராமரித்து வச்சுக்கணும். அதே மாதிரி தனியாக வந்து சந்தைப்படுத்துவது வந்து ரொம்ப சிரமம். அதனால் உழவர் சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், இந்த மாதிரியான உதவிகளை வந்து நாடுவது வந்து சிறந்தது. அதே மாதிரி ஒரே தரத்தில் நம்ம வந்துட்டு இந்த தரத்தில் தான் வந்துட்டு முதல்ல வந்து உற்பத்தி செய்கிறோம்னா, அதே தரத்தை வந்துட்டு எப்பவுமே அதை வந்துட்டு பராமரித்து நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். தரம் மேலாண்மை வந்துட்டு ரொம்ப இதில் வந்துட்டு முக்கியமான விஷயம். அதாவது பயிர் வந்து அறுவடைக்கு முன்பும் பயிர் காலம் அப்பவும் வந்துட்டு அவ்வளோ வேலை செஞ்சு இயற்கை முறையில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் உற்பத்தி பண்ணியிருந்தாலும் கரிம சான்றிதழ் வந்து இல்லைன்னா உங்களுடைய பொருள்

வந்துட்டு அங்கீகரிக்கப்படாது. சொல்வல்ல, கரிம சான்றிதழ் வந்து ஒரு காகிதம் அல்ல, இது வந்து விவசாயிக்கு நேர்மைக்கு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு சான்றிதழ் பெறுறது பத்தி நம்ம பேசிட்டோம். அடுத்தது வந்துட்டு இயற்கை வேளாண்மை பண்ணும்போது காலநிலை மாற்றத்தை வந்துட்டு எப்படி எதிர்கொள்ள இது வந்து உதவுதுன்னு பார்க்கும்போது, இப்போ சராசரியா பார்க்கும்போது கடந்த 100 ஆண்டுகள்ல வந்துட்டு வெப்பநிலை வந்துட்டு 1.3 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து காலநிலை மாற்றம், எல்நிலோ, வெப்ப அலைகள், அதனால வறட்சி, திடீர் மழை, வெள்ளம், இதெல்லாமே வந்துட்டு வருது. இந்த சூழல்ல நம்ம வந்துட்டு இயற்கை முறையில வந்து வேளாண்மை செஞ்சோம் அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கு ஒரு நிலையான தீர்வாக வந்து இருக்கும். அது போக இது வந்துட்டு மண் வளத்தையும் வந்துட்டு மேம்படுத்தும். அதே மாதிரி கனமழை பெய்யும் போது மண் அரிப்பு இந்த மாதிரியான பேரிடர்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு கரிம வேளாண்மை வந்துட்டு ஒரு முக்கிய பங்காற்றுது. அது போக வளிமண்டலத்துல இருக்கிற கார்பனை வந்து மண்ணில் சேர்த்து அதோட வளத்தையும், வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த காற்று மாசுபாடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, பஞ்சாப், ஹரியானா, அதுல எல்லாம் வந்து காற்று

0: மண் வளத்தையும் வந்துட்டு மேம்படுத்தும். அதே மாதிரி கனமழை பெய்யும் போது மண் அரிப்பு இந்த மாதிரியான பேரிடர்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு கரிம வேளாண்மை வந்துட்டு ஒரு முக்கிய பங்காற்றுது. அது போக வளிமண்டலத்துல இருக்கிற கார்பனை வந்து மண்ணில் சேர்த்து அதோட வளத்தையும் வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த காற்று மாசுபாடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, பஞ்சாப் ஹரியானா அதுல எல்லாம் வந்து காற்று மாசுபாடுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா வளிமண்டலத்தில் இருக்கிற CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அதிகமாக இருக்கு. அதை வந்துட்டு கம்மி பண்ணுறக்கும் இந்த இயற்கை முறையில் விவசாயம் வந்துட்டு ஒரு சிறந்த தேர்வாக வந்து இருக்கும். இது போக இயற்கை விவசாயத்தில் வந்துட்டு முக்கியமான பங்கு வந்து என்னென்னா கால்நடை, பயிரும் கால்நடையும் இரண்டு கண்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கால்நடைகளை வந்துட்டு பால் இறைச்சி அதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் வந்துட்டு ஒரு தொழிற்சாலையாகவும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பசுவின் சாணமும் சிறுநீர் இதெல்லாம் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் தொழு உரம் இந்த மாதிரியான இயற்கை உள்ளீடுகள் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுகின்றன. அது போக அதில் வந்துட்டு கால்நடை மேலாண்மையில் முக்கிய அம்சங்கள் வந்து என்னென்னா உள்ளூர் இனங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை. இப்போ வந்துட்டு A1 A2 மில்க் அந்த மாதிரி வந்துட்டு நாட்டு மாட்டுப்பால், ஜெர்சி மாட்டுப்பால், கிராஸு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பல விதங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு உள்ளூர் இனங்களுக்கு வந்துட்டு இந்த கரிம வேளாண்மையில் வந்துட்டு முன்னுரிமை வந்து இருக்கும். அது போக சாணம், அதில் கிடைக்கக்கூடிய சாணத்தில் வந்துட்டு மண்புழு உரம், தொழு உரம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அதே மாதிரி 3G கரைசல், அமுத கரைசல், தேமூர் கரைசல் இந்த மாதிரியான பல வகை இயற்கை உள்ளீடுகள் வந்து நம்ம பயன்படுத்துக்கிறதுக்காக கால்நடைகள் வந்து கரிம வேளாண்மையில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காடுறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒருங்கிணைந்த கால்நடை முறை வந்து பின்பற்றுவது வந்துட்டு மிகவும் அவசியம். இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து என்னென்னா நம்ம எல்லாரும் இயற்கை முறையில் வந்துட்டு வேளாண்மை பண்ணணும், காலநிலை மாற்றத்தை வந்துட்டு நம்ம எதிர்கொள்றதுக்கு இயற்கை முறையில் வந்துட்டு நம்ம வேளாண்மை செய்வது மிகவும் அவசியமானது. இது குறித்து இன்னும் விவரம் வேணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 63 830 680 73.
1: பொன்னி, அங்கக வேளாண்மையில இன்றைய முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா?
2: மருதாணி, மண் வளம்தான் விவசாயத்துக்கு அச்சாணின்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிள்ள. இனி விவசாயம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இவங்க சொன்ன முறைகளை சரியா கடைபிடிச்சா நம்ம மண் வளம் மேம்படுறதோட நம்ம உடல் ஆரோக்கியமும் சீர்படும்.
1: ஆமா பிள்ள, சரியா சொன்ன. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அத்தகைய உணவை நஞ்சு இல்லாம உற்பத்தி செய்ய துணையா இருக்கிறது யாரு?
2: வேற யாரு, நம்ம கால்நடை செல்வங்கள் தான்.
1: ஆமா, அவங்கள நாம முறையா பாதுகாத்து வளர்த்தா பண்ணையில கிடைக்கக்கூடிய கழிவுகளை வச்சே தொழு உரத்தை தயாரிக்கலாம். இத மண்ணுக்கு போட்டா நுண்ணுயிர் எல்லாம் பல மடங்கு பெருகும்.
2: நிச்சயமா மருதாணி, உரத்தை தேடி கடத்தருவுக்கு போனா இனி பண்ணையை தேடிதான் போக போறேன்.
1: நல்லது புள்ள, இயற்கை முறையில கீரைகளை விளைவிச்சு பாரு, உங்க கழனிக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க.
2: நிச்சயமா, இப்பவே வீட்டுக்கு போனதும் என் மச்சாங்கிட்ட விஷயத்த சொல்லி நாளைக்கே அங்கக வேளாண்மைக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுறேன்.
1: ரொம்ப சந்தோஷம் புள்ள. சுவாசிக்கிற காற்றும் குடிக்கிற தண்ணியும் மாசுபடாம இருக்க மண் வளம் தான் சான்றா இருக்கு. அத எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நித்திய கல்யாணியில் பூவிதழ் நோய் மேலாண்மை குறித்து தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் நித்திய கல்யாணி பயிர் தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. நித்திய கல்யாணியில் இலைக்கருகள், மஞ்சள் தேமல், இலைப்புள்ளி மற்றும் பூவிதழ் நோய் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதில் பூவிதழ் நோய் தாக்குதலால் பூக்கள் அனைத்தும் இலைகளாக மாற்றமடைந்து மலட்டுத்தன்மையை உண்டாக்கி இறுதியில் விதைகள் உருவாகாமல் செடி முழுவதும் இலைகளாக காட்சியளிக்கக்கூடும். மடகாஸ்காரில் மட்டுமே காணப்பட்ட இச்செடி பின்னர் வெப்பமண்டல பகுதிகளுக்கும் மித வெப்பமண்டல பகுதிகளுக்கும் பரவியது. இச்செடியின் பூக்கள் வெள்ளை நிறத்திலும் இளஞ்சிவப்பு நிறத்திலும் காணப்படும். பூவிதழ்கள் கூடும் நடுப்பகுதியில் அடர்ந்த சிவப்பு நிறமாக காணப்படும். நித்திய கல்யாணி செடி அனைத்து பருவங்கள் மற்றும் தட்பவெப்ப நிலைகளிலும் நன்றாக வளரும். இந்தியாவின் பல பகுதிகளில் பெருமளவு பயிர் செய்யப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகு என்பதை போல நித்திய கல்யாணி பூவின்றி ஒரு நாளும் இருக்காது. இரவில் ஒரு பூ உதிர்ந்தால் கூட அதற்கு ஈடாக மற்றொரு பூ காலைக்குள் பூத்துவிடும். அதனால்தான் நித்தமும் பூத்துவிடும் கல்யாணி என பெயர் பெற்றது. நித்திய கல்யாணி நயனதாரா அல்லது பட்டிப்பூ என்று அழைக்கப்படுகிறது. இதில் வரக்கூடிய நோய் காரணிகள் என்ன என்று தெரிந்து கொள்வோம். நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியாவுடன் தொடர்புடைய காண்டிடாஸ் ஃபைட்டோபிளாஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. நோயின் அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்நோயில் பாதிக்கப்பட்ட செடியில் பூக்கள் பச்சை இலையாக மாறி சிறுத்து காணப்படும். இலைகள் சிறுத்தும் பூக்கள் உருமாற்றம் அடைந்தும் மலட்டுத்தன்மை உடைய பூக்களாக காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மகரந்தம் அனைத்தும் பச்சையாக காணப்படும். கணு மற்றும் கணுவிடை பகுதியின் அளவுக்கு குறைந்து நோய் பாதிக்கப்பட்ட செடி ஒரு புதர் போன்று தோற்றமளிக்கும். நித்திய கல்யாணி செடியில் வெள்ளை நிற பூக்கள் பச்சை நிறமாக மாறி காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட செடியில் நித்திய கல்யாணியின் விதைகள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னரே காய்களில் விரிசல் உண்டாகும். இந்நோய் பூக்கும் முன்னரே செடியை பாதித்தால் அனைத்து பூக்களுமே இலைகளாக உருமாற்றம் அடைந்து காட்சியளிக்கும். ஒரு சில அரிதான தருணங்களில் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் உள்ள விதைகள் அறுவடைக்கு முன்னரே முளைக்க ஆரம்பித்துவிடும். நோயை பரப்பக்கூடிய பூச்சிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இச்செடியில் தத்து பூச்சிகள் அதிக அளவில் பரவும். இந்த பூச்சிகள் இலைகளின் பச்சையத்தை உறிஞ்சி இலைகளை முழுவதுமாக பழுப்பு நிறமாக மாற்றிவிடும். இலைகளின் நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாடு என்னவென்பதை தெரிந்து கொள்வோம். வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் வயலில் தென்பட்டால் அவற்றை முழுவதுமாக அகற்றிவிடுவது நல்லது. நித்திய கல்யாணி செடியுடன் துவரையை பயிரிடுவதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். டெட்ராசைக்ளின் என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இந்த மருந்து தெளிக்கப்பட்ட இடங்களில் 25 நாட்களுக்கு பிறகு இந்நோயின் அறிகுறிகள் மறுபடியும் தோன்றும். அவ்வாறு தோன்றும் பட்சத்தில் மறுபடியும் இந்த மருந்தை மாதத்திற்கு ஒரு முறை தெளிக்கலாம்.
0: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 2:30 நாம் இணைந்திருக்கிறோம் பூங்குத்து நிகழ்ச்சியில். வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்குத்து. நேயர்களே, ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு 2 திரைப்பட பாடல்கள் ஒழிக்கப்படும். நிகழ்ச்சியின் முதல் திரைப்பட பாடல்கள் என் சுவாச காற்றே என்ற திரைப்படத்தில் இருந்து A.R. ரகுமான் அவர்களின் இசையில். முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது திறக்காத என்று தொடங்கும் பாடல். கேட்டு ரசித்திருங்கள் உங்கள் பண்பலையோடு.

102.5 103.7 இன் அலைவரிசையில் அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். அது என் சுவாச காற்றே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நேர்லி 2:43 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியின் பாடல்களை. இன்று பூங்கொத்து நிகழ்ச்சியின் முதல் திரைப்பட பாடல்கள் என் சுவாச காற்று என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலையும் கேட்டு ரசியுங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: உண்ணாது களத்தினும் படாது நல்லால் தீம்பால் நிலத்து உட்காங்க எனக்கும் ஆகாது என் ஐக்கும்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: 2:51 இணைந்திருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பூங்குத்து நிகழ்ச்சியில். வாடி இருக்கிற ஒருத்தருக்கு தேடி போய் பூக்களை கொடுத்தா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க இந்த நிகழ்ச்சியோட பாடல்களை கேட்கும்போது. முதல் படத்தோட பாடல்களை கேட்டு ரசித்து ஆனந்தத்தில் இருப்போம். அடுத்த படத்தோட பாடல்களையும் கேட்போம். அந்த படம் எந்த படம் அப்படின்னு உங்களுடைய ஆவல் எனக்கு புரியுது. அந்த படம் பம்பல் கே சம்பந்தம் அப்படின்ற திரைப்படம். கமலஹாசன், சிம்ரன், தேவா இசையில் செம்மையாக இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் அமைஞ்சிருக்கும். முதல் பாட்டை கேட்டு ரசிங்க.

நேர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்குத்து நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது கட்செவியில் கலக்கல் பாடல்கள்.

0: பாடல்கள். நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டுட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோனை எடுத்து உங்களோட பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடலிட பெற்றுள்ள திரைப்படம் இதையெல்லாம் தட்டச்சு பண்ணி எங்கள் நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான்னு 0 43 42 24 40 இந்த எண்ணுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலை தருமபுரியிலிருந்து ரேணுகா தேவி கேட்டிருக்காங்க.
1: அன்ன கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக் குளிகுளி

தாவரை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
2: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: நீங்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கர்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சேலம் ஏற்காடு பகுதியிலிருந்து சுமித். டைம் என்ற படத்திலிருந்து இதோ நேயர்களே.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
7: நேயர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மதிக்கோன் பாளையம் பகுதியிலிருந்து பிரதீப், வில்லன் திரைப்படத்தில் இருந்து. இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

அணி கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நேர்களே, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோனை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம், உங்களுடைய பேர், ஊர் இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு நம்ம நிலையா வாட்ஸ்அப் என்னான 0043 42 24 40 என்ற நமக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கற்பகம், தேன்கனிக்கோட்டை பகுதியிலிருந்து, அயன் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஈசல்பட்டி பகுதியிலிருந்து தீபா ரவி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
6: நீர்களே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாமக்கல் கண்ணூர் பட்டியிலிருந்து பெரியசாமி. கண்ணுக்குள் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மோகனூர்ல இருந்து ஆயிஷா லாக்பேஷா. யூத் திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மூளைத்துறை பகுதியிலிருந்து இந்திராணி, மனோகரன், ரம்யா, மகேந்திரன், மான்சிகா எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது கட் செவியல் கலக்கல் பாடல்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்கமளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் சசிகலா.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க சசிகலா, அறிமுக நேயர்கள் நம்ம கூட பேசுனா எந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம்?
1: அறிமுக நேயர்களா இருந்தால் 0 43 42 என்ற முன்னணி போட 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 இந்த இரு எண்களிலும் அழைக்கலாம்.
0: சரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நேயர்கள், அதாவது தினசரி நம்ம கூட பேசக்கூடிய நேயர்கள் தொடர்பு கொள்ளணும்னா 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றும் ஒரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். விடை தேடும் வினாக்கள்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? அதாவது 3 குறிப்புகள் கொடுப்போம், நீங்க வந்து விடையை கண்டுபிடிக்கணும். சரி, கொடுக்கட்டுங்களா? இது ஒரு பழமையான அணை. தமிழ்நாட்டில் இந்த அணை வந்து இல்லை. நீண்ட காலமாக பராமரிக்கப்பட்டு வரும் பழமையான நீர் கட்டமைப்புகளில் இதுவும் ஒன்று இந்தியாவில் இருக்கு.
0: இதனோட அருகில் வந்து அனல் மின் நிலையம் ஒண்ணு இருக்குங்க.
1: நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுதல் நன்றி.
3: வணக்கம்.
1: யாரிங்க இருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.

0: அருமையா இருக்குங்க கோபாலையா, பதில் சொல்றீங்களா?
1: கார்த்திகேயன் சாரை மட்டும்தான் கேப்பீங்களா கோபாலையா?
2: நல்லா கேளுமா,
1: கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு இப்பெல்லாம்.
0: சரிங்க ஐயா, இந்த அணை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைங்க. யாது
2: நன்றி
0: கோபாலையா, அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகட குருநாதன் சுத்ராகண.
1: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் இருக்கு இல்லைங்களா, ICID. அதனால உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பா இதுக்கு பெயரிடப்பட்டிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்கய்யா, அந்த டேம் வந்து தமிழ்நாட்டிலே இல்ல.
0: என்ன விளம்பர இடைவெளி
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம். முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
0: நான்கு மணி 8 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சரிங்க சசிகலா, நிறைய டேம் பார்த்துருக்கீங்க நீங்களும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அணைக்கட்டு பார்த்துருக்கேன்றீங்க. இப்போ ஒரு நேயர் வராரு, அவர் என்ன அணைக்கட்டு சொல்றாரு, அவர் என்னென்ன அணைக்கட்டு பார்த்துருக்காருன்னு கேட்போம். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம்.
12: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: சரவணன், அது என்ன அணைக்கட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா
12: சார்? யூபியில் இருக்கிற இந்த பரீட்சா அணை.
0: பரீட்சா அணை, இப்ப எக்ஸாம் டைம் நீங்க பரீட்சை அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி ஒரு அணை இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்ற பதில் சரியா இருக்குமா சரவணன்?
12: இருக்குங்காடி தானே வந்திருக்கான்.
0: இருக்குங்காடி தான் வந்திருக்கீங்க அப்படின்றீங்க. என்ன சிறப்பு அந்த அணையில?
12: என்ன சார்,
0: என்ன சிறப்பு அந்த அணையில?
12: தண்ணி
0: நிக்குது. எப்படி கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? சரி, அருமையான பதில். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
12: படம் சார் ஐ லவ் யூ.
0: சரி,
12: அதுல பாத்தீங்கன்னா இசை கடவுள் இசைஞானி இளையராஜா இசையில சித்ராமா பாடுன வானம் வாடி பாடும் நேரம், அந்த பாட்டு சார்.
0: அருமை, உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு, அருமையான குரல் வளம். சசிகலா, மேலும் சில குறிப்புகள் அந்த அணையை பத்தி சொல்லிருங்க.
1: சரி சரி, கொடுத்துடலாம். இது ஒரு பழமையான அணை, இந்தியாவில இருக்கக்கூடிய அதாவது உத்தரப்பிரதேசத்துல இந்த அணை வந்து இருக்கு. சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையத்துல உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பா பெயரிடப்பட்டிருக்கு. அதுக்கு அருகில நீங்க சொன்ன மாதிரி ஒரு அனல் மின் திட்டத்திற்கு குளிரூற்றும் நீரையும் செயல்பாட்டு நீரையும் வழங்குற விதமா இந்த அணைக்கட்டு அமைஞ்சிருக்கு.
0: சரி,
1: பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டிருக்கு. அணையோட நீர்த்தேக்கம் விவசாயத்திற்கு முக்கிய ஆதாரமா இருக்கு. ஏறத்தாழ 1174 மீட்டர் நீளமும் ஆற்றுப்படுகைக்கு மேலே 16.8 மீட்டர் உயரமும் கொண்டது.
0: சரிங்க,
1: ஒரு 140 ஆண்டுகள் இது பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது.
0: 140 நம்ம

0: வடிவேல் கமல் சொன்னாங்க, அப்பாடா அவ்வளவு பழசா நான் கூட புதுசுன்னு பயந்துட்டேங்கன்ற மாதிரி 140 ஆண்டுகளாக அந்த அணை செயல்பாட்டில் இருக்கு. அருமை.
1: ஆமாம். அப்புறம் பெட்வா ஆற்றின் குறுக்க இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. ஜான்சி மாவட்ட பகுதியில் இந்த அணை வந்து அமைஞ்சிருக்கு.
0: அருமை.
1: நீர் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி சேமிப்பு திறனை நிர்வகிக்கும் 318 எஃகு சரிவு தடுப்புகள் கதவுகளை இந்த அணை வந்து கொண்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பெட்வா ஆற்றின் குறுகே கட்டப்பட்ட 140 ஆண்டுகள் பழமையான ஒரு பெரிய நீர் சேமிப்பு கட்டமைப்பு தான் இந்த பரிட்சா அணை. நம்ம நேயர்களுக்கு ஒரு பரிட்சை மாதிரி இருந்திருக்கும், ஆனா டக்குன்னு பாஸ் பண்ணிட்டாங்களே, அதுதான் கஷ்டமா இருக்கு.
0: இப்போ நீங்க பரிட்சா அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் டைம் அப்படின்னு போது பரிட்சை அப்படின்னா நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லைங்களா, அதுக்காகவே நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன்.
1: நானும் அப்படிதான் நினைச்சு எடுத்தேன், ஆனா என்ன பண்றது, டக்குனு கண்டுபிடிச்சாங்க. நேர்களுக்கு நிஜமாவே சொல்ல போனா ரொம்ப திறமை இருக்கு, கண்டுபிடிக்கிற திறமை இருக்கு, கனெக்ஷன் பண்ணிட்டாங்க.
0: இப்ப நம்ம நேயர் கேட்ட பாடல கேட்டுலாங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளி, சரிங்களா?
1: சரி.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: தர்மபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
10: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
11: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. 4:19 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள்.
8: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
13: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
14: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
15: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம்

0: சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: நான்கு மணி 21 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அறிமுக நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கேற்கலாம். மற்ற நேயர்கள், அதாவது வழக்கமாக வருபவர்கள், 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு, 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற இரு எண்களில் அழைக்கலாம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
3: செல்வது யார் இங்கிருந்து?
5: நல்லமல்லி ஒன்றியம் நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து மேடம்.
3: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
5: கொடுங்க மேடம்.
3: ஐயா, இவர் வந்து ஒரு நடிகர். இவரோட தந்தை இசைக்கலைஞர், தமிழகத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா இசைக்கலைஞர், இவர் ஒரு நடிகர், தமிழகத்தை சேர்ந்தவர்
5: தான். நன்றி,
4: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம். நான்கு மணி 23 நிமிடம். வணக்கம்
6: வணக்கம் சார்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: தருமபுரி மாவட்டம்.
4: தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து? தமிழகத்தை சார்ந்தவர் இளையராஜா அப்படின்னு தவறான பதில், நன்றி. வணக்கம்
3: வணக்கம்
7: வணக்கம்.
3: யார் இங்கிருந்து சொல்லுங்க?
7: சிவாடியிலிருந்து மாது பேசுறேன்.
4: சரிங்க மாது, பதில் சொல்றீங்களா மாது?
7: ஆமையா, நல்லமல்லி காட்டிக்கு வணக்கம்.
4: வணக்கம் மாது, பதில் சொல்றீங்களா?
7: என்ன
4: தமிழகத்தை சார்ந்தவர் சரி, மேலும் உங்களுக்காக ஒரு குறிப்பு நானே தரேன். இவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே பணியாற்றியவர்.
3: நடிகரா ஆகிறதுக்கு
7: முன்னாடி?
4: நன்றி. எது சொல்ல வரான்னு எதிர்பார்த்த?
3: நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன்.
4: வணக்கம் வணக்கம்
8: இருவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
8: நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: சொல்லுங்க சந்திரசேகர், பதில் சொல்றீங்களா?
8: மேலும் ஒரு குறிப்பு கொடுக்கறீங்களா?
4: சரி, மேலும் ஒரு குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்காருங்க.
3: வணக்கம் செல்பவர், யார் இங்கிருந்து?
4: சரிங்க, லட்சுமணன்.
3: குறிப்புகள் கேட்டீங்களா?

0: குறிப்பு வேணுங்களா விடை சொல்றீங்களா?
1: அதே ஒரு குறிப்பா கொடுத்தாலும் இவர் வந்து நம்ம கூட இல்லைங்க, இவர் மறைஞ்சிட்டாரு, அதாவது இறந்துட்டாரு.
2: ஐயா அவர் ராஜேஷ்.
1: இல்லைங்க, தவறான பதில்.
2: புதிய வார்ப்புகள்ல நடிச்சாரு.
1: புதிய வார்ப்புகள்ல நடிச்சவருங்களா?
3: மற்றும்
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு கண் 9443449892.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
10: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
1: நான்கு மணி 28 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
13: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
13: காரிமங்கலம் வட்டம் கெந்துச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
1: சொல்லுங்க பீமராஜன் ஐயா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
13: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
1: சரிங்க. இவர் வந்து ஒரு பாடகராகவும் இருந்திருக்காருங்க.
13: எம்எம் தண்டபாணி தேசிங்கர்.
1: எம்எம் தண்டபாணி தேசிகர், என்ன காரணம் அவரோட பெயர் சொல்றதுக்கு?
13: நீங்க கொடுத்த குறிப்புக்கு அது பொருந்தது.
1: அது பொருந்தது அப்படின்றீங்களா?
13: ஆமா.
1: இந்த பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா?
13: எனக்கு பாத்து கொடுக்க
1: மாட்டீங்க. அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. எம்எம் தண்டபாணி தேசிகர் என்பது மிகவும் சரியான பதில். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
13: படம் வந்து வீரம் விளைஞ்ச மண்ணு.
1: வீரம் விளைஞ்ச மண்ணு தருமபுரிங்களா? இல்ல
13: தருமபுரி தான்.
1: தருமபுரி தான். சொல்லுங்க, என்ன பாடல்?
13: ஆசைப்பட்டு செஞ்சு வச்சு கொழுக்கட்ட.
1: ஆஹா, அருமையான பாடல் தான். அண்மையில் இப்ப பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம விநாயகர் சதுர்த்தி வர போகுது, அதனால நீங்க அந்த பாடல் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன்.
13: ஆமாங்கய்யா.
1: சரி, நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் தண்டபாணி தேசியர் பத்தி மேலும் சில குறிப்புகள் உங்களுக்காக.
14: தந்தை வந்து இசைக்கலைஞர், தமிழகத்தை சேர்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிருக்காரு. நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. சாகித்ய சிரோன்மணி பட்டம் பெற்றிருக்காரு. சங்கீத கலா ரசிகமணி பட்டத்தையும் பெற்றிருக்காரு. இசை பேரறிஞர் விருது, அந்த விருதை வாங்கியிருக்காரு. சாகித்ய நாடக அகாதமி விருது வாங்கியிருக்காரு. பாடல்களை பாடியிருக்காரு. குறிப்பாக தெலுங்கு பாடல்களை நிறைய பாடியிருக்காரு. சமஸ்கிருத பாடல்களையும் நிறைய பாடியிருக்காரு. தன்னோட 53
1: அதாவது 63 நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு. 1908 பிறந்து 1972 இந்த மண்ணுலகை விட்டு நீங்கிருக்கார் இவர். எம்எம் தண்டபாணி தேசிகர் என்பது மிகவும் சரியான பதில். என்ன காரணம் இந்த வினாவை கேட்கறதுக்குன்னா, இன்று அவருடைய பிறந்தநாள். எம்எம் தண்டபாணி தேசிகரோட பிறந்தநாள் இன்று, அதனால தான் அவரை பற்றி நம்ம கேட்டுங்க. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
3: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: நான்கு மணி 36 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள். சசிகலா, அருமையா 2 வினாக்களுக்கும் பதில் சொல்லி பரிசு பாடல் கூட நம்ம நேயர்கள் வாங்கிட்டாங்க. இப்ப மூன்றாவதா ஒரு நீர்நிலை பத்தி கேட்கலாம், சரிங்களா? ஏற்கனவே ஒரு அணைக்கட்டு கேட்டுங்களா,
7: ஏரியை
6: பத்தி கேட்கலாம் அப்படின்றீங்க.
7: ஏன்னா இன்னைக்கு உலக ஏரிகள் தினம், அதனால இந்த ஏரியை பத்தி கேட்கிறோம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய அந்த ரேடியோவோட ஒலிபெருக்கி அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்கும், எக்கோ அடிக்குது. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
8: அவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடம்.
7: செல்வது யார் இங்கிருந்து?
8: பாபாஜான் பாலக்கோட்லேருந்து.
7: சரிங்கய்யா, குறிப்பு கொடுத்துடலாமா? 3 குறிப்பு
8: கொடுங்க, முயற்சிக்கிறேன்.
7: இது ஒரு ஏரி, வடகிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. இதோட பரப்பளவு 250 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஏன்னா மழை வந்தால் ஒரு மாதிரியும், மழை இல்லைனா ஒரு மாதிரியும் பரப்பளவு கொண்ட ஏரி. அதனால தான் 250 வரைக்கும்.
8: நட்சத்திர ஏரி
6: இல்லையா? நல்ல முயற்சி பாபாஜானையா. அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம் பூபதி, பதில் கண்டுபிடிச்சிங்களா பூபதி? இது எந்த ஏரியாவில் இருக்குது? சென்னையில் இருக்கிற மாரக்கால் ஏரி அப்படின்றாரு.
7: இல்லைங்கய்யா, தவறான பதில். நாங்கள் வந்து வடகிழக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியை பற்றி கேட்டுட்டு இருக்கோம்.
6: சரிங்க, அடுத்த நேயர்
7: வணக்கம்.
9: வணக்கம்
6: வணக்கம், யார் இங்கிருந்து? சரிங்க, துரைசாமி. அது என்ன ஏரியா இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது வந்து மிக பழமையான ஏரி அங்கயா.
7: ஆமாங்கய்யா.
6: என்னங்க? இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி.
7: வணக்கம் சொல்றது, வந்தார் சென்றார் அப்படின்ற மாதிரி.
6: வந்தார், வென்றார், சென்றார் அப்படின்ற மாதிரி. வணக்கம்.
10: வணக்கம் சார்.
6: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
10: மேட்டூர் டேம்ல இருந்து பண்டல் சொன்னாரு.
6: பாத்தீங்களா, நம்ம ஏரி பத்தி கேட்டா இவர் டேம்ல இருந்து வந்துட்டாரு. நம்ம ஏற்கனவே டேம் பத்தி கேட்கும் போது இவர் வராமட்டார். பாத்தீங்களா,
10: எங்களுடைய முகவரி அதுதான்.
6: இப்ப முகவரி மாற்றிட்டீங்க, சரிங்களா?
7: ஒரு நேர் வந்தாரு, டேம் பாத்துட்டு வந்து சொல்லி
10: சார்.
6: என்னங்கய்யா?
10: லோக்டாக்.
6: லோக்டாக் ஏரியா? அப்படி ஒரு ஏரி இருக்கா?
10: இருக்கு.
6: எங்க இருக்கீங்க? அது
10: வடகிழக்கு இந்தியாவில் இருக்கு.
6: இவருக்கு நாங்க சொன்னது எங்களுக்கு திருப்பி சொல்றீங்க. வடகிழக்கு இந்தியாவில் இருக்கு, நாங்களே ஒரு குறிப்பு கொடுத்துட்டுங்க.
10: அதே குறிப்பு தான்,
6: அதே பதில திருப்பி சொல்லுவீங்க. சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பில்லை அப்படின்ற மாதிரி. இந்த பதில் தவறா இருக்கும்னு நீங்க, சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல தவறா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
10: சரியா இருக்கும்.
6: சரியா இருக்கும், எப்படி சொல்றீங்க?
10: நம்பிக்கைதான்.
6: நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்படின்றாரு.
7: சரிங்க, எந்த குறிப்பை வச்சு இந்த பதில சொன்னீங்க?
6: என்ன பாடல் வேண்டும் விஸ்வநாதன் ஐயா? பண்டாலியிலிருந்து மேட்டூர் போயிருக்கீங்க, சரிங்க, கேட்டிருப்பீங்கல்ல பாடல் வானொலியில.
10: வானொலியில்
6: அருமையா கொடுத்துடலாம் உங்களுக்காக ஒரு இனிய பாடல்.
10: நேயர்களுக்கு வேணும் இல்லையா?
6: நிச்சயமா கொடுத்துருவோம். சரிங்க.

0: சில குறிப்புகள் சொல்லுங்க சசிகலா, இந்த லோக்தாக் ஏரியை பத்தி.
1: சொல்லிடுறா, இந்த ஏரி வந்து மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கு. இந்த ஏரி தனித்துவமான அரை நீர்வாழ் நுண்ணீர்களின் வாழ்விடங்களை உருவாக்குது. இந்த ஏரியின் மீது பும்திகள் காணப்படுது. அப்படின்னா அந்த தாவரம் விலங்கு அதெல்லாம் செத்து போயிட்டு அந்த இடத்துல புதைப்படிவமா இருக்கும்
0: இல்லைங்களா,
1: அதெல்லாம் சூழ்ந்து ஒரு அமைப்பா இருக்கும் வட்டமா, அது பேர் தான் பும்திகள். அந்த ஏரி மீது அது இருக்கும். உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்காவான கெய்புல் லாம்ஜாவ் தேசிய பூங்கா அந்த ஏரியில தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பழமையான ஏரி. இந்த ஏரி தான் அந்த மணிப்பூரோட நீர்மின் உற்பத்தி, பாசனம், அப்புறம் குடிநீர் விநியோகத்திற்கான ஒரு நீர் ஆதாரமா செயல்படுது. 1990 இந்த ஏரிய ராம்சார் தளமா அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் சுண்ணாம்புக்கள், செர்பனைட்டுகள் கூடிய பாறை அமைப்புகள் எல்லாம் இந்த ஏரியில காணப்படுது. இத்தகைய தனித்துவம் வாய்ந்த ஏரி வந்து லோக்தாக் ஏரி. இன்னைக்கு ஏரிகள் உலக ஏரிகள் தினம் அப்படின்றதுனால
0: மணிப்பூர் மாநிலத்திலிருந்து ஒரு ஏரியை பத்தி கேட்டிருக்கீங்க, மிக அருமை. நம்ம நேயர் கேட்ட பாடலை கேட்போம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம் பள்ளி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நான்கு மணி 43 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். கல்யாண சுந்தரம் ஐயா, முதல் வணக்கம் ஐயா. முதல் 3 வினாக்கள் உங்களுக்கு தேவையா, இல்ல சரியா பதில் சொல்லிடுறீங்களா நீங்களே?
1: சரிங்கய்யா, உங்களுக்கான 3 குறிப்புகள் கொடுத்துடலாம். இது ஒரு பறவை சரணாலயம், இந்தியால இருக்கு. 300-க்கும் மேற்பட்ட வலைசை போகக்கூடிய பறவைகள் வந்து இங்க வந்து போகுது.
11: தமிழ்நாட்டில் வேண்டாம் தாங்கள்.
1: இல்லைங்கய்யா, தவறான பதில். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
12: வணக்கம், திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
1: சரிங்க குமாரையா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
12: நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதா வெளிமாநிலங்களா?
1: இது வெளிமாநிலம் தாங்கய்யா, அதுதான் உங்களுக்கான குறிப்பு.
12: மைசூர்ல இருந்தாங்களா?
1: இல்லைங்கய்யா, மைசூர்ல இல்ல, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்.
0: சசிகலா, நீங்கள் வினா கேட்குற பிஸியில் இருக்கவும் நானும் நேர் கூட பேசக்கூடிய பிஸியில் இருக்கவும் நம்ம ஒரு நேருக்கு ஒரு பாடல் கொடுக்கல, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு?
1: குடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம், விளம்பரத்தை தொடர்ந்து கொடுத்துருப்போம்.
0: அது கூட நம்ம
1: நேயர்களை ரஷ் பண்ணிட்டோம் உங்களை,
0: அதனால நம்ம நேயர்களை சந்திக்கணும் அப்படின்ற பிஸியில் பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு கொஞ்சம் பீட்டான ஒரு பாடல் கேட்டார் இல்லைங்களா, அவருக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாங்களா நம்ம?
1: கொடுத்துடலாம், கொடுத்துடலாம்.
0: அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப இந்த பறவைகள் சரணாலயம் பத்தி கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான குறிப்புகள்
1: யோசிக்கிட்டோம்.
0: ஒரு 4 குறிப்புகள் சொல்லிருங்க, மறுபடியும் நீங்க நினைவுபடுத்துங்க. அதுக்குள்ள நம்ம

0: நேயர்கள் அந்த குறிப்புகள் தொடர்பான விடை எதுவா இருக்கும் தேடட்டும்.
1: இது ஒரு பறவை சரணாலயம், இந்தியாவில் இருக்குது, குறிப்பாக வட இந்தியாவில் இருக்குது. இந்த சரணாலயத்தில் வருஷத்துக்கு 300 மேற்பட்ட பறவைகள் வந்து வலசை வந்து போயிட்டுருக்கு. ராம்சர் தளமாக அறிவிக்கப்பட்ட பறவைகள் சரணாலயம்.
0: இத்தனை குறிப்புக்கு உண்டான அந்த பறவைகள் சரணாலயம் எது அப்படின்னு நம்ம நேயர்கள் தேடிட்டு வரட்டும். அதுக்குள்ளே ஒரு பாடல் கேட்டுடலாங்களா?
1: கேட்டுடலாம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. September 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
8: 4:54. வணக்கம். வணக்கம்
9: வணக்கம்
8: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து?
9: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் கண்ணுவசுந்தரம்.
8: சரிங்க, ஒரு பறவைகள் சரணாலயத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ஒரு 4 குறிப்புகள் சொன்னீங்க, பதில்
9: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: ஆமாங்க ஐயா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம், இது வந்து 300 மேற்பட்ட பறவைகள் வலசை வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்ட பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. மேலும் உங்களுக்காக ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தீவுக்கு அருகில் அமைந்துள்ளது. என்னங்க? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு அப்படின்றீங்களா?
9: ஆமா.
8: இல்லைங்க, தவறான பதில், நன்றி.
10: வணக்கம்.
9: கரூர் மாவட்டம் புலிவிருந்து மனாரம்.
10: சரிங்கய்யா, உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கான குறிப்பு, பஃபுல் ஃபிலோ ப்ரோபீஸ் மற்றும் உள்நாட்டு தாவரங்கள் ஏராளமாக காணப்படுது.

0: குறிப்பாக ஃபஃபுல் ஃபிலு ப்ரோபீஸ் அப்படின்ற தாவர இனங்களோட ஒரு வாழிடமாக இருக்குது இந்த சரணாலயம்.
1: அம்மா ராஜஸ்தான் உள்ள கீழோடைய பேசியிருக்கோங்கம்மா.
0: இல்லைங்க, தவறான பதில்.
2: என்ன பெயர் சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க?
0: ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு.
2: இல்லை இல்லைங்க, பதில் பதில் சொன்னீங்க இல்லையா?
1: ராஜஸ்தான் உள்ள கீழடியை பேசியிருக்கோங்க.
0: இல்லைங்க, தவறான பதில். முயற்சித்தமைக்கு நன்றி.
2: வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: வணக்கம். கட்சி வளைகுடாவில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம். தவறான பதில், நன்றி. அடுத்த நேரத்தில் சந்திப்போம்.
0: வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: செல்வதி யாருங்க?
4: பதில்
0: சொல்லுங்களா? ஊர் சொல்லுங்க, அப்புறம் பதில் சொல்லுங்க.
4: பரத்பூர் பறவைகள் சரணாலயம்.
2: சரிங்க, உங்க பெயர் சொல்லுங்க, ஊர் பெயர் சொல்லுங்க.
4: பரத்பூர்.
2: இல்லைங்க, உங்களுடைய பெயர் என்ன?
0: அவர் ஆர்வத்துல அந்த ஆன்சர் சொல்றாரு.
2: ஐயா நீங்க யாரு, உங்களுடைய பெயர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? பரத்பூர் பறவைகள் சரணாலயம் இந்த பதில் சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? தவறா சொல்லிட்டீங்க, நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரை சந்திப்போம்.
0: வணக்கம்.
5: இனிமையான மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
5: ஜெயராமன்.
0: சரிங்க ஜெயராமன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
2: தவறான பதில். நம்ம அந்த கஜினி படத்துல தண்டு மாரியம்மன் அப்படின்னு நம்ம லேப்டாப்ல டைப் பண்ணுவாங்களா அட்ரஸ், அந்த மாதிரி ஒரு சாரி தண்டு சொல்றாரு. தவறான பதில்.
0: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்
0: சார்.
2: ஐயா வணக்கம். யார் இங்க இருந்து? ஐயா சுரேஷ். சொல்லுங்க, பதில் தெரியுங்களா? சரணாலயம் இருக்கு. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம்.
7: இனிய மாலை வணக்கம் மேடம். இருவருக்கும்
0: சொல்லுங்க.
7: என்னங்க? குஜராத் மாவட்டத்தில் இருக்கு.
2: குஜராத்ல இருக்கு. நாங்க சொல்லிட்டீங்க
7: நீங்களும் ஆகாயம் மேலே பாதாளம் கீழே.
2: நிச்சயமா அந்த பாடல் கொடுத்ததெல்லாம் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு மிகவும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க அரசம்பட்டி அருள், நன்றி. மேலும் அந்த கிஜாடியா பறவைகள் சரணாலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
0: இந்த பறவைகள் சரணாலயம் ருஃபல் ஆறு மற்றும் காலிந்திரியின் நீர்பிரிப்பு படி பகுதியில் அமைஞ்சிருக்கு. நராரா தீவுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. பல்லுயிர் நிறைந்த பவள பாறைகளை நிறையவே கொண்டிருக்கு.
2: சரிங்க.
0: கருங்கழுத்து நாரை இனங்களின் இனப்பெருக்க பகுதியா இந்த பறவைகள் சரணாலயம் வந்து அறியப்படுது.
2: சரிங்க. இவ்வளவு சிறப்புக்கும் உண்டான அந்த பறவைகள் சரணாலயத்தோட பெயர் மறுபடியும் சொல்லுங்களேன்.
0: கிஜாடியா பறவைகள் சரணாலயம்
2: குஜராத்தில் இருக்கு. அருமை.
0: ஆமாம்.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
9: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
10: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
11: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: சரிங்க சசிகலா, இப்ப நம்ம அரசம்பட்டி அருள் சரியான பதில் சொன்னார் இல்லைங்களா? இப்ப நேரமின்மை காரணமா அவருக்குண்டான

0: பாடல் கொடுக்க முடியல, மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் அவருக்காக ஒரு பாடல் நம்ம இனிய பாடல் கொடுத்துடலாம். சரிங்க, நிகழ்ச்சியின் நிறைவு நேரிட்டால் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். நன்றி கூறி விடைபெறுவோர்
1: சசிகலா கிருஷ்ணன்
0: மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தர்மபுரி ஆல் இண்டியா இடைநேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேற்று நியூட்ரிஷன் பற்றி பார்க்கும்போது 6 மாதத்தில் அவங்க வீனிங் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வருது, அங்கே தான் நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஊட்டச்சத்தில் குறைபாடு வருதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தருணம் என்னென்னா அந்த 1 இயர், 1 இயரில் நீங்கள் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு கொஞ்சம் டைஜஷன் ஆகட்டும்னு சொல்லிட்டு 1 இயர்லேயும் அந்த செர்லாக் மசிச்ச ஃபுட்டு இதே கொடுத்துட்டு 1.5 வயசு ஆகிடுது அவங்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் குழந்தைக்கு 1 வயசு ஆகிடுச்சுன்னா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே நம்ம தட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி கொடுக்கலாம். சில பேருக்கு ஒரு கவலை பல் ஒழுங்காக முளைக்கலையே அவன் மஞ்ச் பண்ணி சாப்பிடணுன்ட்டு கொஞ்சம் மசிச்சு கொஞ்சம் நல்லா அவனுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக கொடுங்க, பட் எல்லாமே கொடுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒயிட்டாக ஒரு வெள்ளை முட்டை அதாவது பாயில்ட் எக்கு, அப்புறம் ஒயிட்டாக ரைஸு வெள்ளை இட்லி, இதையே பார்த்து பார்த்து அவங்களுக்குலாம் போர் அடித்து போயிடும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நாம் மட்டும் நல்லா பஃபேல கலர் கலராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம், குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பிளேட்டில் கலர்ஃபுல்லாக ஒரு 5-6 ஐட்டம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு பருப்பு சோறு முட்டை ஆம்லேட்டு சுண்டல் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் பிடிச்ச கன்சிஸ்டன்சியில் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 இயரில் எல்லா வகையான ஃபுட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் செஞ்சு தாங்க. அதுக்குன்னு ஜங்க் ஃபுட்ஸ் வெளியில் வாங்கி லேஸு ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தராதிங்க. பிஸ்கட்ஸும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ வீட்டு ஃபுட் எல்லாமே தர ஆரம்பிக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம், பாட்டில் ஃபீடுங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இருந்தாலும் பெரும்பாலானோர் நான் எது சொன்ன மாதிரி அந்த 5-6 மந்த்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் சில பேருக்கு போகுது. பாட்டில் ஃபீடிங் முதல்ல கொடுக்கவே கூடாது. தவறி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாள் பழகிட்டாங்க எடுத்தால் அடம் பிடிக்கிறான் ரொம்ப அழுறான். கண்டிப்பாக அடம் பிடிக்க தான் செய்வான். எத்தனை நாள் அந்த மாதிரி அவன் கண்டினியூ பண்ணுவீங்க, என்றைக்காவது நிப்பாட்டி தானே ஆகணும். இன்றைக்கே அதை செய்யுங்க, 2-3 நாள் கஷ்டப்பட்டாலும் அதன் பிறகு மற்ற விஷயங்கள்லாம் ஒழுங்காக செய்வான், எல்லா சாப்பாடையும் சாப்பிடுவான். அடுத்து பேரண்ட்ஸ் இன்னொரு நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க, டெங்கு காய்ச்சலை பற்றி நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டுருக்கோம், ஐசியூவில் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், முதல் 5 நாட்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அதாவது ஷாக், அடுத்த 6வது நாள் 7வது நாள் வந்து கேப்லரி லீக்குன்னு சொல்லுவோம், முகவீக்கம் கால் வீக்கம் நுரையீரல் வயிற்றுலாம் தண்ணி சேர்றது இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். சரி சரி, இப்போ டெங்கு வந்துருச்சு, இப்போது நாங்கள் ஆஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் டெங்கு வராமல் தடுக்கிறதுக்கு? இது உண்மையிலே ஒரு முக்கியமான கேள்விங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதுவும் டெங்குவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது உயிர்கொல்லி காய்ச்சல், அதனால் ப்ரிவென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள் திங்ஸ், உங்கள் வீட்டை சுற்றியும் நீர் தேக்கங்கள், அது சின்ன பக்கெட்டில் இருக்கலாம் இல்லை தொட்டியாக இருக்கலாம், அந்த பழைய நீர் அப்படியே தேங்கி இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. அப்புறம் மார்னிங் டைமில் கடிக்கிற கொசு தான் மோஸ்ட்லி டெங்கு காஸ் பண்ணும். ஸோ அந்த டைமில் என்ன அந்த நீர்த்தேக்கங்கள்லேருந்து வர கொசு தான் உங்களை பாதிக்குங்கிறதுனால தான் இதை சொல்லிகிட்ருக்கோம். அது இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரு ஃபுல்லாக அவங்களை கவர் பண்ணுற மாதிரி க்ளோத்திங் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் அந்த நெட்ஸு இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஹைஜீன், நீங்கள் உங்கள் வீடும் சரி உங்கள் வீடை சுற்றி இருக்கிற இடங்களும் சரி சுத்தமாக இருந்தாலே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த டெங்கு போன்ற கொடிய நோய்களை வராமல் நீங்கள் தடுக்கலாம். சரி நேர்களே, மீண்டும் நாளை நியூட்ரிஷனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம், இதை சம்மந்தமாக இன்னும் சில விஷயங்கள் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதை பற்றி நாளைக்கு பேசுவோம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனி டைம் பிகேபி ஹோட்டல் எடுத்தாப்பில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு நீங்கள் வந்து ஆலோசனை எடுத்துக்கலாம், உங்கள் குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்து நியூட்ரிஷன் ஆலோசனை எடுத்துக்கலாம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.

0: தர்மபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
10: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
11: ஒரு நாள் முழுவதும் ஓடிய ஓட்டத்திற்கு சிறிய ஓய்வை தருவது மாலை நேரம். சூரியன் விடைபெறும் நேரத்தில் தென்றல் நம்மை தேடி வரும் நேரம். அந்த இனிய மாலை பொழுதை இன்னும் அழகாக்க இசையோடும் இனிமையான தகவல்களோடும் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர வருகிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருவது கபிலன் பாடல் வரிகளில் கார்த்திக் சித்ரா சிவராமன் குரல் வண்ணத்தில் பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து இதோ இந்த பாடல்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
5: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் கஜினி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.

0: நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
8: தர்மபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுங்க.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களை கேட்ட ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:29. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சுப்பிரமணியபுரம் என்ற திரைப்படத்திலிருந்து, தாமராய் பாடல் வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:35. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருது. ஜீவி பிரகாஷ் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருது வாரணம் 1000 என்ற திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடிய பாடல்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் லவ் வித் யூ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்,
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணாகிறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்.

0: 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம் மாலை தென்றல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா ஒழிக்க வரப்போகிறது கபிலின் பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஆதவன் திரைப்படத்திலிருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சுறா திரைப்படத்திலிருந்து.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மாலை தின்றல். இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுபலட்சுமி. நேயர்கள், இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா.

0: The Wedding Paradise.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise. பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise. TR சுந்தரம் ரோடு வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
2: நேயர்கள் அனைவருக்கும் பக்திமயமான மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கிறோம் ஐராவதேஸ்வரர் கோவில். ஐராவதேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள தாராசுரம் எனும் ஊரில் உள்ள ஓர் சிவன் கோவில்.
3: பிரபஞ்சத்தையே படைத்து அனைத்து உயிர்களுக்கும் படி அளக்கும் பரமசிவனின் துணையும் நாயமும் தர்மமும் நம்மோடு இருக்கும் போது யாரை கண்டு பயப்பட வேண்டும்? எல்லாம் சிவமயம், ஏன் இந்த மனப்பயம்?
2: இக்கோவில் இரண்டாம் ராசராசனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில், பெருவுடையார் கோவில் ஆகிய மூன்றும் சேர்த்து அழியாத சோழர் பெருங்கோயில்கள் எனப்படுகின்றன. 1987 பெருவுடையார் கோவில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 2004 கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலும் மற்றும் நாம் இன்று தரிசித்துக் கொண்டிருக்கும் ஐராவதேஸ்வரர் கோவிலும் உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டன. இக்கோயிலை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன. தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும், சுவர்களில் அமைக்கப்பட்டுள்ள வடிவங்களும், நாட்டிய முத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களும், தேர் போன்று வடிவிலமைந்த மண்டபமும் என பல அரிய சிற்பக்கலை படைப்புகளை இக்கோவில் கொண்டுள்ளது. வல்லுநர்களால் சிற்பிகளின் கனவு என்று கருதப்படும் இந்த தலம் முழுவதும் மிகவும் நுணுக்கமான சிறிய மற்றும் பெரிய சிற்பங்களால் நிறைந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த இரண்டாம் ராஜராஜன் அங்கிருந்து தனது தலைநகரை தாராசுரத்திற்கு மாற்றி அங்கு கட்டிய கோயிலே ஐராவதேஸ்வரர் கோயிலாகும். முதலில் இக்கோயிலின் இறைவனுக்கு ராஜராஜேஸ்வரமுடையார் என்ற பெயர் வழங்கப்பட்டு பின்னர் ஐராவதேஸ்வரர் என பெயர் கொண்டது. ஐராவதேஸ்வரர் கோயிலின் வலப்புறத்தில் வெளியே தெய்வநாயகி அம்மனுக்கு தனியாக கோவில் அமைந்துள்ளது. ஐராவதேஸ்வரரின் துணைவி தெய்வநாயகி. இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்கிற யானை துருவாச முனிவரின் சாபத்தால் அதன் வெள்ளை உருவம் மாறி கருமை நிறம் அடைந்தது. தன் நிறம் மாறியதால் வருத்தமுற்ற ஐராவதம் இத்தலத்திற்கு வந்து இங்கு எழுந்தருளிய சிவபெருமானை வணங்கி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும், அதனால்தான் இங்குள்ள இறைவனின் பெயர் ஐராவதேஸ்வரர் என்றும் தல புராணம் தெரிவிக்கின்றது. இக்கோயிலுக்குள் காணப்படும் இந்திரன் அமைந்திருக்கும் ஐராவதத்தின் சிலை இக்கூற்றுக்கு சான்றாக உள்ளது. யம தர்மம் சாபம் பெற்றதால் கொண்ட உடல் எரிச்சல் தீர இங்குள்ள குளத்தில் நீராடி விமோச்சனம் பெற்றதால் அக்குளம் யம தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. ஐராவதேஸ்வரர் கோவிலில் அருள் புரியும் சிவபெருமானை வழிபட்டால் உங்கள் முயற்சியில் வெற்றியும், நோய் நொடியற்ற ஆரோக்கியமும், குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும், கல்வியில் திறமையும் அறிவும், நீங்கள் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும், மனக்கவலைகள் நீங்கி வாழ்வில் நிம்மதியையும், பகைவர்கள் விலகி நல்ல நட்புகளும் ஐராவதேஸ்வர சிவபெருமானின் அருளால் அனைவருக்கும் கிட்டும்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
4: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
5: This is Akashvani, the news read by Anuja Kumar. India has stepped up efforts to trace and rescue Indian national stranded in Nepal due to the flash flood tragedy. Death toll in the yesterday's massive flash floods in Nepal has reached 359 as authorities race against time to find over 1,300 missing people, including 288 Indians. Addressing media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that contact has not been established with 288 Indian nationals who were present in Nepal when the tragedy occurred. They include 73 Indians who were working on the Trishuli

இசை மின்னல். பண்பலை சத்தமிக்கும் நேரமெல்லாம் தித்திக்கும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இசை மின்னலின் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது பீமா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
5: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கோவில் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், துள்ளலான இசையோடும் துடிப்பான பாடல் வரிகளோடும்.

0: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
6: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
7: இசை மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ரச்சகன் என்ற திரைப்படத்திலிருந்து.
8: Oh, all the lovers in the world, you gotta get down and get into this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

0: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: திரை இசை கேட்டீர்கள்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்கள்

0: பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேலூரிலிருந்து பிரதமருடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற தடகள வீராங்கனை எமது செய்தியாளரிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
1: என்னோட பேர் இந்து வில்லியம்ஸ். ஐம் அன் அட்வொகேட், அத்லீட், ஜம்பர், ஆல் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட். இன்னைக்கு வெள்ளூர்ல பிரதம மந்திரியுடைய கேலோ இந்தியா டயலாக் வீடியோ கால் மூலமா நடந்தது. சோ மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்களை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல்ல வந்து அவங்களை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறத குறிக்கோள். சோ இன்னைக்கு பிரதம மந்திரியும் பேசும்போது அதான் சொன்னாரு. சோ விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இளைஞர்களும் விளையாட்டுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த், ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த மீட்டோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்தது. ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீனா இந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் அப்படிங்கறது அமைஞ்சது. ஆல்ரெடி விளையாட்டுல வந்து சாதித்தவங்க, விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து விளையாட்டுல வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு கொண்டு வரும்.
0: கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசுலி அனல்மின் திட்டப்பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காட்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை மீண்டும் பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார்.

0: வைத்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய சென்னை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று மாலை நிலவரப்படி 89.37 அடியாக உயர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் டிரா ஆனது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 290. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பள்ளி மாணவிகளுக்கான மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவி அமைக்க ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: இந்திய கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
3: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: ஆகாஷ்வாணி சென்னை.
9: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி 1 102.

5, ஏற்காடு ஒன்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. முதல் அறிவிப்பாக, 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் ராணுவத்தில் சேரலாம். பெங்களூருவில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் 62 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம், ஃபயர்மேன் 40, டிரைவர் 9, டிரேட்ஸ்மேன் 8, கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் 3 என 62 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 25 இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 4/9/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால், ஸ்கில் தேர்வு மற்றும் எழுத்து தேர்வு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை என்று பார்த்தால், இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து இப்பொழுது அறிவிக்கப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். த ப்ரொசீடிங் ஆபீசர், சிவிலியன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், CIVCR, ASC சென்டர், சவுத் அக்ரம் போஸ்ட், பெங்களூர். 5600007. விண்ணப்பிக்க கடைசி நாள் 4/9/2026. மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த பணியிடங்கள் 530 உள்ளன. இதன் விவரம், ட்ரேட், டெக்னீசியன், கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பிரிவில் 530 இடங்கள் உள்ளன. இதற்கு ITI, டிப்ளமோ, BE, பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறை என்று பார்த்தால், சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் இருக்கும். வயது 18 முதல் 27 இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/8/2026 இருக்க வேண்டும். பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபண்ட் மாதம் 10,900 ரூபாய் முதல் 12,300 ரூபாய் வரை வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் 236 ரூபாய். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/9/2026. மேலும் விவரங்களுக்கு திருச்சி.பெல்.காம் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன கட்டுப்பாட்டில் செயல்படும் திரவ இயக்க அமைப்புகள் மையத்தில் காலியாக உள்ள டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீசியன், டிராப்ஸ்மேன் மற்றும் ஃபயர்மேன் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு ITI மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 35 இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, திறன் தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன் லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் பணிக்கு ஏற்ப 500 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 4/9/2026. மேலும் விவரங்களுக்கு www.ipsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து, இந்திய ரயில்வேயில் காலியிடங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3,993 இடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமா மற்றும் BSc முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 வயது முதல் 33 வயதுக்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வயது வரம்பானது 1/1/2027. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 250 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/9/2026. மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து, இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் 470 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம், இன்ஜினியர் பிரிவில் மெக்கானிக்கல் 139, எலக்ட்ரிக்கல் 89, மார்க்கெட்டிங் 41, இசிஇ 32, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 35, ஐடி 22 என மொத்தம் 470 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BL, MBA, MSc முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/7/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால், ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். தேர்வு மையங்கள் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி. ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1,000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/9/2026. மேலும் விவரங்களுக்கு iocl.com என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவு பெறுகிறது வேலை காத்திருக்கு.
உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7

0: தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் மற்றும் சோலையாறில் 76 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதியில் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: எஃப்எம்ல பேசணும்னு ஆசையா? கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? பல நாட்கள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலையா? கவலையை விடுங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேர்த்தி மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
2: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களும் கல்லூரி அல்லது பாலிடெக்னிக் மாணவர்களும் பொதுப்பிரிவினர், 15 வயது முதல் 35 வயது வரை உள்ளோரும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்கலாம். இதற்காக ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளமாகும். பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31 தேதியாகும். அடுத்த அறிவிப்பாக மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 500,000 ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம். ஆண்டு வருமானம் 300,000 இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 500,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள். தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே

0: இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: அடுத்த அறிவிப்பாக, பைசு அள்ளி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு சேர்க்கைக்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதியாகும். விண்ணப்பிக்கும் இணையதளம் www.tnpoly.in என்ற இணையதளமாகும். நேரடி விண்ணப்பங்கள் கல்லூரி உதவி மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 150 ரூபாயும் SC ST மாணவர்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு. மேலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட அரசின் பல்வேறு உதவித்தொகைகள் பெற்றுத்தரப்படும். எனவே இந்நல்வாய்ப்பினை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்குதல் நடைபெறவுள்ளது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சர் தியாகராய கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. எனவே பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. குறிப்பு, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இதற்கு இணைய தளவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பு கடைசி நாள் வருகின்ற செப்டம்பர் 16ஆம் தேதி புதன்கிழமை ஆகும். கூடுதல் விவரங்களை www.cecc.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.
0: நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நான் படித்த வரைக்கும் யமனோடு பேசி வாதாடிய ஒரு சிறுவனுடைய பெயர் நசிகேதன். கடோபனிஷம்ங்கிற அந்த பகுதியில் நசிகேதன் யமனோடு பேசுகிற செய்தி சொல்லப்படுது. அதே போல் யமனோடு வாதாடி ஜெயித்த ஒரு பெண்ணு யாருன்னு கேட்டால் சத்யவான் சாவித்ரி. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம், நாடகமாக வந்திருக்கு, சினிமாவாக வந்திருக்குது. சரி, இப்போ நசிகேதன் யார், அவன் ஏன் வந்து யமனோட பேசுகிறான், கேள்வி கேட்குறான், இதுக்கான வரலாறு நம்ம பார்க்கணும். நசிகேதனுடைய தந்தையின் பேர் வாசஸ்திரவ முனிவர். அவர் விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணுறார். அந்த யாகம் எதுக்குன்னா சொர்க்கலோகத்துக்கு போவதற்கான வழி என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ சிறுபையனான் நசிகேதன் இருக்கிறான். யாகம் முடிவில் யார் வந்து எது கேட்டாலும் கொடுக்கணும். நாம் கூட மாபலி கதையில் பார்ப்போம், அப்படி கேட்குறப்ப தான் வாமன வடிவமாக வந்து திருமால் வந்து உலகத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம், 3 அடி மூலமாக பெற்றுக்கொண்டார்னு. இப்போ என்னுடைய தந்தையார் வந்து பசுக்கள் தானமாக கொடுக்குறார், பொருள்களை தானமாக கொடுக்குறார். இந்த பையன் அவரை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை அவர் கொடுக்குறியே, இதை இவர் கொடுக்குறியே, என்ன யார் கொடுப்பேன், என்ன யார் கொடுப்பேன்னு கேட்டுட்டே இருக்கான். அவர் கோபத்தில் என்ன பண்ணுறாரு, உன்னை யமனுக்கு தாண்டா கொடுப்பேன் அப்படின்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தவ வலிமையால் யமதர்மனையை நேர போய் பார்க்க போகிறான். இதெல்லாம் நடக்குமா, செய்தி வருமா அப்படிலாம் கேட்க வேண்டாம். ஏன்னா தர்க்கம் என்று வருகிற போது இப்படி இருந்தால் இப்படி வந்தால் இப்படி என்று வைத்துக்கொண்டு பேசணும். போனவன் 3 நாளாக என் மதுரவனை பார்க்க முடியாமல் காக்க வைக்கப்படுறான். அது காரணமாக அவன் வந்து கோபம் படுறான், யமதர்மன் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறான். தெரிவிச்சுக்கிட்டு நீ வந்த நோக்கம் என்ன, உனக்கு நான் வந்து 3 வரம் தர்றேன், வேணுங்கிற வரத்தை கேளு. உடனே அந்த பையன் முதல் வரம் கேட்குறான். எப்படி தெரியுமா, என் தந்தை என் மீது கொண்ட கோபம் மரணம், முதல் வரம் தந்தேன் அப்படின்னா யமன். 2வது வரம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப, எந்த வகையான யாகத்தை செய்தால் எளிய மக்களும் சொர்க்கத்தை அடைய முடியும், அந்த யாகத்தினுடைய வழிமுறை என்ன, பேர் என்னன்னு கேட்டான். 2வது அதையும் மதர்மன் சொன்னான். 3வதாக சொர்க்கம் போகிறதுக்கான வழி உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, பிரம்மலோகம் போவதற்கும் வைகுந்தம் போவதற்குமான வழியை உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் நசிகேதன் அதை மறுக்கிறான்.

0: அதுக்கு நசிகேதன் சொன்ன வார்த்தை, நான் இந்த லோகத்திற்கெல்லாம் செல்ல விரும்பவில்லை, ஆனால் நான் ஆத்ம ஞானம் பெற விரும்புகிறேன். அதாவது நம்முடைய இந்த உடல் மறைந்து போனாலும் ஆத்மா மறையாது என்பது ஒரு நம்பிக்கை. இந்த ஆத்மா ஞானம் பெற வேண்டும் என்பதும் சாதாரணமானதல்ல. இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டால் நாம் உடல் மறைந்து விட்டதே என்றோ, நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமென்றோ, மற்றவை வேண்டுமென்றோ எண்ண மாட்டோம். எனவே எனக்கு ஆத்ம ஞானம்தான் வேண்டுமென்று நசிகேதன் யமனிடத்திலே வேண்டி பெறுகிறான் என்பதைத்தான் இந்த கதை சொல்கிறது. இவ்வாறு நசிகேதனுக்கும் யமனுக்கும் இடையில், அதாவது நித்திய ஞானம் என்று ஒன்று இருக்கிறது, ஆத்ம ஞானம், அதை அடைவது சாதாரணமானதல்ல. மக்கள் சாதாரணமாக என்ன நினைக்கிறார்கள், நாம் இருக்கிறவரையிலே சுகமாக இருக்க வேண்டும், இறந்தாலும் சொர்க்கலோகம் போக வேண்டும் என்று தான் நினைப்போம். ஆனால் சொர்க்கலோகத்தையும் தாண்டி ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆத்ம ஞானம் பெறுதல். அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு எனக்கு வழி வேண்டுமென்று நசிகேதன் யமனிடத்தில் கேட்கின்ற இந்த செய்திதான் கடோபனிஷம்ங்கிற அந்த பகுதியில் சொல்லப்படுகின்றது. யமனோடு போராடிய பேசிய நசிகேதன் வரலாறு ஒரு ஆச்சரியமான ஒன்று. இவையெல்லாம் நாம் மூடநம்பிக்கை மற்றவை என்று ஒதுக்கிவிடுவதை காட்டிலும் இதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்ன என்பதை ஊன்றி கவனிக்க வேண்டும். இதேபோல சத்யவானுடைய உயிரை மீட்பதற்கு சாவித்திரி எடுத்துக்கொண்ட முயற்சியையும் நாம் காண இருக்கிறோம். எனவே ஞானம் பெறுவதற்கு கேள்வி மேலே கேள்விகளாக நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்முடைய அறிவு தீட்டப்படும். தீட்டப்படாத கத்தியும் மீட்டப்படாத வீணையும் பயனற்று போகும். அறிவை கூர்மையாக்குவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: இனி நிற்கின்ற 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக பல மரங்களை சாகுபடி அனுபவங்கள் பகிர்ந்து கொள்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவோ சிந்தவனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 8:00 இளம் தென்றால் இன்று சினிமா சினிமா என்ற பொருளில். இன்று 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் சட்டப்பேரவையில் இன்று.
4: நேரம் 7:00. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள். வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
5: இன்றைய பேரவையில் முதன்முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமைச்சர்கள் பதிலுரைக்கு முன்பே அறிவிப்புகளை வெளியிடுவது, நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குறித்து கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் ஆகியவை குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். பொதுவாக பேரவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரத்திற்கு ஒதுக்கப்படுவது வழக்கமாகும். தாவேக ஆட்சி அமைந்ததும் இதுவரை கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதுகுறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவ்வப்போது பேரவைத் தலைவருக்கு நினைவூட்டியபோது கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளிடமிருந்து பதில் வரப்பெற்றதும் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்வதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உறுதியளித்தார். அவர் அளித்த உறுதியை நிறைவேற்றும் வகையில் இன்றைய பேரவையில் கேள்வி நேரம் அனுமதிக்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக மூலக்கேள்விக்கும் துணை கேள்விகளுக்கும் அமைச்சர்கள் பதிலளித்தது பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக உறுப்பினர் திரு சுதாகர் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் வரும் வாகனங்கள் மாநகர எல்லைக்குள் வந்த பிறகு நகருக்குள் நுழைய 3 மணி நேரம் ஆவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 8 வழிப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாகவும் அனுமதி கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், கீழ்வேலூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். போக்குவரத்து

நெரிசலை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் உள்வட்ட சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பது குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேபோல் திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது துறையின் பரிசீலனையில் உள்ளதாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். தமிழகத்தில் சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக மத்திய அரசு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். பன்றிக்காய்ச்சல் எனப்படும் H1N1 வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், தேவைப்பட்டால் தடுப்பூசி போடப்படும் என்றும் கேள்வி நேரத்தின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்தார். பேரவைக் கூட்டத்தொடர் முடிந்ததும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நேரில் சென்று தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும், புதிதாக 300 செவிலியர்கள் மற்றும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதாகவும், இதனை 2 பிரித்து புதிய வட்டம் உருவாக்க வேண்டும் என்றும், மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர்களுக்கு தேவையான குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்றும் தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். குறும்பர், காட்டு நாயக்கர், இருளர் போன்ற சமூகத்தினருக்கு சாதிச் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உள்ள இடையூறுகள் குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றார். நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு ஆய்வு செய்வதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும், தேவைப்படும் இடங்களில் நெல் உற்பத்தி பரப்பளவு மற்றும் நெல் வரத்து ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். பல ஆண்டுகளாக பேரவையில் இருந்து வந்த நடைமுறையை மாற்றி மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முன்பே அறிவிப்புகளை வெளியிட்டு பேசலாம் என்று புதிய நடைமுறையை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். இதற்கு திமுக மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திரைப்படத்தின் முடிவு முன்பே தெரிந்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினாலும், பரவாயில்லை, அறிவிப்புகளை முதலில் வெளியிடலாம் என்று உறுதிப்பட அவர் கூறினார். பேரவைத் தலைவரின் முடிவு பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு வசதியாக போய்விட்டது. சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வெளியிட்ட சில அறிவிப்புகள் அவை உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்த்தது. பள்ளி விடுதி மாணவர்களுக்கு உணவு கட்டணத்தை 400 ரூபாய் உயர்த்தி 1800 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு 500 ரூபாய் உயர்த்தி 2000 ரூபாயாகவும் வழங்கப்படும் என்றும், இதனால் 200 கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தவும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள் 160 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். கோயம்புத்தூரில் புதிய வணிக மையம் கட்டப்படும் என்றும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்றும் கூறிய அமைச்சர், விடுதிகளில் அம்பேத்கர் படிப்பகம் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆதி திராவிட விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக வளர்மிகு வேளாண்மை திட்டத்தின் மூலம் 1000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு 100 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும், கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சமூக நீதித்துறையின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த மின் ஆளுமை திட்டம் உருவாக்கப்படும் என்றும், சர்வதேச அளவில் சாதனை செய்யும் திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களை உருவாக்க விடுதி மாணவர்களுக்கு தீரம் விளையாட்டு ஊக்கத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறுபான்மையின மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள ஆண்டுக்கு 2500 நபர்கள் வீதம் 10,000 நபர்களுக்கு தற்காலக தேவைக்கேற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் பேரவையில் அறிவித்தார். கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும் என்றும், சமத்துவத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய சமூக மாணவியர் உயர்கல்வியை தொடர ஏதுவாக அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு அரசு நிர்ணயித்த கட்டணத் தொகையை அரசே வழங்கும் வகையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொன்மையான தேவாலயங்களை பழுதுபார்க்கவும் புனரமைக்கவும் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், முஸ்லீம் வக்ஃப் சொத்துக்களையும் கிறிஸ்தவ வழிபாட்டுத் தலங்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும், புதிய கட்டிடங்களை கட்டவும், வட்டியில்லா கடன் வழங்கவும் புதிய திட்டத்தை செயல்படுத்த 100 கோடி ரூபாய் சுழல் நிதி ஒதுக்கப்படும் என்றும், வக்ஃப் வாரியத்தின் மூலம் சென்னையில் சிறுபான்மையினர் மகளிர் கல்லூரி ஒன்று புதிதாக

0: வழங்கப்படும் என்றும், இதற்காக இந்த நிதியாண்டில் 2,45,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திரு ஷாஜகான் கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் நிர்வாக மானியம் 2.5 கோடி ரூபாயிலிருந்து 5.5 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 84 பணியாளர்களும் 108 ஓய்வூதியதாரர்களும் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பர், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார். நேபாளத்தில் பருவநிலை மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து வரும் தகவல்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். திடீரென்று ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் 384 பயணிகள் காணாமல் போய்விட்டதாகவும், இவர்களில் 291 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும், 91 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். ராணுவ வீரர்கள், காவல்துறை மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள், தனியார் துறையினர் தீவிர தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 80 பாலங்கள் மற்றும் 48 கிலோமீட்டர் சாலைகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தின் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 பேர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர் சுற்றுலா சென்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்புக்கு ஆளான நிலையில் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களை காத்மாண்டுவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், கூடுதல் விவரங்களை பெறுவதற்கு தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உயர் அதிகாரிகள் கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்தார். இன்று நடைபெற்ற மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேரவை உறுப்பினர்கள் திரு ராஜா, திரு விஜய் தாமு, திரு சம்பத்குமார், திரு வைத்திலிங்கம், திரு பாலமுருகன், திரு தமிமுன் அன்சாரி, திரு மாரிமுத்து, திரு போஜராஜன், திரு ஜோதிமணி, திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருமதி உஷாராணி, திரு செந்தில் செல்வன், திரு இளையராஜா ஆகியோர் பங்கேற்றனர். இன்றைய பேரவை நிகழ்ச்சிகளில் இடையிடையே கூச்சல், குழப்பம், அமளி ஏற்பட்டாலும் அவை நடவடிக்கைகளை அமைதியாக கொண்டு சென்று சுமூகமாக முடித்து வைத்த பெருமை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரையே சாரும்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சிவகாசியில் கடந்த 21ஆம் தேதி இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பாக 3 நாட்களாக நடைபெற்று வந்த மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் கடந்த 21ஆம் தேதி நிறைவு பெற்றது. இந்த முகாமில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த 50 விளம்பர பதாகைகள், மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், மாவட்ட சமூக நல அலுவலகம், அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மற்றும் பொது சேவை மையம் ஆகிய துறைகளின் ஸ்டால்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. அஞ்சல் துறை மூலம் ஆதார் திருத்தம், பொது சேவை மையம் மூலமாக பிரிண்டிங், தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கான பல்வேறு பதிவுகள் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தல் உள்ளிட்ட பணிகள் இந்த ஸ்டால்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிகழ்வினை பொதுமக்கள் பார்வையிடவும் மற்றும் பங்கேற்கவும் பல்வேறு விளம்பர உத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 19 அன்று துவங்கிய இந்த முகாம் 21 அன்று மதியம் நிறைவு பெற்றது. நிறைவு நாளன்று சிறப்பு நிகழ்வாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சார்பாக விஸ்வாஸ் 2026 மற்றும் எம்ப்ளாய் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2026 மற்றும் எஃப்ஓவின் நியூஸ் இன்ஸ்டேட்டிவ் பற்றிய கருத்தரங்கம் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு வேளாண்மை துறை துணை

0: இயக்குனர் லதா மற்றும் உதவி இயக்குனர் முத்தையா மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் அன்பரசு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் அரங்குகளை அமைத்த துறைகளுக்கு நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர். 3 நாட்கள் நடந்த இந்நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்ட நபர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் 66 சுய வேலைவாய்ப்பு பயிற்சிக்காக பதிவு செய்துள்ளனர். 150 ஆதார் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டன மற்றும் 200 ஆதார் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டன. பொது சேவை மையம் சார்பாக 1000 மேற்பட்டோர் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பல்வேறு தொழிலாளர் நல திட்டங்களில் பதிவு செய்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தமாக 200 குறை தீர்க்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியினை மதுரை கள விளம்பர உதவி அலுவலர் போஸ்வல் ஆசிர் மற்றும் திருநெல்வேலி தொழில்நுட்ப உதவி அலுவலர் வேல்முருகன் இணைந்து ஏற்பாடு செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 3 நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ₹28.69 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு விபத்துகளில் தாய் தந்தை இருவரில் எவரேனும் ஒருவரை இழந்த 35 மாணவர்களுக்கு தலா ₹75,000 வீதம், மொத்தம் ₹26.25 லட்சம் மதிப்பிலான வைப்பு பத்திரங்களையும், சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து பணியின் போது மரணம் அடைந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 2 சத்துணவு அமைப்பாளர் பணி ஆணையினையும், 1 சமையலர் பணி ஆணையினையும், 2 சமையல் உதவியாளர் பணிக்கான ஆணை என மொத்தம் 5 கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையினையும் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 10 வங்கிகளுக்கான கடன் திட்ட அறிக்கையினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வெளியிட்டார். இக்கூட்டத்தில் அவர் தெரிவிக்கையில், மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் மாவட்ட வங்கிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக விருதுநகர் மாவட்டத்தின் 2026-27 கடன் திட்ட அறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இதில் வங்கிகள் மூலமாக ₹37,959.6 கடன் 2026-27 வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். விருதுநகர் மாவட்டம் சிறுவிளிபுத்தூர் வட்டார பகுதிகளில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்றுள்ள பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட இயக்குனர் சங்கி கடந்த 7 ஆய்வு செய்தார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார்.

0: கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரு ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003 மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாரி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிக்காரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிக்காரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரகளுடன் அவர் ஆய்வுக்கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும்

பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப்பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 3,17,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார்.

0: இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸை பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036க்குள்ள வளர்ந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க மீட்டிங்ல எப்படி இதன் மூலமா வந்து மாணவர்கள் ஒன்றிணைக்கலாம், இன்னொன்னு டெவலப் பண்ணலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இல்லன்னா அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா போதைக்கோ இல்ல மொபைல் போனுக்கோ இல்ல மற்ற விஷயங்கள் எதுவுமே அடிக்ட் ஆகாம நம்மளோட குறிக்கோள் நோக்கி நீங்க இது பண்ணும் போது நம்மளால வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்.
0: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜியூன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
2: வணக்கம். நேரம் 7:25. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு,
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி, பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641, தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்,
9: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
7: நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சி சினிமா சினிமா என்ற தலைப்பில் உலாவர உள்ளது. பத்து மணிக்கு சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
5: வா செம்பருத்தி, பெரும்பாலும் வேலைகள்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு வயலையும் உழுது போடணும்.
4: அப்ப வேலை இன்னும் இருக்கு போலயே. சரி உட்காரு, உனக்கு கொய்யா பழம் கொண்டு வரேன்.
5: என்னது, கொய்யா பழமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு மூணு எடுத்துட்டு வா புள்ள.
4: அதுக்கு என்ன, நாலஞ்சாவே எடுத்துக்கிட்டு வரேன். இந்தா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: ரொம்ப ருசியா இருக்கு புள்ள, பிரமாதமா இருக்கு. ஆமா, எந்த கடையில வாங்கின?
4: கடையா மருதாணி, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது.
5: அப்படியா புள்ள, நல்லா இருக்கு. ஆமா, என்ன உரம் போட்டு வளர்க்குற?
4: எல்லாம் இயற்கை உரத்தோட மகிமைதான், வேற எந்த மருந்தும் போ.

0: பரவாயில்லையே, இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பாக்குறியா? ஆமா, இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட?
1: அது எதுக்கு உனக்கு?
0: இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா நானும் என் தோட்டத்துல முயற்சி பண்ணுவேன்ல.
1: அப்படியா? அப்படின்னா பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்களோட அனுபவங்களை கேளு.
2: நான் வந்து ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு இயற்கை விவசாயி. நான் இப்போதைக்கு இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் கந்தன்கொள்ளைன்ற ஒரு கிராமத்தில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் கொய்யா செடியை வந்து மெயின் கிராப்பாக வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்டகிரேட்டட் ஃபார்ம்னா கொய்யா செடிக்குள்ள ஒரு இன்டர் கிராப்பாக வந்து கடலை, காய்கறி, கீரை, அது மாதிரி வந்து நாட்டுக்கோழி. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஆடு, செம்மறி ஆடும் பண்ண போகிறோம். ஏன்னா பியூர் அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெவன்யூவை வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து வர வைக்கிற மாதிரி அப்படி பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டாக அப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால, ஏற்கனவே இதில் பண்ண நம்மளுக்கு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம்.
3: கலப்பு பண்ணயமாக வருது. என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்க. பேசும்போதே இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. இயற்கை விவசாயியாக இருக்கிறீங்க, பண்ணுறது கொய்யா தான் பண்ணுறோம், அதை முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ண முடியுதுங்களா?
2: ரொம்ப முக்கியமான கேள்வி, நுணுக்கமான கேள்வியும் கூட. இது நிறைய பேருக்கு வந்து, அதாவது என்ன சொன்னால், நேரடியாக நிறைய பேருக்கு இதை புரிகிறதில்ல. இப்போ இயற்கை விவசாயத்தை நான் வந்து 2020 இதை ஆரம்பித்தேன். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்பெனியில் நானாக ஒரு சின்ன கம்பெனி வச்சு எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பர்பஸாக இதுக்கு வந்து நம்ம உள்ளே வர்றோம். அப்போ நான் வரும்பொழுது என்னோட சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு 13 பேர் இயற்கை விவசாயம் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே படிச்சுட்டு ஐடியில் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமாக அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் 100 மட்டும்தான் அதில் நிலச்சி நிற்கிறோம், மற்றவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒர்க்கு பேஸ்டான ஒரு வேலை. அதாவது ஒர்க்கு நிறையா இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். ஒரு சில ஆளுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு ஆளை வச்சு வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு டஃப்பு இந்த கேள்வியை சொல்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறேன், குடும்பத்தோடு நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறதுனால நான் என்னோடய குடும்பம், என்னோடய செடி, என்னோடய கோழி, அதுகளோடு நான் உன்னோட ஒன்றா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதோடய லாங்குவேஜ் எனக்கு புரியும். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நம்ம கூட காமிச்சேன், ஒரு இலை வந்து லைட்டாக சுருளும் பொழுதே இது ஏன் சுருளுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
3: ஆமாம், அவங்க மொபைலில்
2: பார்த்தீங்களா? அப்போ அதை நம்ம ஆரம்பத்தில் இருந்த எனக்கு புரியலை அப்படின்னா, இதில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த தகவலை கேட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும், அப்போ இது சத்து பற்றாக்குறையா, பூச்சி நோய் தாக்குதலா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா, தண்ணி வெயில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் வர்ற பிரச்சனையா அப்படின்றத அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வந்து பக்காவாக எடுத்துக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த கொய்யா காய் வந்து, நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இன்னும் திரட்சியாக பெருசாக நல்லா அப்படி தானே இருக்குது.
3: ஆமாம், நல்லா பளிச்சுன்னு இருக்கேன்.
2: அப்படி தானே இருக்குது. அப்போ வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து சாத்தியம் கண்டிப்பாக, ஆனால் கண்டிஷன் என்னென்னா அதை வந்து கேர் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம்னா இதை வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஒரு தியரிலாம் இல்லை, என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நான் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கேன், செடிகளோடையே இருக்கேன். அதில் இருக்கிற அசைவுகள் எனக்கு வந்து புரியுறதுன்றதுனால பீரியாட்டிக்கலாக அதுக்கு இன்புட்டு பூச்சி வெரைட்டி அதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த இரிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால விவசாயம்னாலே அது இயற்கை தான், இது இடையில மாறினதான் அது தாராளமாக வந்துட்டுருக்கு. என்னோடய செடிக்கு இது வரைக்கும் நான் எந்த விதமான கெமிக்கல் உரமும் போட்டதே இல்லை. வந்து பார்க்குறவங்க தோட்டக்கலைத்துறையிலேருந்தோ இல்லை மற்ற துறையிலேருந்து அரசு துறையிலேருந்து வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு பிரமிச்சு தான் போவாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்பானுமா.
3: எவ்வளவோ பழமரங்கள் இருக்கும்போது ஏன் கொய்யாவை தேர்ந்தெடுத்தீங்க?
2: ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிராஜுவேட், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் படிச்சுட்டு வேறு வந்து ஒரு நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சாங்க. நான் அவங்களுக்கு கூட இருந்தேன், நான் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நிலையான வருமானம் நம்மளுக்கு உண்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான ஒரு மேம்படியான ஒரு வருமானம் இருக்குது. அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் நான் வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுவோம்ன்றப்ப இந்த துறையை நான் இன்னொரு நண்பர் மூலமாக நம்ம செய்கிறோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா, இயற்கை முறையில் இந்த வேளாண் தொழில் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது நாங்கள் 2 எடுத்த முடிவு, யார், நானும் அந்த நண்பரும் எடுத்த முடிவு. அப்போது இப்போ நம்ம ஒரு நிலையான வருமானத்தை விட்டுட்டு வர்றோம்ல, அப்போது நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு வந்து நிலையான ரெவன்யூ கொடுக்குற மாதிரி ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப்பாக நம்ம செலக்ட் பண்ணுறப்போ கொய்யா அதுக்கு வந்து ஆப்டானது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ கொய்யாவை தேடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க, மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு ஃப்ரூட்ஸுன்றதுனால அதை வந்து தேடி சாப்பிட்றாங்க.

0: டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால அதை வந்து தேடி தேடி வந்து வாங்குகிறோம். மற்ற பொருள் ஒரு பழ கடையில் மற்ற பழங்கள் மூவ் ஆகிறதுக்கும் கொய்யா மூவ் ஆகிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. இதுதான்
1: வேகமாக போகும்.
0: இதுதான் வந்து விரும்பினாலும் விரும்பலைனாலும் பலவந்தமாக கூட சாப்பிட்ற ஆளுக்கு இருக்காங்க. கொய்யாவை கொய்யாவை சாப்பிட்டா தான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இது கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, வித தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும். அதனால் வந்து சாப்பிடுவாங்க. அதனால் மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கிராப் அப்படின்றதுனால நம்ம கொய்யாவை செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவல் நிலையான ரெவன்யூ நம்மளுக்கு வரணும் இல்லை, அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணோம்.
1: எவ்வளவு ஏக்கரில் இப்போ கொய்யா போட்டுருக்கு?
0: 3 ஏக்கர்.
1: என்ன ரகமோ
0: நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அர்கா கிராண்ட் அப்படின்ற ஒரு பெங்களூர் வெரைட்டியும்,
1: அர்கா கிராண்ட்
0: தைவான் பிங்க் அப்படின்னு, அதாவது வெட்டினா உள்ளக்க வந்து அந்த ஃப்ளஷ் வந்து ஒரு மாதிரி நல்ல ஆரஞ்சு கலரில் பிங்க் கலரில் இருக்கும், ஜூஸியாக இருக்கும், அது அர்கா கிராண்ட். சோப்பு கொய்யான்னு சொல்லுவாங்களே அது.
1: ஆமாம்.
0: இன்னொன்று வந்து லைட் பிங்காக, கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா வெள்ளையாக தான் இருக்கும், கொஞ்சம்
1: எடுத்துருந்துச்சுன்னு
0: அப்படின்னா அது லைட் பிங்க் கலரில் வரும். தைவான் பிங்க்னு ஒரு வெரைட்டி, இந்த ரெண்டு வெரைட்டியும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது சோப்பு கொய்யா, கொஞ்சம் அது வந்து டியூரபிலிட்டி இருக்கிறது வந்து தைவான் பிங்கு.
1: கீழே வச்சு சாப்பிட்லாம்,
0: ஒரு நாள் ரெண்டு நாளை வச்சுருந்தாலும் ஒன்றாவது. இப்போ இது வந்து பழுத்துருச்சுன்னா எடுத்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: என்ன இடைவெளிங்க செடிக்கு செடி?
0: ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நம்ம 7x7 வந்து 7 அடி 7 அடி அப்படின்னு
1: ஸ்கொயராக நட்டுருக்கோம்.
0: அப்படி வைக்கிறது என்ன எதுனா அந்த ஒர்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு
1: உள்ள ஏதாவது வண்டி கிட்டி கூட ஓட்டலாம்,
0: வண்டிகளை ஓட்டலாம். நம்ம உள்ளக்க இப்போ யாரும் மேனுவலாக பண்ணுறது இல்லைல்ல,
1: ஆள் கிடைக்கல,
0: ஆள் கிடைக்க மாட்டாங்க, நம்மளாலேயும் அது பண்ண முடியல. அப்போ ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம வண்டி தான் பயன்படுத்துகிறோம், உள்ள களை வெட்டுறதுக்கு மிஷின் பயன்படுத்துகிறோம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு உள்ள ட்ராலி தான் நம்ம பயன்படுத்துகிறோம், மிஷினில் ஏற்றிட்டு போகிறோம். ஸோ அப்போ அந்த கேப் வந்து அப்படி இருந்துமே இருந்தால் 100 செடி 100 செடியோட டச் பண்ணிடும். செடி வந்து காற்றோட்டமாக இருக்கிறது அவசியம், என்னத்தை தான் கவாத்து பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது அப்படின்னு. அட நடவு முறை தான், ஆனால் கொஞ்சம் ஸ்பேசிங்காக இருக்கும்.
1: இதுவே அட நடவு தான்.
0: ஆமாம், அட நடவு தான். 30 அடி வைக்கிற சொல்கிறாங்க, ஒரு கொய்யா மரத்துக்கும் ஒரு
1: இன்னொன்று மரத்துக்குமா
0: 30 அடி
1: 30 அடி
0: அதான் வந்து ட்ரெடிஷ்னல்
1: பெரிய இடமா இருக்கு உங்களுக்கு. 30 அடி
0: படரும்ல இப்போ வந்து அந்த மரத்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படி விட்டுருதான், அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் நம்ம அப்படி இல்லைல்ல, வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வந்து ஃபுல் ப்ரூனிங் பண்ணுவோம்.
1: அது எப்போ பண்ணுவீங்க?
0: மொத்தம் அப்படி சைசிங் பண்ணி விட்டுருவோம்.
1: ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்
0: மாதத்துக்கு முன்னாடி
1: பண்ணிட்டோம்.
0: பண்ணதுக்கு பின்னாடி தான் அந்த அடுத்த வந்து அந்த ஈல்டு வந்து வந்தது. அப்புறம் இடையில வந்து என்ன செய்வோம்னா அந்த பிஞ்சிங் சொல்லுவாங்க, நுனியை மட்டும் அப்படி கட் பண்ணி விடுறது.
1: ஒரு ஒரு நுனியும் கட் பண்ணுவோம்.
0: ஆமாம், ஒவ்வொரு நுனியும் கட் பண்ணி அது அப்போதான்
1: பூ வருமா?
0: பூ எடுக்கும். இப்போ பூ எடுக்கிறதுக்காக அதை பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 முறை ப்ரூனிங் நம்ம வந்து பண்ணிடுவோம். அதனால இந்த அடர் நடும் முறை வந்து சாத்தியம், இல்லைன்னா சாத்தியம் இல்லை. உள்ள ஒன்னொரு செடியோட செடி பின்னிடும், ரொம்ப கஷ்டம்.
1: காத்தோட்டம் இல்லைன்னா நமக்கு பூக்கள் வராது, இல்லை
0: வரவும் செய்யாது.
1: இது மாதிரி 7x7 நடவு போட்டுருக்கேன், போட்டால் கண்ணு நட்டதுலேருந்து நமக்கு எப்போ வந்து ஈல்டுக்கு வரும்?
0: இது வந்து சார் இது வந்து குளோனிங் முறைப்படிதே எடுக்கிறாங்க. பெரிய மரம், வளர்ந்த மரம் இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு மரத்தில் இருந்து குளோனிங் மடி தான் அந்த இது, அதில் இருக்க ஜீனை எடுத்து தான் செடி உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ விதை போட்டெல்லாம் வர்றதில்லை. அப்போ என்னென்னா அந்த பெரிய மரத்தில் என்னென்ன அந்த கேரக்டரோடு தான் அந்த செடியே வருது. அப்போ நீங்கள் வரும்பொழுதே அந்த செடி பூவோட இருக்கும், ஒரு சில செடிக்கு பிஞ்சே இருக்கும்.
1: ஓ,
0: அப்போ 6 மாதத்துலேயே அந்த செடி வந்து காய் எடுக்க எடுக்கும் வருகும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த செடியை வந்து நல்லா வளர விட்டு, அதாவது ஒரு காய் கொடுத்தோம்னா உணவு உற்பத்தி பண்ணி அந்த காயை அந்த காய்க்கு கொடுத்து அந்த காயை சுவையாக அந்த நியூட்ரிஷன் வேல்யூவாக நல்ல அந்த குவாலிட்டியோடு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு செடியால் உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல இலைகளை உற்பத்தி பண்ணிவிட்டு நல்ல பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்புறமேட்டு வர்ற காயை மட்டும் வந்து நிறுத்தும். அப்போ வந்து நம்ம என்ன 10 மாதம் வரை வர்ற எல்லா பூ பிஞ்சையும் நம்ம கட் பண்ணி எடுத்துரும். அப்போ கட் பண்ணி விட்டுட்டா என்ன செய்யணும், செடி மட்டும் வளரும்,
1: நல்லா வேகமாக வளரும்,
0: வேகமாக வளரும், நிறைய இலைகளோடு வரும். அந்த டைமில் நம்ம இன்னும் தலைச்சத்து சார்ந்த இன்புட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுப்போம். அப்போ விறுவிறுன்னு வளரதான் செய்யும். இடையில வர்ற பூ பிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு அடுத்து 11வது மாதத்தில் இருந்து வர்ற பூவை நிறுத்துவோம். அப்போ 11, 12, 45 நாள் வச்சாங்களேன், 45லேருந்து 90 நாளுக்கு மேலே வர்ற
1: பிஞ்சு
0: ஆரம்பித்து 11வது மாதத்தில் ஆரம்பித்தோம்னா 12, அதுக்கு அடுத்து இப்போ 1 வருஷம் கழித்து 1, 2வது மாதம் அப்படி வர்ற காய் தான் குவாலிட்டியான காய். அதுக்கு இடையிலையும் காய் நம்ம மிஸ் ஆகி நம்ம என்ன தான் பிஞ்சு எடுத்து விட்டாலும்
1: சிலது
0: ஒன்று மிஸ் ஆகும். அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா காயாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறல என் காய் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும், அவ்வளோதான்.
1: இதுக்கான இயற்கையான இடுபொருட்கள் நீங்கள் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டீங்க, தழைச்சத்து தரக்கூடிய

0: இன்புட்ஸ்லாம் நான் நிறைய கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அது இயற்கை. என்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பீங்க, என்ன விதமான இடுபொருட்கள்லாம் இதுக்கு பயன்படுத்துகிறீங்க?
1: இது நம்ம காலங்காலமாக நம்ம இப்போ இந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயன்படுத்துகிறது தான். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்ன தலைச்சத்துக்கு வந்தேன்னா ஜீவாமிரம் தான் கொடுப்பேன், அமிர்த கரைசல் வந்து கொடுப்போம். இப்போ ஜீவாமிரதம் கொடுக்கும்பொழுது உயிர் உரங்கள் இருக்குது, அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி வந்து இருக்கிற பொட்டாஸ் பாக்டீரியா அந்த ஜிங்க் பாக்டீரியா இதுகளெல்லாம் வந்து கலந்து இப்போ ஜீவாமிரதம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜீவாமிரத்தோடு இந்த ஏதாச்சும் ஒன்றா கலந்துக்கும். இந்த செடி வளர்க்குற காலங்களில் மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு தரம் ஜீவாமிரதம் அல்லது அமிர்த கரைசல் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் கொடுப்போம், இது ரெண்டையும் கொடுப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து தலை சத்து நிறையா. அப்புறம் மைக்ரோ நியூட்ரியண்ட்டுக்காக நம்ம இந்த அரசு துறையில் கொடுக்குற அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியண்ட் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம வந்து இந்த இயற்கு அப்புறம் எல்லா இலைகள் போட்டு கோமியத்தை உள்ளே போட்டு ஊற வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். மாதத்துக்கு ஒரு ரெண்டு தரம் மாதிரி நம்ம இயற்கு கரைசல் வந்து கொடுத்துருவோம், போரான் மெக்னீசியத்துக்காக பொட்டாசியமோட. இப்போ நீங்கள் எருக்கு கரைசல் கொடுத்தோம்னா தான் சைஸிங் நல்லா வரும், அந்த வெடிப்பு வராது, டாட்டாட்டாக இருக்கும்ல, புள்ளியா இல்லை இந்த அம்மத்தல் மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்காமல் நல்ல சைஸும் குவாலிட்டியாக ஓடிடும். இப்போ நான் எடுத்து வந்ததில் அந்த பழங்கள் எப்படி அந்த மாதிரி வரும், அதுக்காக எருக்கரைசல் கொடுப்போம். அப்புறம் பூ எடுக்கிற டைமில் வந்து ஒரு அரப்பு மோர் கரைசல் அல்லது தேங்காய்பால் மோர் கரைசல் அப்படி கொடுப்போம். அப்புறம் வழக்கமாக எல்லாம் கொடுக்குற மீன் மேலும் பஞ்சகாவியா
0: இதெல்லாம் நீங்களே தயார் பண்ணிடுறீங்க?
1: நாங்களே தயார் பண்ணிக்கிறோம்,
0: உங்கள் சொந்தமாக
1: நாமளே தயார் பண்ணிக்கிறோம்.
0: பஞ்சகவியா, மீனமில கரைசல்,
1: மோர் கரைசல்,
0: மோர் கரைசல்
1: அதுலேயே தேங்காய்பால் மோர், அரப்பு இலையில் மோர் கரைசல் கொடுக்கும், மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல்,
0: பஞ்சகவியா,
1: பஞ்சகவியா சாணப்பாசி கரைசல் போடுறோம்.
0: சாணப்பாசி கரைசல் அப்படின்னா என்னங்க? சாணத்தோட
1: சாணத்துலேருந்து ஒரு பாக்டீரியாவை பிரித்து எடுத்து அதை வந்து திருப்பி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு மல்டிபிள் பண்ணி வச்சு அதை வந்து என்னென்னா ஒரு தரம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீ அது காலி ஆகிடுச்சு ஒரு 10 லிட்டர் இருந்துச்சுன்னா திருப்பி அதில் ஃபுல் தண்ணியை ஊற்றி ஒன்று 2 கிலோ நாட்டு சர்க்கரை போனோம்னா அது அப்படி டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சாணப்பாசி கரைசல் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஜீவாமிரதம் போனீங்கன்னா ஒரு பானை அதில் ஊற்றிக்கலாம், மீனமிலிருந்து ஒரு பானை ஊற்றலாம், பஞ்சகாவியா ஒரு பானை அதில் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் கலந்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து அந்த சாணத்துலேருந்து வர்ற அந்த பாக்டீரியா வந்து இருக்கும், வெயிலில் நல்லா வளரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இப்போ ஒரு இடத்துல தண்ணியை பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது வந்து கேன் தண்ணி இல்லை, போர் தண்ணியை நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த தண்ணியை ரெண்டு தண்ணியை ஒன்று வீட்டுக்குள்ளேயும் ஒன்று வெயிலையும் வச்சுங்களேன், வெயிலில் வச்ச தண்ணி மூணே நாளில் பாசி பிடிச்சிடும், வீட்டுக்குள்ளே இருக்கிறது பாசி பிடிக்காது.
0: வெயிலினுடைய வேகமாக
1: வெயிலில் அந்த ஒரு சில பாக்டீரியாஸ் விறுவிறுன்னு வளரும், அந்த பாக்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு வந்து பெரிய அளவில் பயன்படுது. நம்ம இந்த கொஞ்ச நாள் அதை நான் நல்லா கவனிச்சிட்ருக்கேன், அருமையாக வந்து இந்த சாணப்பாசி கரைசல் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. அப்புறம் சின்ன சின்ன இந்த ஹியூமிக் ஆசிடு அது மாதிரி வந்து அந்த சீவீடு அதெல்லாம் கொடுப்போம்.
0: ஆக முழுக்க முழுக்க இயற்கை தான், ஒரு துளி ரசாயனம் கூட வர்றதில்லை.
1: இல்லை அது நம்ம பர்பஸே இல்லை, அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, அது
0: தேவையில்லை.
1: ஏன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்களை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் நம்மளோட பர்பஸ் வந்து நம்ம இதுக்கு வரவே மாட்டோம். ஆல்ரெடி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வேலை,
0: வேலையில் இருக்கும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க,
1: நெல்ல இருந்துக்கிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம இருந்தோம். அதனால் வந்து பைபாஸ் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ போன திருப்பெல்லாம் ஒரு சில சமயத்த மழை காலத்தில் பூச்சி டைம்லலாம் நிறைய லாஸ் வர சமயத்தெல்லாம் வர்றவங்க இப்போ என் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க எதுக்கு இப்படி படிச்சுட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படி அப்படி இப்படி இறங்கிட வேண்டியதானே, அப்படி கண்டு காணாமல் அப்படி
0: செஞ்சுக்க வேண்டியதானே,
1: செஞ்சுக்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. நான் உங்கள்ட்ட எதிர்த்து ஒன்றும் பேசுகிறதில்ல,
0: கேட்டுக்கிறது
1: ஆரோக்கியம் பண்ணுறதில்ல அப்படின்னு சரின்னு கேட்டுக்கிறது. அப்புறம் நம்ம என்ன செய்கிறோமோ அதையே செஞ்சுக்கிறது. இப்போ வந்தது வரட்டும், ஈல்டு வர்றதுக்கெலாம் வந்து நிறைய பேர் இப்போ என்ன சொன்னால் இப்போ அந்த அர்க்கக்கரன் ஒரு குவாலிட்டிலாம் நான் சொன்னால அது வந்து பழுத்துருச்சுன்னா உடனே சாப்பிட்றணும், அது அது காசு ஆக்கிடணும்,
0: இல்லை உடனே அதை அள்ளிட்டு வீணாக போய்டும்.
1: இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டன் காய் வந்து சேல் பண்ண முடியல, முதல் ஈல்டுன்றனால வியாபாரிகளை நம்ம டச் பண்ண முடியல, அதை நம்ம திருப்பி டீ கம்போஸ் தான் பண்ணோம். இதே இந்த சாணப்பாசி கரைசல் நாட்டு சர்க்கரை போட்டு அதை கட் பண்ணி ட்ரம்முக்குள்ளே போட்டு ஊற வச்சு
0: படத்தை
1: கழிச்சு அப்படி கசக்கி மறுபடியும் திருப்பி வந்து
0: அந்த படத்தையே
1: பழத்தையே அப்படி கொடுத்தோம். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன செய்வாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி சரி ஆனதான் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து வளர்க்குறதுக்கோ அல்லது வந்து சீக்கிரம் வாடாமல் இருக்கிறதுக்கோ எவ்வளவோ கெமிக்கல் நம்மளுக்கு தெரியும், நம்மளும் படித்தால் தானே நம்மளும் இந்த
0: தெரியும் இல்லை,
1: ஆமாம் என்னென்ன செஞ்சால் என்னென்ன நடக்கும்னு தெரியும்ல, ஆனால் நம்ம செய்கிறது இல்லை, எதுக்கு அதை வரது வரட்டும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே நம்ம பழத்தை நம்பி நான் சொன்னால் அப்படி வாங்கி போய் கொடுப்பாங்க சார், ஒன்று உண்மை என் பழத்தில் வாங்கிட்டு போவாங்க, சம்டைம்ஸ் வந்து பழத்தில் புழு இருக்கும்
0: உள்ளே,
1: ஒரு சீசன் டைமில் அதெல்லாம் தவிர்க்க முடியாது, நேச்சர் நம்ம தவிர்க்க முடியாது,
0: சரி
1: நம்ம வந்து உள்ளே ஸ்கேன் பண்ணி பார்த்து விற்க முடியாது, உள்ளே பயிலில் பார்க்குறப்போ நல்ல காயமாக இருக்கும், வெட்டி பார்த்தா உள்ளே புழு இருக்கும், திருப்பி வந்து வாங்குவாங்க.
0: அது மாதிரி இருந்தாவா
1: புழு இருக்குது, திருப்பி நம்ம வாங்குவோமா?
0: நீங்கள் வாங்க,
1: கடையில் வாங்க மாட்டான், ஆனால் புழு இருக்கிற பழத்தை சாப்பிட மாட்டான், ஆனால் இந்த கஸ்டமர் வந்து திருப்பி நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க, அப்போ நம்புகிறாங்க நம்மளை. ஒரு கிலோவில் எத்தனை ரெண்டு காய் புழு இருந்துச்சு

0: அது அப்படின்னா அப்படியா? சரி ரைட்டு. அது தூக்கி போட்டு அடுத்த ட்ரிப் போகிறப்போ அந்த ரெண்டு மூணு காய்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படி நம்பி வந்து நம்ம வாங்குவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, அதில் கூட விஷத்தை தெளிக்கலாமா? அது தப்பு இல்லை. அப்போ நம்மளை வந்து
1: எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறாங்க,
0: நம்பிக்கையோடு இருக்காங்க, அதை வந்து கெடுத்துடக்கூடாது இல்லை. அதனால் அதை போய் உள்ளக்க கொண்டு வரதில்ல. கொய்யா இலையிலேயே வந்து பவுடர் பண்ணி அதிலே பல்பொடி தயார் பண்ணுறோம். இது நல்ல, இந்த ரெண்டுமே நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல ரீச் ஆனது.
1: பல்பொடியும் டீ தூளும்,
0: டீ தூளும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய. இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இந்த ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் கொய்யா இலை நம்ம நான் கொடுக்குறதுன்ற கொய்யா இலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெமெடி வந்து அது கொடுக்குது. அதனால் மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க அதை. அதனால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 97860955548. இது வந்து எப்பவுமே இந்த நம்பர் அக்சஸ்ல இருக்கும்.
2: என்ன மருதாணி, பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க சொன்ன அனுபவங்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்ததா?
3: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இது மாதிரி நானும் என் தோட்டத்தோட ஒரு பகுதியில முயற்சி பண்ண போறேன்.
2: இருப்புல என்னை விட வேகமா இருக்கே. இன்னொரு தகவலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அது உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
3: என்ன சேதி, அத யாரு சொல்ல போறாங்க?
2: பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பயிர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொல்ல போற தகவலை கவனமா கேளு.
4: விவசாய தொழிலை பொதுவாக பருவ காற்றின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம்தான். பருவநிலை மாற்றத்திற்கும் விவசாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு?
5: பொதுவாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வாக இருக்கலாம், மழைப்பொருளை வந்து வேறுபாடு இருக்கலாம். இதனால் சில சமயங்கள் வெள்ளமோ சில சமயங்கள் வறட்சியோ ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலை வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வெப்பம் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை வந்து வெகுவாக பாதிக்கிறது. அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கங்களுடைய தன்மையும் மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு அறிகுறி தான் இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தால் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
4: மழைக்கான வாய்ப்பு குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் ஆகலாம். அந்த வகையில் வயல்களிலும் தோட்டங்களிலும் மானாவாரி இடங்களிலும் மாற்று பயிராக என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
5: இப்போது நம்ம நெல் சாகுபடி இடத்தில் இருக்கக்கூடிய மண் வகை மற்றும் கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு பொறுத்து நெல்லுக்கு பதிலாக சில மாற்று பயிரை வந்து நம்ம கொண்டு வரலாம். தண்ணி அவ்வளோ வசதி இல்லை, காலநிலை மாற்றத்தில் வந்து என்னுடைய குளங்கள் கிணறுகள்லாம் தண்ணி வற்றி போச்சு, அப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறவங்க வந்து நெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு சில யோசனைகளை சொல்கிறேன். இப்போ நீண்ட கால நெல் போடணும்னு இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக குறுகிய கால நெல்லை போடுங்க. அது இல்லாமல் இந்த நெல் சாகுபடி இடத்துல வந்து நீங்கள் யூஸ்வலாக கம்பு சோளம் உளுந்து பாசி இது போல் வந்து நம்ம பயிர்களை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கரும்பு போடுற விவசாயிகள் வந்து அதுக்கு பதிலாக மக்காச்சோள பயிரை வந்து நம்ம தேர்வு செய்து பயிரிடலாம். பருத்தி போடுற இடத்துல துவரையும் வாழை போடுற இடத்துல மரவள்ளிக்கிழங்கு தேர்வு செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பயிரவகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் இது போல் நம்ம செய்யும்போது இதுக்கெல்லாம் வந்து தண்ணியினுடைய அளவு வந்து நமக்கு குறைச்சி தேவைப்படும். உளுந்து பாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 மில்லிமீட்டர் இருந்தாலே போதும் நம்ம பயிரை எடுத்துக்கலாம். அதே போல் வந்து கம்பு சோளம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் கட்டலைனா கூட ஓரளவு வறட்சியை தாங்கி நமக்கு மகசூல் கொடுக்குது. அதனால் வந்து சிறுதானியங்களான கம்பு சோளம் கேழ்வரகு மைனர் மில்லட்டு சொல்லக்கூடிய தினை வரகு பனிவரகு அதுபோல் ஒரு மாற்று பயிரை வந்து தேர்ந்தெடுத்து பயிர் செய்யலாம். அப்புறம் பயிர் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து பாசி துவரை காராமணி இது போல் பயிர்களை நம்ம பயிர் செய்யலாம். எண்ணெய் வத்து பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி தான். எள்ளு நிலக்கடலை போன்ற பயிர் நம்ம மாற்று பயிராக எடுத்து பயிர் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான நீர் தேவை இருக்காது. இருக்கிற குறைந்த அளவு நீரை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல மகசூலை எடுக்கலாம்.
4: பருவமழை குறைவாக இருக்கும் காலங்களில் மாற்று பயிராக என்னென்ன பயிர் வகைகளை பயிரிடலாம் அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க.

0: அந்த மாற்று பயிர்களிலும் என்னென்ன ரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும், அதோட சிறப்பம்சங்களை சொல்லுங்களேன் சார்.
1: தண்ணி குறைவாக கிடைக்கும் பட்சத்தில் சோளம், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய 34 ரகம், அப்புறம் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா கோஎச்எம் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் மெய்ஸ் ஹைபிரிடு 8, கம்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு 10, கோயம்புத்தூர் கம்பு 9, அப்புறம் நமக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய சில தனியார் ஹைபிரிட்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அப்புறம் இப்போ நீங்கள் மாற்றுப்பெயராக வந்து சூரியகாந்தியை சாகுபடி பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு சன்ஃப்ளவர் 3, 4, அது இல்லாமல் ப்ரைவேட்டு ஹைபிரிடும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த மைனர் மில்லட் சொல்லக்கூடிய குருதானியங்கள் திணை வந்து பார்த்தீங்கன்னா அத்தியந்தல் 2 நல்ல வெரைட்டி, அப்புறம் குதிரை வலையை பார்த்தீங்கன்னா மதுரை 1, அத்தியந்தல் 1, இதெல்லாம் அதிகப்படியான வறட்சியை தாங்கி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய சிறுதானிய பயிர்கள். உளுந்தில் பார்த்தீங்கன்னா வம்பன் 8, வம்பன் 11, வம்பன் 12 ஆகிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பாசின்னு வந்துட்டிங்கன்னா வம்பன் 4, இந்த ரகங்களை பயன்படுத்தும் போது நம்ம நல்ல மகசூல் வந்து எடுக்கலாம். இப்போது மாற்று பயிர்கள் போகும்போது சில முக்கிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பார்க்கணும். விதை நேர்த்தி எப்பயுமே வந்து நமக்கு தண்ணீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா அசோஸ்பெர்லாம் பாஸ்பேட் பாக்டீரியா ஒரு 3-3 பாக்கெட் எடுத்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு நம்ம விதைக்கலாம். அப்புறம் சீடு ஹார்டனிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து விதையை கடினப்படுத்துதல், ஏன்னா நமக்கு வறட்சி வந்தால் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து இந்த விதையை கடினப்படுத்துதல் மூலமாக நம்ம பெறலாம். அதாவது வந்து ஒவ்வொரு விதையும் பொட்டாசியம் குளோரைடு சொல்லுவாங்க கேசியல்னு, அதெல்லாம் 1% ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி நம்ம விதைக்கும் போது விதையை கடினப்படுத்தலாம். அப்புறம் சூரியகாந்தியில் பார்த்தீங்கன்னா சீடு பல்லட்டிங் சொல்லுவாங்க, அதாவது துத்தநாக சல்ஃபேட்டில் ஒரு 100 PPM வந்து அதை வந்து நம்ம சீடு பல்லட்டிங் பண்ணி நம்ம விதைக்கும் போது அது நல்ல வளர்ச்சி மற்றும் மகசூல கொடுக்கும். அதே போல் இந்த உளுந்து பாசியெல்லாம் வளர்க்கும் போது உயிர் உரங்களான ரைசோபியம் பாஸ்பேட் சொலிபிலேசியம் பாக்டீரியா இது போல உயிர் உரங்களை கலந்து நம்ம விதைக்கும் போது நல்ல வளர்ச்சி மற்றும் முளைப்பு திறன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பயிர்கள் எல்லாமே பிராட் பட்டன் ஃபார்வர்ட் சொல்லுவாங்க, அதாவது அகலப்பாத்தி. அகலப்பாத்தின்னா சால் முறையில் இல்லாமல் பாத்தி வந்து ஒரு 90 to 120 cm, அதாவது 3-4 அடிக்கு ஒரு பாத்தியாகவும் அதுக்கு பக்கத்தில் ஒரு 30 cm அகல ஆழத்தில் வந்து ஒரு வாய்க்காவும் ஃபார்ம் பண்ணி அதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது தான் அது நமக்கு அகலப்பாத்தி மண் அமைப்பு முறையை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். அதில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான மழை பெய்தாலும் கூட முளைப்பு திறனிலோ வளர்ச்சியிலே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பயிரை வந்து வளர்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோயிங், அதாவது விதைக்கும் போது இப்போ நிறைய மெஷினரிஸ் வந்துடுது. ஸோ அந்த மெக்கானிக்கல் சோயிங் வந்து நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டான வரிசையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆட்களை வச்சு பண்றதை விட நீங்க மெஷினை வச்சு சோயிங் பண்ணும்போது பயிர் எண்ணிக்கை பயிர் வரிசை பாதுகாத்து அதற்கான மகசூல் அதிகமா இருக்குது.
0: மழை நீரை சேமிப்பதும் முறையாக பயன்படுத்துவதும் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க சார்?
1: வரக்கூடிய மழையை வந்து நம்ம பயிர் எடுத்துக்கிறதுக்கு போக மீதி எல்லாம் வழிந்தோடி வீணா தான் போகுது. ஏதோ ஒரு பயிர் பருவத்தில் வந்து ஒரு வறட்சி வரும்போது நமக்கு தண்ணி கொடுக்காத நிலை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் இந்த வானிலை நிகழ்ச்சி மூலமாக விவசாயிகளை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் வந்து மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் பண்ணை குட்டைகள் சொல்லுவாங்க, பண்ணை குட்டைகள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வரப்பிரசாதம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலத்திட்டத்தில் எல்லாத்துக்குமே பண்ணை குட்டைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ நமக்கு மழை பெய்யும் போது எல்லா பயிருக்கும் நீர் கிடைக்கும், மழை பெய்யாதும் போது பண்ணை குட்டையில் தேக்கி வைக்கப்பட்ட இல்லை நிரப்பப்பட்ட தண்ணீரை எடுத்து நாம் ஒரு உயிர் தண்ணியாகவோ இல்லை வாட்டர் சேவிங், அதாவது கிராப் சேவிங், லைஃப் சேவிங் ஒரு இரிகேஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும்.
2: என்ன மருதாணி, பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பயிர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சது தானே?
3: தெளிவா புரிஞ்சது. இப்ப வர காலநிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் நம்ம பயிர் முறைய மாத்திக்கணும் போலயே.
2: அதுதான் புத்திசாலித்தனம், இல்லனா விவசாயத்துல நீடிக்க முடியாது. இல்ல
3: சரியா சொன்ன, நேரமாச்சு வீட்டுக்கு போவோம் வாப்பிள்ள.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
0: நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00. தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் தென்றல் சினிமா சினிமா என்ற பொருளில் இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரிங்க கண்ணியப்பன்,
1: சொல்லுங்க.
0: முதல்ல உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்கறேன், அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரிங்களா?
1: சரிங்க.

0: இந்த ஒளிக்கிற்று எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது?
1: நன்றி,
0: அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
2: அன்பு சோதனன் நல்லமலை காத்தவனுக்கு இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம். சொல்ப பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவா கட்டியோர் ஏ முருகன் சார்.
0: சரிங்க முருகனையா, முதலாவதா உங்களுக்கு வந்து ஒரு இசைக்கிற்று கொடுக்கறேன், கேளுங்க.
2: கொடுங்க சார்.
3: ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது, ஓ மைனா மைனா. குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது, ஓ மைனா மைனா.
0: கேட்டீங்களா? அதே பாடல் தான். அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்?
2: ஐயோ மறந்து போச்சே.
0: அருமை, நன்றி. நல்ல முயற்சி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சரிங்க சாந்திமா, உங்களுக்காக ஒரு ஒளிக்கீற்று கொடுக்கறேன், கேளுங்க. இது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும், சரிங்களா?
5: பில்ட் பண்ணனும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
0: கேட்டீங்களா?
4: கேட்டங்க.
0: இந்த ஒளிக்கீற்று நகைச்சுவை வசனம் எப்படி என்ன வச்சுக்கோங்க.

0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இது?
1: வின்னர் வடிவேலு நினைக்கிறேன்.
0: வின்னர் வடிவேலு. கைப்புள்ள அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கைப்புள்ள இல்லை இவரு, இவர் வேற ஒருத்தர். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும், சரிங்களா?
2: சொல்லுங்க.

0: வேண்டும்.
1: கேட்டீங்களா?
2: கேட்டேங்க.
1: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
2: வல்லவன் ஒருவன்.
1: வல்லவன் ஒருவன் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கலாம். நீங்க ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. வணக்கம்
3: கேட்டீங்களா?
1: இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
4: சரவணன்,
1: உங்களுக்காக முதல் வினா கேட்கலாங்களா?
4: கேளுங்க சார்.
1: நடிகை கோவை சரளாவின் முதல் திரைப்படம் எது?
4: கோவை முடிச்சு சார்.
1: கோவை சரளாவின் முதல் திரைப்படங்க சக்கரவர்த்தி உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கறேன், கேளுங்க. கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி, அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
5: ஐயா.
1: வணக்கம்.
5: ஜெயசீலன்.
1: சரிங்க ஜெயசீலன், உங்களுக்காக ஒரு முதல் இசை கேட்டு கேளுங்க.

0: சுகமாகும். கேட்டிங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? சரி, நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: 8:07 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். தண்டபணி ஐயா, உங்களுக்கு உண்டான முதல் ஒலி கேட்டு கொடுக்கலாங்களாம்?

0: அதெல்லாம் அப்பவே கேட்டிருக்க வேண்டியதானே.
1: சரி சரி, ஓகே ஓகே.
0: மச்சி சாரி கேக்குறடா.
2: கேட்டா பிளவுஸ் சேர்த்து தர வேண்டியதானே மச்சான். மச்சான் லேட்டஸ்ட் மாடலா மொபைல்?
0: ஏண்டா
2: இல்ல, அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க பேசுறது கேக்குதே, அதான் கேட்டேன். டேய், இந்த பச்சை தண்ணியை குடிச்சு பாயச சாப்பிட்ட மாதிரி பில்ட் அப் கொடுக்கறதுலாம் என்கிட்ட வேணாம்.
3: கேட்டீங்களா?
4: நெருங்கிட்டீங்க,
3: சரியாவும் சொல்லிட்டீங்க.
4: நாகலாபுரம்
3: மாரியப்பன் உங்களுக்கு இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டுங்க சார்.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: ஒரு தலை ராகம்.
0: ஒரு தலை ராகம். தவறான பதில், நன்றி. அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: திருப்பூர்ல மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், சரிங்க. சந்திரசேகர் உங்களுக்காக ஒரு ஒலிக்கீற்று கொடுக்கிறேன். எந்த திரைப்படத்துன்னு நீங்க சொல்லணும், சரிங்களா?
2: பாடுறது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. எதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ.
0: கேட்டீங்களா?
1: முதல் மரியாதை.
0: முதல் மரியாதை எப்படி சொல்றீங்க? விஜய் சிவாஜி அப்படின்றதுனால சொல்லிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கலாம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? கஜலட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம்.
0: திண்டுக்கல் மாவட்டம், அருமை. சரிங்க கஜலட்சுமி, உங்களுக்கு உண்டான முதல் இசைக்கிட்ட கொடுக்கலாங்களா?
3: கொடுங்கண்ணா.

0: கேட்டிங்களா?
1: ஆமாங்க. நான்
0: இந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது? இடைக்கால பாடல், மிக பிரபலமான ஒரு திரைப்படம். சொல்றீங்களா? இல்ல, கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க, ஆனா தவறா சொல்லிட்டீங்க. நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
2: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 8 ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
8: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNB நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
9: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
11: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான

0: 8:16 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து? முருகன். எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க முருகன், உங்களுக்காக ஒரு பாடல், அதாவது இசைக்கிட்டு கொடுக்கிறேன். அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும், சரிங்களா?
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ.
1: அனலாக கொதித்தது இந்த மனது,
2: இதுதான் வயதோ.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? நன்றி, அவ்வளவுதாங்க. அடுத்து

0: ஏறி சந்திப்போம்.
1: ஐயா, டிசம்பர் பூக்கள் படம்.
0: சரிங்க, உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு
1: சொல்லுங்க. தர்மபுரி மதிகோன்பாளையம் மோகன் பேசுறியா?
0: சரிங்க மோகன், உங்களுக்கு நான் முதல் ஒலிக்கீற்று கொடுத்துடலாங்களா? கேளுங்க, இந்த ஒலிக்கீற்று எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதுன்னு சொல்லுங்க. சரியான பதில் அடுத்த ஒரு இசை கேட்டு கொடுக்கறேன், கேளுங்க. இடம்பெற்ற பாடலுங்க?
1: ஐயா, படம் இது வந்து வாத்தியார்.
0: வாத்தியார், ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டீங்க. சரி, உங்களுக்கு
1: கவனிக்கல, போன் கொஞ்சம் தொந்தருவேன்.
0: சரிங்க, நம்பிட்டேன். அடுத்தது உங்களுக்கு ஒரு வினா கேளுங்க. பப்பிமா என்று செல்லமாக அழைக்கப்பட்ட நடிகை யார்?
1: பப்பிமா என்று செல்லமாக அழைக்கப்பட்ட நடிகைங்களா? ஐயா, அவர் எந்த நடிகை? தமிழ் நடிகை, ஹிந்தி நடிகையா?
0: தமிழ், தமிழ் படத்தில் தான் நடிச்சிருக்காங்க.
1: பத்மினியா?
0: பத்மினி என்பது மிகவும் சரியான பதில். மூணு வினாக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: அழகிய தமிழ் மகன் பாடம்.
0: சரிங்க.
1: வலையப்பட்டி தவிலே தவிலே ஆடி ஜிமிக்கு போட்ட மயிலே மயிலே, அந்த பாடல் கொடுங்க.
0: நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்தலாம். நன்றி இணைப்பிலந்தமைக்கு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8988 7123 45.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
10: எட்டு மணி 27 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லம் தென்றல் என்று சினிமா சினிமா என்ற பொருளில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம்.
11: காரிமங்கலம் வட்டம் ஜெங்குச்சட்டி பீமராஜ்.
10: சரிங்க பீமராஜன், முதல் உங்களுக்கு ஒலி கேட்டு கொடுத்துடலாங்களா?
11: கொடுங்க
12: பாபு. பாபு
10: கேட்டீங்களா?
11: கேட்டேங்கய்யா.
10: இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது?
11: ஆர்யா.
10: ஆர்யா என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு அடுத்த இசைக்கிட்டு கேளுங்க.
13: உதயமே உயிரை நிலவே அழைத்தும் வாராததே, உன்னை இங்கு காணாததா.
10: கேட்டீங்களா?
11: கேட்டேங்க.
10: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
11: நண்பர்கள்.
10: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம்.

0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: சொல்லுங்க சார்.
0: நீங்க உங்க
1: நான்
0: பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: நாங்க தர்மபுரியில் சார்.
0: ஐயா, உங்களோட இணைப்பு சரியா இல்லை, மறுபடியும் சொல்லுங்க.
1: தர்மபுரி மாவட்டம் அழகப்பாடி
0: அதகப்பாடி.
1: மாசியம்பட்டி.
0: வணக்கம்
1: வணக்கம் சார். கேட்கலேருந்து மூர்த்தி.
0: சொல்லுங்க மூர்த்தி, உங்களுக்குண்டான முதல் வினா கேட்டலாமா மூர்த்தி?
1: கேளுங்க சார்.
0: எளிமையான வினாவை கேட்போம். பொன்னகை அரசி என்று அழைக்கப்படும் நடிகை யார்? யாரோ பக்கத்தில் சொல்லி தராங்க, கேளுங்க. மீனாவா? இல்லையே. தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தர்மபுரி பண்பலைக்கு முருகன் வணக்கம்.
0: வணக்கம்.
2: தாவந்தூர் டெய்லர் முருகன் பேசுகிறேன்.
0: முருகன் எங்கிருந்து பேசுறீங்க?
2: எடப்பாடி. எடப்பாடிங்க சார்.
0: எடப்பாடியிலிருந்து டெய்லர் முருகன். அருமையா இருக்குங்க முருகன். உங்களுக்கு நான் முதல் ஒலிக்கிட்டு கேளுங்க, இது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லுங்க.
3: சரிங்களா? சங்கீதா. வயசுல சங்கீதா
0: ரொம்ப சிம்பிளா.

0: மாட்டீங்களா?
1: நான் கேட்ட அருமையான அற்புதமான பாடல் தான். ஆனா வந்து படமே தான் ஞாபகத்துக்கு வர, ஒரு எழுத்து மட்டும் சொல்லுங்க, ரெண்டு எழுத்து சொல்லு கொடுங்க.
0: அது ஒரு சின்ன பெயர் தான் வரும் திரைப்படத்துக்கு.
1: மலைக்கு
0: நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வணக்கம், யாருங்கம்மா? நிர்மல் முருகன். நிர்மலா முருகன், சரிங்க. உங்களுக்கு இசைக்கிட்ட கொடுத்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் தயாரா இருக்கீங்களா?

0: கேட்டிங்களா?
1: ஏ கேட்டங்க.
0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது? நன்றிம்மா. 8:30 தொடர்ந்து கேட்கலாம்.
2: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எர்ரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
2: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
5: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். மலச்சிக்கல் பற்றி கேட்டிருந்தாரு, அதை பற்றி பார்ப்பங்க. மலச்சிக்கல் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மூணு விஷயங்க. ஒன்று வந்து தண்ணி போதுமான அளவு குடிக்கிறது இல்லை, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது இல்லை, அப்புறம் வந்து உடல் இயக்கம், அதாவது நடக்கிறது மாறி ஏறது அந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, உட்காந்துட்டே வேலை செய்கிறது, நடக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி. இந்த மூணு தான் இங்கே முக்கியமான காரணம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து, மலச்சிக்கல் வந்தாவே ஒரு மாதிரி மக்கள் ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக எடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து காலையில் நமக்கு டாய்லெட் போக முடியல, போகலை, அது ஒரு மாதிரி இருக்குது, நாள் முழுக்க நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து என்னென்னா மறுபடியும் ஒரு விதமான மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, கேஷெல்லாம் விட்டுருங்க, அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டாய்லெட்டில் போய் உட்காந்த உடனே உடனே வந்து ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லைங்க, நீங்கள் பொறுமையாக போய் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருக்கலாம், தப்பில்லை. போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், முக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹர்னியா வந்துடும், சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், தண்ணி குடிங்க, நல்லா ஒரு நாளைக்கு 4-5 லிட்டர் தண்ணி குடிங்க. நார்ச்சத்து இருக்கிற உணவு

0: சாப்பிடுங்க. அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகள்னால் வாழைத்தண்டு, வெள்ளரிக்காய், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து நடங்க கொஞ்சம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு, நீங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கும் தூங்குறதுக்கும் இடையில ஒரு 1 ஹவர் கேப் இருக்கணும். சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நடக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து இதிலிருந்து நமக்கு இந்த மலச்சிக்கல்லேருந்து விடுபடலாம். அதேமாதிரி போயிட்டு உட்காந்து டாய்லெட்டில் போயிட்டு உட்காந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா காலையில் நம்ம வேலைக்கு போவோம் என்ன கிளம்பி, ஸோ லேட் ஆச்சுன்னா அதில் லேட் ஆகிடும், பஸ்ஸு போயிடும், அட்டண்டன்ஸு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற சிக்கலாக இருக்கும். அதனால் பெட்டர் என்ன பண்ணுங்கள், சரி இங்கே வரல ஆஃபீஸில் போய் டாய்லெட் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான இது நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ட்ரெஸ் எடுத்துக்கிறது தேவையானது, அதுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றியான ஒரு அழுத்தமே இருக்காது, ஒரு மன அழுத்தம் அந்த இது இருக்காது, இன்றைக்கி நம்ம டாய்லெட் போக முடியலையே, எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்கல் இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5-லும் ஏற்காடு பண்பலை 103.7-லும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இளம் தென்றல் இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் இனிப்பிலையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: எம்ரான்
2: அள்ளியிலிருந்து குப்பன். சரிங்க, உங்களுக்கு உண்டான முதல் இசை கேட்டு கேளுங்க.

கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்க ராஜேஸ்வரிமா, உங்களுக்கு முதல் இசைக்கிட்டு கேக்குறீங்களா?

0: கேட்டீங்களாம்
1: எட்டிப்பட்டி ராஜாவாங்க
0: இல்ல இல்லைங்கம்மா தவறான பதில். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். கன்னிவாடி
2: செந்தில்.
0: செந்தில் கரூர் கன்னிவாடி.
2: திண்டுக்கல்.
0: திண்டுக்கல் கன்னிவாடிங்களா? சரிங்க. உங்களுக்கு கூட முதல் ஒலிக்கிட்டு கேக்குறீங்களா?
3: இன்னும்
0: கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கலாம் நீங்க. நன்றி, அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
4: முதல்வன்
0: இந்த கடைசி வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அருமையான பதில். சரி, உங்களுக்கு இரண்டாவது இசை கேட்டு கேக்குறீங்களா? மிகவும் எளிமையா கொடுக்குறேன், கேளுங்க.

0: பாடலாமா கேட்டீங்களா? அந்த வரியெல்லாம் வருது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது. அங்க வச்சுங்க டிஸ்ட்ன்றீங்களா? நன்றி. அடுத்த நேரை சந்திக்கும் முன்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர்.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஏக்கா, செய்தி தெரியுமா?
0: என்னடி?
2: நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
3: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: 8:39. வணக்கம்.
9: ஹலோ சார், வணக்கம் சார்.
8: வணக்கம், யார் எங்கிருந்து?
9: நான் கோயம்பேட்டிலிருந்து ரவி சார்.
8: எங்கிருந்து பேசுறீங்க?
9: கோவை மாவட்டம் திருமுக புதூர்லேருந்து மூலத்தர் ரவி சார்.
8: ஓ சரிங்க. உங்களுக்கு ஒன்றும் நான் முதல் இசை கேட்டு கேட்கலாங்களா
9: சார்? எனக்கு ஒரு நடுத்த அண்ணே அப்பால கேட்டீங்க ஒரு பாட்டு வானிலா தேனிலிருந்து,
8: அதுக்கு ஈக்குவலாக ஒரு பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு. அந்த பாடல் எந்த திரைப்படம் சொல்லுங்க.
9: நடுத்தர பாட்டு கொடுங்க சார், புது பாடல் எனக்கு வேண்டாம்.
8: சரிங்க.
10: உதயமே உயிரை நிலவே அழைத்தும் வாராததே, உன்னை இங்கு காணாததா?
8: கேட்டீங்களா?
9: சத்தியமா தெரியாது சார்.
8: அருமையான பாடல்.
9: தெரியுங்க சார், இருந்தாலும் எனக்கு பழைய பாடம் தான் கண்டுபிடிச்சிருப்பேன்.
8: நடுத்தர பாடல் நீங்க கேட்டீங்க, உங்களுக்காக கொடுத்தேன். சரி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
11: கோபால் பேசுறேன்.
8: அருமையா இருக்கீங்க கோபால். எங்கிருந்து பேசுறீங்க?
11: நாகாவதி டேம்.
8: நாகாவதி டேம். சரிங்க, உங்களுக்கு ஒரு முதல் வினா கேட்கலாமா?
11: பாடல்
8: கொடுக்குறீங்களா? சரிங்க, சரி இதை பாருங்க. உங்களுக்கு பாடலே கொடுக்குறேன்.

0: கேட்டிங்களா? என்ன திரைப்படம் இது? அப்படிங்களா, சரி, நன்றி. தொடர்ந்து கேளுங்க கோபால். நீங்க வணக்கம். வணக்கம். ஐயா, உங்களுடைய பெயர் மறுபடியும் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. சரியா கேக்கல. சொல்லுங்க.
1: நிரந்தரன் கொடையின் கீழ் சினிமா சினிமா நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கும் அன்பு சோழர் நல்லமலை கார்த்திகேயன் அவருக்கு பழிவான் முன்னேற வணக்கம்.
0: வணக்கம் செல்பவர்.
1: திருப்பூர் மாநகர் மலரை பாராப்பாளையத்திலிருந்து
0: இரண்டாவது
1: மோகனோட
0: திரைப்படம் நினைக்கிறேன். தவறான பதில், ஆனா பாடல கூட சரியா பாடுங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: கேட்டீங்களா
0: இந்த காட்சியில் நடித்த நடிகையின் பெயர் என்ன? தவறான பதில், நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
4: சத்தியமங்கலம்
0: பழனிசாமி. அருமை. சரி, உங்களுக்கு முதல் பாடல் கொடுக்கிற அந்த என்ன திரைப்படம் சொல்லுங்க.

0: நீங்க கண்டுகொண்டீங்களா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்டா. நான் இங்க கண்டுகொண்டேன் அப்படின்னாங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, உங்களுக்கு நான் இது ஒலிக்கிட்டு கொடுக்குறேன் கேளுங்க.
1: எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, அதானடா
2: அதேதான்
1: என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன், அதானடா
2: அதேதான்
1: சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, அதானடா
2: அதேதான்.
0: கேட்டீங்களா? இது எந்த திரைப்படம் இது? சிம்பு நடிச்ச படம் குத்து அப்படின்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேங்க.
0: சரிங்க ஆறுமுகம் ஐயா, முதல்ல பாடல் கேக்குறீங்களா?
3: பாடல் கொடுங்க சார்.
0: பாடல் கொடுக்கலாம். சரிங்க. பழைய பாடல் வேண்டுங்களா உங்களுக்கு?
4: அதிசய ராகம் ஆனந்த ராகம்.
0: கேட்டீங்களா?
3: சிவாஜி கணேசன் நடிச்ச படம்.
0: அப்படிங்களா? என்ன பாடலா இருக்கும் இது? என்ன படமா இருக்கும்?
3: அதிசய பிரிவு.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: 8:50 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: ஐயா இரவு வணக்கம். ஐயா
6: வணக்கம் சொல்பவர்.
7: ஐயா நாங்க மதியன் போனி ராமகாயிருந்து 1வது
6: பேசுறோம் ஐயா. சரிங்க, லட்சுமணன்
7: எம்ஜிஆர் பாட்டா போடுங்க.
6: எம்ஜிஆர் பாட்டா போடலாங்களா? சரி, உங்களுக்கு ஒரு வினா கேக்குறேன்,
7: கொடுங்க முயற்சி பண்ணி.
6: சரிங்க, நடிகை கே ஆர் விஜயாவின் இயற்பெயர் என்ன?
7: என்ன ஐயா வந்தி போகுது
6: ஐயா? கே ஆர் விஜயாவின் இயற்பெயர்.
7: கே ஆர் விஜயாங்களா?
6: ஆமாமாங்க. அவங்களோட இயற்பெயர் என்ன?
8: தருமபுரி மாவட்டம்
6: சக்திவேல், உங்களுக்கு இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டீங்க.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: நன்றி, வாய்ப்புகள்.
0: நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: தேனி ஆண்டிபட்டியில இருந்து ரகுராமன் பேசுறேன்.
0: சரிங்க, ரகுராமன் ஒலிக்கிட்டு கேளுங்க.
3: ஹலோ.
2: சரிங்க.
3: சுபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட் ஐ டோன்ட் டோர் யா ஒய் ஐ கிரைங்.
0: கேட்டிங்களா?
2: கேட்டீங்கயா.
0: இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் இது?
2: பெண்ணின் மனதை தொட்டு.
0: பெண்ணின் மனதை தொட்ட. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆரம்பத்தில் நானே ஒரு சிறிய குழப்பம் எனக்கே இருந்தது. தவறான பதில் நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சரிங்க, பெருமலையா உங்களுக்கு முதல் இசை கேட்டு கேளுங்க. ஒரு அருமையான பாடல் கொடுக்குறேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன படம் இது?
1: கிராமத்து அத்தியாயம்
0: என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு உண்டான ஒலிக்கிட்டு கேளுங்க, இது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா?
2: பாடுறது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. எதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ.
0: கேட்டீங்களா? இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் இது.
1: நன்றி சார்.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்க ராஜேஸ்வரிமா, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்குறேன், எந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லுங்க.

0: கேட்டிங்களா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுமா? நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். சரி ராஜா, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்கலாங்களா?
1: கொடுங்க.

0: இன்பமாகும்.
1: கேட்டிங்களா?
2: கேட்டங்க.
1: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார், ராஜேஷ் கண்ணா சேலம் மாவட்டம்.
1: சரிங்க ராஜேஷ் கண்ணா, உங்களுக்கு முதல் இசை கேட்டு கொடுக்கலாங்களா?
3: கொடுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டங்க சார்.
0: என்ன திரைப்படம் இது?
1: ஆ சார், இது பகல் நிலவு.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா? 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

நிலையத்தில் நேரம் இரவு 10 மணி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் ஒரு எண் 94 86 65 20 25. காலத்தால் அழியாத காவிய கணங்களின் தொகுப்பாக இது சுகமான ராகங்கள்.

0: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 10:06 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இனிப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: என்எம் துரை, நாகாசனத்திலிருந்து பேசுறேங்க.
5: சொல்லுங்க துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
6: பட்டிக்காட்டு புண்ணையோல ஒரு நல்ல பாடல்.
5: சரிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றி.

அச்சா கைய புடிச்சா வளையல் போட, கால புடிச்சா சலங்கை கட்ட.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 10:10 இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
3: வணக்கம் சொல்பவர்
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
3: சொல்லுங்க தேன்மொழிமா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: பட்டிக்காடா பட்டணத்து என்னம்மா நடிக்குன்ற பாட்டுங்கய்யா.
3: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.
5: அடி என்ன அடி, நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசம்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: 10:15. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் மண்டிப்பட்டி மகாலிங்கம் ஐயா.
3: சொல்லுங்க மகாலிங்கம், என்ன பாடல் கேட்கலாம்?
4: பாவமன்னிப்பு படத்திலிருந்து காலங்களில் அவள் வாசம்.
3: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:19. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தருமபுரி வன்பலை 102.5 ஏற்காடு வன்பலை 103.7 சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் ஏத்திப்பம்பட்டி சாம்பல்பட்டி பக்கம் சார்.
0: சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
1: மாதையன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சிறுத்து வாழ வேண்டும் போது உலகஞ்சுற்று வாழைப்பத்துல சிக்கு முங்க சிக்கு முங்கன்ற பாட்டு.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

10:24 இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த

0: நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சக்கரவர்த்தி.
0: சொல்லுங்க சக்கரவர்த்தி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கல்யாண பொண்ணு கண்ணால கண்ணு பாடல் படம் படகோட்டி.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:28 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு சோதன நல்லமல்லி காய்ச்சி இர வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்பவர்.
1: வணக்கம் சொல்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மரசம்பட்டி காவா கட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சொல்லுங்க முருகனையா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மக்கள் கலைஞர் ஜெயசங்கர் நடிச்சது சார், கன்னிப்பெண் படம்.
0: சரிங்க,
1: அந்த படத்தை இல்லைன்ட்டீங்களா? அதனால வந்து கன்னிப்பெண் படத்துல இருந்து ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மா.
0: சரிங்க, இது வந்து நீ படல் அனைவருக்காக.

0: 10:32 நிமிடம் இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டக்கல் ஆர் மீனா பேசுறேன்.
0: சொல்லுங்க மீனாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க லைனை பிடிச்சி ரொம்ப கஷ்டத்துலயும் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு.
0: மிக்க மகிழ்ச்சி உங்க கூட பேசுறது. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: சபாஷ் மீனா படத்துல நல்ல வாழ்வு அந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்
0: நிச்சயமாக இது வந்து இனிய பாடல்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: சில விஷயங்களை எவ்வளவு அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாதுங்க ஐயா. நாம எப்போ
0: நல்ல விஷயம் தானே அது?
1: ஆமாங்க ஐயா, அதனால சொல்லக்கூடாதுங்க ஐயா. நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி தப்பகுதியில் தட்டாளியிலிருந்து ஆறுமுகம் ஐயா.
0: சொல்லுங்க ஆறுமுகம் ஐயா, என்ன படம் கேட்கலாம்
1: ஐயா? படம் வந்து காசேதான் கடவுளடா.
0: சரிங்க.
1: இந்த படத்துல வந்து ஜம்புலிங்கனே ஜடோகரா அப்படிங்கிற ஒரு நல்ல பாடல் அனைத்து நேரத்துலையா.
0: அருமையான பாடல் இது வந்து. இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:40 வருக. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் செல்பவர்.
1: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன்.
0: சொல்லுங்க அருள், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் அன்னை.
0: சரிங்க.
1: பாடல் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லையே.
0: இது வந்து இனிய பாடல். அனைவருக்காகவும் நன்றி.

0: 10:44 சுகமான ராகங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பிலையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: நல்லம்பள்ளி கார்த்திகேயன் அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்,
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து எம் ஆறுமுகம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஆறுமுகம் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து சவாலே சமாளி.
0: சரிங்க.
1: பாடல், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, அந்த பாடல் வேண்டுங்க.
0: இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: பத்து மணி 48 நிமிடம். இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாடு
0: மஞ்சுப்பட்டி மாடு
1: பிள்ளை.
0: என்னங்க?
1: எங்களுக்கு பிள்ளை.
0: சரிங்க.
1: பாடு
0: மாந்தோப்பள்ளி. சரிங்க. இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:54 சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க.
1: வாழ்க வளத்துடன்
0: சொல்லுங்க ஜெய்சி.

0: கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம்.
1: பத்து மணி 57 நிமிடம். வருக வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து? சொல்லுங்க சோமசுந்தரம், என்ன பாடல் கேட்கலாம்?
2: தியாகம் பாடல் சார்.
1: சரிங்க,
2: அதுல இருந்து நல்ல ஒரு
1: இது வந்து நீங்க பாடல் அனைவருக்காகவும்

0: 11 மணி 2 நிமிடம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைப்பில் வரும் நிறைவினரை சந்திப்போம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நாங்க சாமல்பட்டியிலிருந்து, அதாவது சாமல்பட்டி பக்கம் பசந்தி புதுக்காட்டிலிருந்து பார்த்திபன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க பார்த்திபன், என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? தங்க கோபுரத்தின் மேலே.
0: சரிங்க.
1: அந்த படத்துல இருந்து ராமன் தேடிய சீதைன்னு ஒரு சாங் இருக்கு சார், அது போடு.
0: சரி, நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துடலாங்க. நன்றி இனிப்பில் அந்தமைக்கு.
1: நன்றி சார். நன்றி சார்.
2: திருவளர் செல்வியோ, திருவளர்

0: since the ancient times. The government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. Secretary, Department of Consumer Affairs, Nidhi Khare today flagged off onion vans for the retail distribution from Krishi Bhavan, New Delhi, for consumers of the National Capital Region. Onions from the government's price stabilization buffer are being sold at a subsidized rate of 35 rupees per kilogram through NCCF, NAFED, and Kendriya Bhandar outlets as well as mobile vans across Delhi. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் உன் ஓர் சிந்தனை. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்குரம் இல்லாத கப்பலை போன்றது. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்குரம் இல்லாத கப்பலை போன்றது. உறங்கும் உன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலலை மொழி. நாளைய மலலையாக நம்மோடு ஆர் விஜயசாந்தி. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி. தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம். தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. நாளை காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ். தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மனோக நிவாணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உடல் நலத்தை உறுதி செய்யும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் காரிமங்கலம் அரசு சமுதாய உடல் நல மைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் A.R. சுமதி அவர்கள். நாளை காலை 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி குமாரசாமிப்பேட்டை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியம் மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். காலை 11:05 கல்லூரி கலாட்டா. தர்மபுரி குண்டலப்பட்டி வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியில் இருந்து 12:00 சிவரஞ்சனி நாடகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் காட்டுப்பக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வசுமதி அவர்கள். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் மனாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:25 வயல்வெளி. 8:00 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை நாளைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.